0: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அமுதம். இறைவன் மனத்தேரில் பவனி வந்து அருள் தரும் நேரம் இது.
1: சமரசன்.

இறை சக்தி பெற பக்தி பாடல்களின் அர்ச்சனையாய் இது இசை அமுதம். இதோ இருள் அகற்றி அருள் பெற வைக்கும் தெய்வீக பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை இசை அமுதம் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டோம். இடம்பெற்ற படங்கள் சரஸ்வதி சபதம், இது சத்தியம், அகத்தியர், சரணமையப்பா, தேவி தரிசனம், திருவருட்செல்வர், தாய் மூகாம்பிகை ஆகிய படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டோம். இன்னும் சில நொடிகள் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: ₹13,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக இது அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ சுவை எதிர்கொள்கிறார். காகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எலமபள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹவுக்ஸை எதிர்கொள்கிறார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது புதிய காலை. புலர்ந்த இனிய காலை பொழுதில் புதிய காலையில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வளம் வரவிருக்கின்றன. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது சேவை செய்தி ஒன்று. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் திறன் பயிற்சி அலுவலகத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மதுரை மாவட்டத்தில் இந்திய அரசின் கார்ப்பரேட் நிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் மூலமாக இளைஞர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் நேரடி தொழில்துறை அனுபவம் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் கல்வியில் பெற்ற அறிவை நடைமுறை தொழில்சார் அனுபவத்துடன் இணைந்து இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதே முக்கிய நோக்கமாகும். இத்திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் உள்ள நிறுவனங்களில் தற்போது 150 இடங்கள் இன்டர்ன்ஷிப்காக உள்ளன. இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் இந்திய குடிமக்களாகவும் விண்ணப்பிக்கும் நாளில் 18 முதல் 25 வயதுக்குள் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, பாலிடெக்னிக் டிப்ளமோ பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை படிப்பு முடித்தவர்கள் திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கலாம். முழு நேர வேலை மற்றும் முழு நேர கல்வியில் இருப்பவர்களுக்கு பொதுவாக தகுதி இல்லை. இணையவழி தொலைதூர கல்வி பயில்பவர்கள் மற்றும் இறுதியாண்டு பட்டப்படிப்பு முதுநிலை மாணவர்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கலாம். தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளர்களுக்கு பொதுவாக 6 அல்லது 9 மாதங்கள் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு வழங்கப்படும். இன்டர்ன்ஷிப்பில் சேர்ந்து தகுதி பெற்றவர்களுக்கு மாதம் 9,000 ரூபாய் நிதியுதவியும் ஒரு முறை 6,000 ரூபாய் உதவித்தொகையும் மேலும் ஆயுள் மற்றும் விபத்து காப்பீட்டு பாதுகாப்பும் வழங்கப்படுகிறது. இன்டர்ன்ஷிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்பவர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் தகவல்கள் பெற மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் விடுதி வளாகம், 3 மாவடி, மதுரை 7 மற்றும் மாவட்ட திறன் அலுவலகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் கே புதூர் மதுரை ஆகிய அலுவலகங்களை நேரிலும் அல்லது தொலைபேசி எண், இப்பொழுது கூறப்போகும் தொலைபேசி எண் 850-8200-750 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். தகுதியுடைய இளைஞர்கள் www.pminternship.mca.gov.in என்ற இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து மதுரை மாவட்டத்தில் உள்ள வாய்ப்புகளை பார்வையிட்டு விண்ணப்பிக்குமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இங்கனம் மாவட்ட ஆட்சியர். இதுவரை திறன் மேம்பாட்டு பயிற்சி கழகத்திலிருந்து வந்த அறிவிப்பு கேட்டீர்கள். சேவை செய்திகள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய காலை பொழுதில் நாம் புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 6:06. ஒரு இயற்கை பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 6:11.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: நேரத்தின் மதிப்பு. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் விலை கொடுத்த வாங்கவிட முடியும். இழந்த சொத்தை மீட்கலாம், உடைந்த பொருளை சரி செய்யலாம், பிரிந்த நட்பை கூட மீண்டும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் ஒருமுறை கடந்து போன ஒரு நொடியே உலகத்தில் உள்ள அத்தனை பணக்க

0: ஒட்டுமொத்தமாக சொத்தை கொடுத்தாலும் மீண்டும் விலைக்கு வாங்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதுதான் காலம். காலம் என்பது ஒரு நதி ஓட்டம் போன்றது. ஓடுகிற நதி நீரில் நீங்கள் ஒருமுறை கையை நனைத்தால் அடுத்த நொடி உங்கள் கையை நனைப்பது அதே நதிநீர் அல்ல, அது ஒரு புதிய நீர். கடந்து போன நீர் போயே விட்டது. அதே போலதான் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும். நம் காலத்தை கடத்துகிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் உண்மை அதுவல்ல. காலம்தான் நம்மை மெல்ல மெல்ல கடத்தி கொண்டு போய் மரணத்தின் வாசலில் நிறுத்துகிறது. மனித வாழ்க்கையின் ஆகச் சிறந்த மூலதனமே அவனது நேரம்தான். இந்த மூலதனத்தை சரியாக முதலீடு செய்பவன் வெற்றியாளன் ஆகிறான், வீணடிப்பவன் வெறும் வேடிக்கை மனிதன் ஆகிறான். நமது தமிழ் இலக்கியங்களில் காலத்தின் அருமையும் அதை தவறவிடுபவனின் வழியையும் மிக ஆழமாக பதிவு செய்துள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலக பொதுமறை திருவள்ளுவர் காலத்தின் அருமையை பற்றி பேச காலமறிதல் என்ற ஒரு தனி அதிகாரத்தை படைத்திருக்கிறார். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம், ஒருவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே விலை கொடுத்த வாங்க வேண்டும் அல்லது ஆள வேண்டும் என்று நினைத்தாலும் அவன் அதற்குரிய சரியான காலத்தை அறிந்து செயல்பட்டால் அது அவனுக்கு கைகூடும் என்கிறார் வள்ளுவர். உலகத்தை விட பெரியது எது என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், காலம்தான் பெரியது என்று. காலத்தை தவறவிட்டவனின் வழியை நாளடியார் என்னும் அறநூல் மிக அழகாக சொல்லுகிறது. நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்பதுதான் உலக நியதி. இளமை இருக்கும்போதே காலம் இருக்கும்போதெல்லாம் நல்ல செயல்களை செய்துவிடல் வேண்டும். வயதான காலத்தில் உடம்பில் தெம்பு இல்லாத போது அன்றைக்கு எனக்கு நேரம் இருந்ததே, அப்போதெல்லாம் நான் எதையும் சாதிக்காமல் வீணடித்து விட்டனே என்று கண்ணீர் சிந்துவதுதான் உலகிலேயே ஆகக்கூடிய இலக்கிய வழி. காலம் என்பது கூர்மையான கத்தி போன்றது. அதை சரியாக பயன்படுத்தினால் அது நமக்கு அழகிய சிற்பத்தை செதுக்கி தரும். தவறாக பயன்படுத்தினால் நம் கையையே அது வெட்டிவிடும். அமெரிக்காவின் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் அரசியல் தலைவருமான பெஞ்சமின் பிராங்க்லின் ஒருவர் அற்புதமான வரியை கூறுகிறார். நீ வாழ்க்கையை நேசிக்கிறாயா? அப்படினால் நேரத்தை வீணாக்காதே. ஏனெனில் வாழ்க்கை என்பது நேரத்தால் ஆனதுதான். நாம் நேரத்தை வீணடிக்கும் போது ஏதோ கடிகார முட்கள் ஓடுவதை மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் நம் ஆயுளின் ஒரு பகுதியை அங்கே வெட்டி எரிகிறோம் என்பது மறந்துவிடக்கூடாது. அதுபோல உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் காலத்தின் வழியை தன் சுயசரிதை உணர்வோடு இவ்வாறு குறிப்பிடுகிறார். நான் காலத்தை வீணடித்தேன், இப்போது காலம் என்னை வீணடித்து கொண்டிருக்கிறது. வாழ்நாளின் இறுதி பகுதியில் நின்று கொண்டு இளமை காலத்தை வீணடித்த ஒரு மனிதனின் மரண ஓலம்தான் இந்த வரி. கடிகாரத்தை பாருங்கள், அதில் ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம்? டிக் டிக் என்ற சத்தமா? இல்லை, உன் ஆயில் முடிகிறது, உன் ஆயில் முடிகிறது என்று காலம் நமக்கு தரும் எச்சரிக்கை சத்தம். உலகில் சாதித்த மனிதர்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்தான் கொடுக்கப்பட்டது. மகாத்மா காந்தி, அப்துல் கலாம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இளையராஜா என சாதித்த அத்தனை பேருக்கும் அதே 24 மணி நேரம்தான். தோற்றுப்போன சோம்பேறிக்கும் அதே 24 மணி நேரம்தான். வித்தியாசம் எங்கே இருக்கிறது? அவர்கள் காலத்தை மேலாண்மை செய்தார்கள். இந்தியாவின் மாபெரும் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நூலகம் திறப்பதற்கு முன்பே அதன் வாசலில் போய் நிற்பாராம். நூலகம் மூடும் வரை படித்து கொண்டிருப்பாராம். அவரிடம் ஒருமுறை கேட்டார்களாம், ஏன் இவ்வளவு அவசரம் என்று. அதற்கு அவர் சொன்னாராம், என் சமூகம் பின்தங்கியிருக்கிறது, அவர்களை நான் முன்னேற்ற வேண்டும், அதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் மிக குறைவு, நான் தூங்குவதற்கு கூட நேரம் இல்லை. காலத்தின் வழியை உணர்ந்தால்தான் அவரால் ஒரு மாபெரும் அரசியல் சாசனத்தை உருவாக்க முடிந்தது. நெப்போலியன் என்ற மாவீரன் போர்க்களத்தில் பல வெற்றிகளை குவித்தான். அவன் தன் வெற்றிக்கான ரகசியத்தை கூறும்போது சொன்னான், நான் எதிரிகளை வென்றதற்கு காரணம் அவர்கள் 5 நிமிடம் யோசித்து கொண்டிருக்கும் போது நான் அந்த 5 நிமிடத்தில் போரை தொடங்கி முடித்து விடுவேன் என்று. இந்த 5 நிமிடத்தின் மதிப்பு ஒரு பேர் அரசனின் தலையெழுத்தை மாற்றி அமைத்தது. உயிரை விட மேலான இந்த நேரத்தினை நாம் மதிப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. விளங்கியவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: நேரம் 6:16.
3: இப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
4: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
5: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், பந்தன் பேங்க் காம்ப்ளெக்ஸ், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
6: 8-300-37-27.
7: கையில் அடிபட்டு
6: கை கால் எலும்பு முறிவு ஜவ்வு பிரச்சனைக்கு

0: கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓம் தங்கச்சி அங்க வட்டம் வாங்கி இந்த கிராமத்துல இருந்து அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி ஊர் எல்லாம் நல்லபடி மாத்துவ, அட உன்ன கூட ஏணி மேல ஏத்துவ, பேரெல்லாம் வாங்கி வந்து காட்டுவ, இந்த தேசம் எல்லாம் வெற்றி கொடி நாட்டுவ, கஷ்டத்தை வெட்டி முதிப்பா, காலனை எட்டி வதப்பா, பூவா மெல்ல சிரிப்பா, தானா நெஞ்ச பதிப்பா.

0: சொல்றத பார்த்தா உன் தங்கச்சி அம்சமா தான் இருபா போல் இருக்கு. அப்படின்னா கவலை விட, உன் தங்கச்சி நானே கட்டிக்கிறேன்.
1: மூஞ்சிக்கு என் தங்கச்சி கேக்குதா, நான் எப்படிப்பட்ட மாப்பிளை அவளுக்கு பார்க்க போறேன் தெரியுமா?
2: மண்பல்லனை போல ஒரு ஆம்பள, என் தங்கச்சிய கட்ட போற மாப்பிள, பொண்ண அழந்து சீதன, என் தங்கச்சிக்கு தங்க மடி வாகன.
0: ஒரு தங்கச்சிய தரையிலே நடக்க விட மாட்ட போல இருக்கு.
1: ஆமாடா,
2: பல்லாக்கு மேல வச்சு தூக்குவேன், இந்த பட்டி தொட்டி எங்கும் சுத்தி காட்டுவேன், பூவெல்லாம் வீதியில தூவுவேன், அவ போற வழி பாத.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:22.
2: அக்டோபர் 11 இந்நாளின் சிறப்பு. பெண் குழந்தைகளுக்கான உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும்.

0: அவசியத்தை உணர்த்த கடந்த 2011 ஐக்கிய நாடுகள் சபை அக்டோபர் 11 தேதியை சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக அறிவித்தது.
1: உலகளாவிய உடல் பருமன் பிரச்சினைக்கு நடைமுறை தீர்வுகளை காணும் வகையில் கடந்த 2015 முதல் அக்டோபர் 11 தேதியான இன்று உலக உடல் பருமன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
0: 1811 அக்டோபர் 11 தேதி முதலாவது நீராவி கப்பல் சேவை ஜூலியானா நியூயார்க்கிற்கும் நியூஜெர்சி ஓபோக்கின் நகருக்கும் இடையில் தொடங்கப்பட்டது.
1: 1852 இதே நாளான அக்டோபர் 11 ஆஸ்திரேலியாவின் மிக பழமையான பல்கலைக்கழகமான சிட்னி பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது.
0: 1958 அக்டோபர் 11 தேதி நாசாவின் முதலாவது விண்கலம் பயணியர் 1 சந்திரனை நோக்கி ஏவப்பட்டது.
1: 1968 அக்டோபர் 11 தேதி நாசா முதல் தடவையாக 3 விண்வெளி வீரர்களை அப்போலோ 7 விண்கலத்தில் விண்ணுக்கு ஏவியது.
0: 1984 அக்டோபர் 11 தேதி சேலஞ்சர் விண்ணோட்டத்தில் சென்ற கேத்ரின் சாலிவன் என்ற பெண் விண்ணில் நடந்த முதலாவது அமெரிக்க பெண் என்ற பெருமையை பெற்றார்.
1: தமிழ் புதின முன்னோடி மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களின் பிறந்த தினம் 1826 அக்டோபர் 11.
0: தமிழிசை பாடகியும் நாடகம் மற்றும் திரைப்பட நடிகையுமான KP சுந்தராம்பாள் அவர்களின் பிறந்த தினம் 1908 அக்டோபர் 11 தேதி.
1: இந்திய கல்வியலாளரும் செயல்பாட்டாளருமான நானாஜி தேஷ்முக் அவர்களின் பிறந்த தினம் 1916 அக்டோபர் 11.
0: தென்னிந்திய சாக்ஸோபோன் இசைக்கலைஞர் கத்ரி எஸ் கோபால்நாத் அவர்களின் நினைவு தினம் 2019 அக்டோபர் 11 தேதி. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது, இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் இப்பொழுது 6:25. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குபவர் பேராசிரியை ஜி பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்கிறார் மாணவி பொன் விசாலி அவர்கள். 6:45 நற்றிணை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம், வழங்குபவர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர், இதில் சஹானா மகேஷ் சின்னஞ்சிறு மல்லையின் இனிய குரல் ஒலிக்கும். இன்று காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், இதில் வேலைவாய்ப்பு தகவல்கள் உள்ளூர் செய்திகள் இடம்பெறும். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் தஞ்சாவூர் மேல அலங்கம் வடபத்ர காளியம்மன் கோவில் பற்றிய தகவல் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7:30 to 8:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 8:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா, இதில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறும். தொடர்பு கொள்ள வேண்டிய நேரலை எண்கள் 25:30 to 170, மற்றொரு எண் 25:30 to 171. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், எமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, இன்று காலை 9:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், 10:02 மனதை வருடி செல்லும் மெல்ல வரும் பாட்டு. முற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். நண்பகல் 12:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், 12:02 நம்பிக்கை சிறகுகள், சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் பேராசிரியை எஸ் அனிதா லட்சுமி அவர்கள். உடன் உரையாடுகிறார்

0: கே வேல்முருகன் அவர்கள். மதியம் 1 மணிக்கு தேசபக்தி பாடல்கள், 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பு சென்னை அஞ்சலாக இடம்பெறும். இன்று மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சல், 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம், அதனைத் தொடர்ந்து 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சல், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்று மேலை பக்தி பாடல்கள் இடம்பெறும், 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள், 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி, வாழைப்பழத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள். இன்று 7:30 பாட்டு இது ஹிட்டு, புத்தம் புது படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கும், 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சல், 8:05 பட்டாம் பூச்சிகள் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி, 8:30 விளையாடலாம் வாங்க, சிலம்ப விளையாட்டு குறித்து சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஆர். தாரகேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறும். இன்று 9:00 இணைய ஓசை, இதில் ராகதீபம் முகநூல் வழி நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 10:00 பட்டுச்சிறகு, 20:10:59 எமது ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நிகழ்ச்சிகள் நிறைவுற்று, மதுரை பண்பலையில் 11:00 நிகழ்ச்சியும் நேரம், 11:05 மனதை விருடி செல்லும் அந்த கால பாடல்களான தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 4:45 வரை எமது சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:30.
2: மீனாட்சி பிரமாதம்.
3: என்ன நான் சொல்றேன்,
2: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.
6: நாம இத சாதாரணமா பார்த்தா கூட விஞ்ஞான ரீதியா பார்த்தோம்னா அது ஊட்டச்சத்தை மறுசுழற்சி பண்ணும், மண் வளத்தை பாதுகாக்கும், நீர் ஊடுருவல், கால்நடை மேய்ச்சல் நிலத்துக்கு உதவக்கூடிய, பூச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு முக்கிய உயிரினமா இருக்கு. இந்த வண்டுகளுக்கு கால்நடைகளோட கழிவான சாணம்தான் முதல் உணவு, அதுதான் இனப்பெறத்துக்கான பொருள், அப்புறம் அதோட குட்டிகளுக்கான உணவு. இப்படி இந்த சாண வண்டுகள் சாணத்தையே தன்னோட இருப்பிடமாவே வச்சிருக்கு. நாம இதுல 3 வகைகளை பார்க்கலாம். முதல்ல ரோலர்ஸ், சாணத்தை உருண்டிய உருட்டிக்கிட்டு கொண்டு போய் மண்ணில் புதைக்கும். ரெண்டாவது டனலஸ், இந்த டனலஸ் சாண குவியலுக்கு கீழே மண்ணில் சுரங்கம் தோண்டி சாணத்தை உள்ளே இழுத்துக்கிட்டு போகும். மூணாவது டுவெல்லஸ், சாண குவியலுக்குள்ளேயே வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்யும். அதாவது ஒரு மாடு புல்லை தின்னுது, அந்த புல் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எடுக்குது, மாடு அந்த புல்லை தின்னு செரிச்ச பிறகும் அதன் சாணத்தில் பல ஊட்டச்சத்துக்கள் போய் சேருது. இந்த சாணமானது தரையில் அப்படியே கிடந்து

அந்த ஊட்டச்சத்தெல்லாம் மண்ணுக்கு திரும்புற செயல்முறை ரொம்ப மெதுவா நடக்கும். அதுவே இந்த சாண வண்டு வேகமா கொண்டு போக உதவுது. இதனால நைட்ரஜன் மாதிரியான ஊட்டச்சத்து மறுபடியும் மண்ணுல சேர உதவுது. CSIRO ஆய்வு தகவலின்படி சாண வண்டுகள் சாணத்தை புதைக்கிறது மூலமா ஊட்டச்சத்து மறுசுழற்சி, மண்ணுக்கான காற்றோட்டம், மண்ணுக்குள்ள நீர் ஊடுருவுறது எல்லாம் இயற்கையான சுழற்சியில நடக்கிறத பார்க்க முடியும். இந்த செயலால மழை பெய்யும் போது மழை தண்ணி மேலோட்டமா ஓடிடாம

0: ஒரு ஆய்வு தகவல் இப்படி சொல்லுதுங்க, ஒரு பெரிய சாணத்தில் 2 வாரத்துக்குள்ள 3000 மாட்டு ஈக்கள் முட்டை போட்டு உருவாயிருமா, கூடவே அதிகமான கால்நடை நோய்களும் பரவும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனாலேயே அந்த நாட்டு அரசு கால்நடை நோய் கட்டுப்பாட்டு வழிகாட்டுதலில் சாண வண்டுகளை அதிகப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சாதாரண சாண வண்டோட மகிமை என்னன்னு. இதனால் இந்த சாண வண்டுகள் சுமார் 10 to 30 மணி நேரத்துக்குள்ளாவே சாண குவியல், எவ்வளோ பெரிய குவியலாக இருந்தாலும் அதை உடைச்சி ஈ முட்டைகளை நசுக்கி மண்ணுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதிக ஊட்டச்சத்து கொண்ட சாணத்தை செரிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு வண்டோட குடல்ல சிறப்பான மைக்ரோபயோம் இருக்கு. இந்த நுண்ணுயிர்கள் சாணத்தில் இருக்கிற செல்லோஸ் போன்ற பொருட்களை உடைக்குது. இதை வச்சுட்டான் வண்டோட திறன் நிர்ணயிக்கப்படுது. ஏற்கனவே நம்ம கழுகுகளுக்கு வந்த நிலைமை மாதிரி கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டி பாராசிட்டிக் மெடிசின்ஸுகளும் சாணத்தில் எச்சமாக வெளிவந்து அது சாண வண்டுகளையும் பாதிப்படைய வைக்குது. ஆக ஒவ்வொரு உயிரினமும் தனித்தனியாக இல்லைங்க, எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுங்கிறத நமக்கு தெள்ள தெளிவாக இந்த விகழ்ச்சி நமக்கு புரிய வைக்குது. இந்த பூமியை பெரிய விஷயங்கள் தான் பாதுகாக்குதுன்னு நம்ம நினைக்கிறது தப்பு. சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் தான் இங்கே முக்கியமாக இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறணும். எவ்வளவு செயற்கை இயந்திரங்களை வச்சு நாம் சுத்தப்படுத்தினாலும் இயற்கைக்கு முன்னால் எல்லாமே சிறுசு தான் இல்லைங்களா. நாம் கவனிக்காத பலன் இல்லைன்னு நினைக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் தான் நமக்கு வாழ தேவையான பல பணிகளை அமைதியாக எங்கே இருக்குன்னே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு வருதுங்க.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

நேரம் 6:35. இன்று பரபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு சேதி.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 14 அதாவது 14/10/2026 அன்று செயற்கை மல்லிகைப்பூ முல்லைப்பூ தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இது இலவச நேரடி பயிற்சி வகுப்பாகும். இதனால் முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94-88-57-57-16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94-88-57-57-16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 22 மற்றும் அக்டோபர் 23 ஆகிய தேதிகளில் சிறுதானிய பிஸ்கட் தயாரிப்பு பயிற்சி நடைபெறுகிறது. இது இலவச நேரடி வகுப்பு என்பதால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. கைத்தொழில் கற்றுக்கொண்டு சொந்த காலில் நிற்க உதவும் இந்த அருமையான வாய்ப்பை அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

பதினேழாம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 17/10/2026 அன்று பால் மதிப்பு கூட்டல், ஐஸ்கிரீம் தயாரிக்கும் இயந்திரங்கள் நேரடி கள பார்வையிடல் பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி வகுப்பு என்பதால் இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார்.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 13ஆம் தேதி முருங்கையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இது இலவச நேரடி வகுப்பு. இதற்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

0: இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. கூட்டுறவு மேலாண்மை பட்டயப்படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்கிறார் மாணவி பொன் விசாலி அவர்கள்.
1: இப்போ இந்த இன்டர்நெட் பேங்கிங், டிஜிட்டல் பரிவர்த்தனை, இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த கோர்சஸில் படிச்சிங்களா?
2: ஆ ஆமாம், கண்டிப்பாக இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே சேர்ந்து தான். இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, இப்போது எந்த மாதிரி இருக்குது, யூபிஐ, அது எல்லாமே சேர்த்து தான் படிச்சுட்ருக்கோம். ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட்டு, இதெல்லாமே சேர்த்து தான் நாங்கள் படிச்சுட்ருக்கோம் இந்த கோர்ஸில்.
1: இப்போ இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தா போதுமா, இல்ல தனியா அதுக்குன்னு கம்ப்யூட்டர் கோர்சஸ் ஏதாவது முடிச்சிருந்திருக்கணுமா?
2: இல்ல, அந்த எந்த மாதிரி இல்ல, பேசிக்கா நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்கூல்ல நம்ம படிச்ச அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் நமக்கு, அதை வச்சே மேனேஜ் பண்ணலாம் இங்கே படிச்சது வச்சு.
1: இந்த கோர்சஸ்க்குரிய அவேர்னஸ் வந்து இப்போதைக்கு வந்து எங்கேயும் வந்து வெறிய ரொம்ப இருந்த மாதிரி தெரியல. இப்போ இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எதில் தெரிஞ்சுக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
2: இது கோர்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஆன்லைன் வலைதளத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரி நான் வந்து என்னோட முன்னாடி சீனியர்ஸ் படித்தவங்க அவங்கள்ட்டருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கோர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது.
1: செய்தித்தாளில் வருமா?
2: செய்தித்தாள்லையும் வரும், கண்டிப்பாக வரும். செய்தித்தாள்லையும் வந்திருக்கு, இந்த மாதிரி விண்ணப்பிக்கலாம் 2025-26 அந்த மாதிரி செய்தித்தாள்லையும் வந்திருக்கு.
1: இப்போ நம்ம இந்த எக்ஸாம்னு சொல்றீங்க இல்லையா, இப்போ இந்த எக்ஸாம் வந்து எந்த டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும், அதாவது ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல இருக்குமா இல்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்குமா?
2: டிசிஎம் கோர்ஸ்ல கேக்குறீங்களா? டிசிஎம் கோர்ஸ்ல வந்து இப்போதைக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்குது, ஒன் வேர்ட் டைப்ல தான், மொத்தம் 75 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்டர்னல் வந்து 25 கொஸ்டின், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கு. முந்தி தான் தியரி படி இருந்துச்சு, இப்போ அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கு.
1: இந்த கோர்சஸ் வந்து படிக்கும் போது வேற என்ன நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க? இப்ப தனியார்ல இதை வந்து பண்ண முடியுமா? இது இங்க கூட்டுறவு சொசைட்டில தான் பண்ணணுமா இல்ல தனியா வந்து பண்ணலாமா?
2: இந்த கோர்ஸ் வந்து கூட்டுறவு சொசைட்டி அவங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் அந்த செக்டர்ல அந்த இதுல தான் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். அதுல இருந்து தான் நான் படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி
1: இப்போ உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, இப்போ இது ஜாயின் பண்ண பிறகு நீங்க வந்து இந்த மாவட்டத்துல தான் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா இல்ல நீங்க அடுத்து மாத்திக்கலாமா?
2: டிஆர்பி அப்படிங்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலுமே தனித்தனியா நடக்கிறது. இது டிஆர்பி விருதுநகர்ல நான் எழுதினதுனால விருதுநகருக்குள்ள எனக்கு கிடைச்சது. டிஸ்ட்ரிக்ட் படியும் நடக்கும் அந்த எக்ஸாம் வந்து டிஆர்பி.
1: இப்போ கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து வேற மாவட்டத்துக்கு நீங்க மாத்திக்கலாமா இல்ல இங்கேதான் வேலை பார்க்கணுமா?
2: இங்கேதான் வேலை பார்க்கற மாதிரி ஒரு விருதுநகருக்குள்ளனா, அதுக்கு மீறி எஸ்ஆர்பி பாஸ் பண்ணாதான் நம்ம ஸ்டேட்டுக்குள்ள நமக்கு டிரான்ஸ்பர் வந்து நடக்கும். ஒவ்வொரு நம்ம தமிழ்நாடுக்குள்ள எங்க வேணாலும் டிரான்ஸ்பர் நடக்கும். விருதுநகர் டிஆர்பி பாஸ் பண்ணதுனால விருதுநகருக்குள்ளதான் ஆயிருக்கும்.
1: உங்களுக்கு இங்கே வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து சேலரி டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் இல்லையா, அதாவது குத்து மதிப்பாக எவ்வளோ வரும் அப்படின்றத சொல்லுங்கள்.
2: நான் வந்து அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆகிருக்கேன் கோஆப்ரேட்டிவ் அர்பன் பேங்க்கில். ஸோ அரவுண்ட் ஒரு 25+ கிடைக்கும், 25,000 கிடைக்கும் அப்படின்னு.

0: ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கும்?
1: ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 10 6 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் ஜாயின் பண்ணல, போனால் தான் எனக்கு தெரியும்.
0: இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரூரல் ஏரியாஸ்க்கு போகிற மாதிரி இருக்குமா?
1: ரூரல் ஏரியாஸ்க்கு நான் வந்து அர்பன் பேங்க் அப்படிங்கிறனால ஒரு சிட்டியை வந்து ஒரு நகரத்துக்குள்ளே இருக்கிறது அதை பற்றி மட்டும்தான், அங்கே தான் நான் போகிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: இப்போ நீங்கள் போஸ்டிங் வந்து
1: அசிஸ்டன்ட்
0: தான். இப்போ எல்லாம் இங்கே படித்தவங்க எல்லாருமே அசிஸ்டண்ட்டாக தான் செலக்ட் ஆவாங்களா, இல்லை வேறு போஸ்டிங் ஏதாவது இதில் இருக்கா?
1: டிஆர்பியில் வந்து அசிஸ்டண்ட்டு தான் வரும்.
0: இந்த டிஆர்பி அதாவது டிசிஎம் கோர்ஸ் படித்தா அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆகலாம், வேறு எந்த போஸ்டிங்கும் கிடையாது,
1: செலக்ட் ஆகலாம். நம்ம குரூப் 2 போகும்போது நம்ம வந்து குரூப் 2 ஆஃபீஸராகவே ஆகலாம். நம்ம சப்ரிஜிஸ்டர் அந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சார்பதிவாளராகவும் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. குரூப் 2 மெயின்ஸ் போகும்போது இந்த கோர்ஸ் படிச்சிருந்தா நம்ம கவுன்சிலிங் போகும்போது சார்பதிவாளர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
0: ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகாக வந்து தெளிவாகவும் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப நன்றி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியத்திற்கு மிக்க நன்றி.
2: இதுவரை கூட்டுறவு மேலாண்மையில் பட்டயப்படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்ந்தார் மாணவி பொன் விசாலி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:45.
5: நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குபவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
6: நற்றினை பதிப்பகம் உலகத்தரமான நூல்களை மலிவு விலையில் வழங்கும் பதிப்பகம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
7: அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். நண்பர்களே, அன்பை நீக்கிவிட்டால் நமது பூமி வெறுமை அடைந்து போகும், வெறிச்சம் அடைந்து போகும், வெற்று ஒன்றாக மாறிவிடும். அன்புதான் உங்களை இயக்கும் ஆற்றல். நீங்கள் என்னவெல்லாம் ஆக விரும்புகிறீர்களோ, நண்பர்களே எவற்றையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ, எவற்றையெல்லாம் பெற விரும்புகிறீர்களோ, அவை அனைத்தும் அன்பிலிருந்து தான் வருகின்றன. அன்பு இல்லாமல் நாம் இருக்க முடியாது. அன்பு இல்லை என்றால் வேலை செய்வதற்கும் விளையாடுவதற்கும் நடனமாடுவதற்கும் பேசுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் இசை கேட்பதற்கும் அல்லது வேறு பிறவற்றை செய்வதற்கும் உங்களை நம்மை தூண்டி கொண்டிருப்பது எது? நேர்மறை ஆற்றலும் இருக்காது. அந்த அன்புதான் எல்லாவற்றையும் உண்டாக இருக்கிறோம். ஒரு கச்சிலையைப் போல நாம் அன்பு இல்லை என்றால் ஆகிவிடும். நாம் எவற்றையும் பெறுவதற்கும் செய்வதற்கும் இவை ஒன்றதாக ஆவதற்கும் உங்களுடைய விருப்பத்தை அழிப்பதற்கும் எது தேவை? அன்பு என்னும் நேர்மறையான ஆற்றல் தான். அந்த அன்பால் தான் எதையும் உருவாக்க முடியும், நல்ல விஷயங்களை அதிகரிக்க முடியும், நம் வாழ்வில் உள்ள எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் மாற்ற முடியும். நம்முடைய ஆரோக்கியம், செல்வம், வேலை, உறவுகள் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆதிக்கம் செலுத்தி அவற்றை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் சக்தி நம்மிடம் தான் இருக்கிறது, உங்களுக்குள் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்வின் மீது ஆதிக்கம் செலுத்தும் சக்தி எது தெரியுமா? உங்களிடம் இருக்கிறது, வேறு யாரிடமும் நீங்கள் சேர வேண்டியதில்லை. அந்த ஆதிக்க சக்தி நமக்குள்ளே இருக்கிறது என்ற போது உங்கள் வாழ்க்கையின் மகத்தானதாக மாறவில்லை, உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியுமே பிரம்மாண்டமானதாக ஆகவில்லை, நீங்கள் விரும்பும் அனைத்துமே உங்களிடமில்லை, நீங்கள் செய்ய விரும்பும் அனைத்தும் உங்களால் ஏன் செய்ய முடியவில்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி வழியவில்லை, மகிழ்ச்சியால் நிரம்ப முடியவில்லை, ஏன்? எல்லாம் உங்களிடம் தானே இருக்கிறது, ஏன் அந்த மாற்றத்தை நோக்கி நீங்கள் செல்ல முடியவில்லை? என்ன தெரியுமா நண்பர்களே, அதை விருப்ப தேர்வு என்பதைத்தான் அது பொறுப்படும். வாய்ப்பு நம்மிடம் இருக்கிறது. அன்று செலுத்தி நேர்மறையான ஆற்றலை பயன்படுத்துவதை இந்த உலகம் வேண்டாம் என்று சொல்லுகிறதா? இல்லையே, நாம் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுக்கிற போது அன்பு என்ற ஒன்றை தேர்ந்தெடுக்கிற போது அது நம்மை நேர்மறையான ஆற்றலை நோக்கி அழைத்து செல்கிறது, ஒரு புதிய மாற்றத்தை விளைவிக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் தோற்று போகும். வேலையில் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால், ஈடுபாட்டு ஒன்றுடைய பணிகளில் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய அர்த்தமுள்ள வாழ்வு என்பது நிதர்சனமாய் போய்விடும். ஆக நல்ல விஷயங்களுக்கு காரணம் அன்புதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்பு என்பது நம்பிக்கையாக மாறுகிறது. அன்பு என்பது இதயத்தின் வழியாக சுரக்கிறது. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று பேசுவானே வள்ளுவர் பேராசா. நம்முடைய வாழ்வில் உள்ள அனைத்து எதிர்மறையான விஷயங்களும் வலிகளுக்கும் துன்பங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாததனால்தான் நமக்கு துன்பங்கள் வருகிறது.

0: வலிகள் வருகிறது, எதிர்மறையான எண்ணங்கள் வருகிறது. துரதிருஷ்டவசமாக அன்பின் சக்தி குறித்த அறியாமையும் புரிதலும் இல்லாத காரணத்தினால்தான் நாம் தோற்று போய் விடுகிறோம். ஆக வாழ்வின் பெரும் அர்த்தத்தை அன்பை நாம் சேகரிக்க வேண்டும். அன்பு என்பது யதார்த்தமானது, நமக்குள்ளே கடந்து விட்ட ஒன்று, நமக்குள்ளே இருக்கின்ற ஒன்று. அதை தேடி கண்டறிகிற போதுதான் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் அன்புதான். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நற்றினை பதிப்பகம் வழங்கிய இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்கியவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம், நவீன தமிழ் இலக்கியத்திற்கான நிலையான அடையாளம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
3: இதுவரைக்கும் மேனாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் அன்பு குறித்து, அன்பின் அவசியம் குறித்து அற்புதமாக நம்மிடையே விளக்கினார். அந்த அன்பை போலதான் நாம் சத்தியத்தையும் பாதுகாக்க வேண்டும். சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். சத்தியத்தை நாம் காத்திருந்தால் சத்தியம் நம்மை காத்திருக்கும். இதோ மலேசியா வாசுதேவன் குரலில் படிக்காதன் படத்திலிருந்து பாடல் வருகிறது. நேரம் 6:50.

0: நேரம் 6:53.
1: கணேசா ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், பந்தன் பேங்க் காம்ப்ளெக்ஸ், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே. மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இனி கேட்கலாம் பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நேரம் நிகழ்ச்சியில நம்ம எல்லாருக்குமே ஒரு அழகான கதையை சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க சஹானா மகேஷ்.
5: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற,
6: என்ன கதைப்பா?
4: வாங்க, அவங்க நம்மளுக்காக என்ன கதை சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டுடலாம்.
6: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஹானா மகேஷ். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போனேன். குரங்கும் முதலையும். குரங்கு ஒன்று கரையோரத்தில் மரத்தில் வசித்து வந்தது. மரத்தில் உள்ள பழங்களை உண்டு வாழ்ந்து வந்தது. நதியில் வாழ்ந்த முதலையும் பழம் வேண்டும் என்றது. குரங்கு பறித்து போட்டது, முதலை ருசித்து சாப்பிட்டது. இந்த பழத்தை சாப்பிடும் குரங்கின் இதயம் ருசியாக இருக்கும் என்ற முதலையும் இதயத்தை சாப்பிட நினைத்தது. என்னுடன் நீயும் வருகிறாயா, நீதில் நாமும் விளையாடலாம் என்று முதலை கூப்பிட்டது. எனக்கு நீச்சல் தெரியாது, உன்னுடன் வர முடியாது என்று குரங்கு கூறியது. என் முதுகில் நீயும் அமர்ந்து கொள், தினமும் கேட்ட முதலையும் குரங்கி அழைத்து சென்றது. ஆற்றின் நீரின் நடுவிலே உன்னோட இதயம் வேண்டுமே, குரங்கே எனக்கு தருவாயா என்று முதலை கேட்டது. குரங்கு பயந்து போனது, என்ன செய்யலாம் யோசித்தது. ஐடியா ஒன்று கிடைத்தது. புத்திசாலி குரங்குமே, ஐயோ நான் என்ன செய்வேனே, இதயத்தை எடுத்து மரத்தில் பொந்தில் வைத்து உள்ளேனே, கரையில் என்ன இறக்கிவிடு, இதயத்தை எடுத்து தருகிறேன், பிறகு நீயும் சாப்பிடலாம் உண்மை என்று நம்பி முதலை கரைக்கு சென்றது. கரைக்கு வந்த குரங்குமே மரத்தில் தாவி ஏறியது. ஏ முட்டல் முதலையே, யாராவது விதையத்தை வெளியில் வைத்து விட்டு நடமாட முடியுமா என்று கூறி சிரித்தது. முதலையே மன்று போனது. நீதி ஆபத்தில் இருக்கும் போது புத்திசாலியாக சிந்திக்க வேண்டும். நன்றி.

0: குழந்தை நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு பங்கேற்றார் சஹானா மகேஷ். நிறைவு பெற்றது பூந்தளிர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
2: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: இனி தினந்தோறும் காலை 10:02
2: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
1: மெல்ல வரும் பாட்டு.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
1: இருபட பாடல்கள்.

0: நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேயர் நெஞ்சுகளின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரையும் கடித மலர்கள்.

0: இரவு 9 மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணைய வழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையில் இதுவரை சேவை செய்திகள் இணைத்தாலும் நல்லவை கேட்க இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சி நேரமும் இயற்கை இன்பம் ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி நற்றினை பதிப்பகம் வழங்கிய இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் பூந்தளிர் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். இனிதே நிறைவு பெறுகிறது புதிய காலை நிகழ்ச்சியில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கேப்புகள். இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கேப்புகள் நிகழ்ச்சி இடம்பெறவிருப்பது உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு தகவல்கள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள், உழவர் சந்தைகளில் இன்றைய காய்கறி பழங்களின் விலை நிலவரம், இனிய திரைசை பாடல்கள் ஆகியன இடம்பெறும். முதலில் திரையிசை பாடல் ஒன்றை கேட்டு மகிழும். 1983 கங்கைமரன் இயக்கத்திலும் இளையராஜன் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் கொக்கரக்கோ. வைரமுத்தின் பாடல்கள் எஸ்பி பாலசுமி எஸ்பி சைலஜா பாடுகிறார்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
0: இனி தினந்தோறும் காலை 10:02
1: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
0: மெல்ல வரும் பாட்டு.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
0: இருபட பாடல்கள்.

0: நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் அழுது காத்திருக்கும் நேயர் நெஞ்சங்களின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரையும் கடித மலர்கள்.

0: இரவு 9 மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணையவழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

நேரம் 7:07 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று நண்பகல் 12:00 நம்பிக்கை சிறகுகள் சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இதில் பங்கேற்கிறார் பேராசிரியை எஸ் அனிதா லட்சுமி அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இன்று 9:00 இணைய ஓசையில் ராக தீபம் முகநூல் வழி நேர்விருப்ப பாடல்கள் இடம்பெறும். முகநூலில் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்யலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில். இனி பாடல் ஒலிக்கிறது 1985 கே ரங்கராஜ் இயக்கத்திலும் இளையராஜன் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் உதய கீதம். இதோ முத்துலிங்கம் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம் பாடுகிறார்.

0: நேரம் 7:12.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: பிரேக் வர்ஸ் போய் பூக்களை இனி வேலைவாய்ப்பு தகவல் ஒன்றை தெரிந்து கொள்வோம். இந்து திபெத் பார்டர் போலீஸில் கான்ஸ்டபிள் பணிக்கு விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு கால இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூடோ பிரிவில் 12, குத்துச்சண்டை பிரிவில் 9, டேக்வாண்டோ பிரிவில் 7, வாலிபால் 6.

பேட்மிண்டன் 6, ஜிம்னாஸ்டிக்ஸ் 6, தடகளம் 5, வில்வித்தை 5, மொத்தம் 126 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 1/11/2026 18 முதல் 23 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் நவம்பர் 1ஆம் தேதி, அதாவது 1/11/2026. மேலும் விவரங்களுக்கு recruitment.itbpolice.nic.in. மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி recruitment.itbpolice.nic.in என்ற இணையதளத்தில் பார்வையிட்டு விண்ணப்பித்து தேர்வில் வெற்றி பெற ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வாழ்த்துகிறது. இனி பாடல் ஒலிக்கிறது. 1987 ராபர்ட் ராஜசேகர் இயக்கத்திலும் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சின்ன பூவே மெல்ல பேசு. இதோ எஸ் ஏ ராஜ்குமார் பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடுகிறார்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:19. இனி பாடல் ஒலிக்கிறது. 1988 வி அழகப்பன் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் 2:1. பதினஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளுக்கு மனோஜ் சித்ரா பாடுகிறார்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:02 நம்பிக்கை சிறகுகள் சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பேராசிரியை எஸ் அனிதா லட்சுமி அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இன்றிரவு 9 மணிக்கு இணைய ஓசையில் ராக தீபம் முகநூல் வழி நேரிருப்பு பாடல்கள் இடம்பெறும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று முதல் நவராத்திரி துவங்குகிறது. ஒரு ஆண்டிலே வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சரண் நவராத்திரி, மாக நவராத்திரி என்று 4 நவராத்திரிகள் உண்டு. தமிழ்நாட்டிலே இந்த சரண் நவராத்திரி மிக சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அந்த சரண் நவராத்திரி இன்று துவங்குகிறது. இந்த 9 நாளும் நாம் அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடப் போகிறோம். முதல் நாளாகிய இன்று தஞ்சாவூர் மேல அலங்கம் வடபத்ரகாளியம்மன் கோவிலுக்கு செல்கிறோம். தஞ்சாவூர் சிவகங்கை பூங்கா நுழைவு வாயிலிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. தஞ்சை பெரிய கோவிலை சுற்றியுள்ள எண்திசை காளி கோவில்களிலே தனிச்சிறப்புமிக்க கோவில் இது. சோழர்களும் நாயக்க மன்னர்களும் இந்த கோவிலை நன்கு பராமரித்துள்ளார்கள். கிபி 1630 முதல் 1674 வரை ஆண்ட விஜயராகவ நாயக்க மன்னர் பெரிய கோட்டை அமைத்தார். இந்த பணி முழுமை அடைந்ததும் வடபத்ர காளியம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் செய்து வழிபட்டார். மேல ராஜ வீதியில் இந்த கோவில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு கிழக்கு மற்றும் வடக்கு என 2 நுழைவு வாயில்கள் உள்ளன. வடக்கு வாயில் விசேஷ தினங்களில் மட்டும் திறக்கப்படும். இந்த தலத்தில் மட்டும் பக்தர்கள் கோவில் நடை மூடிய பிறகும் நுழைவு வாயில் கதவுகள் வழியே வடபத்ரகாளியை தரிசிக்க இயலும். இந்த அம்மன் 24 நேரமும் கண் விழித்திருந்து தஞ்சையை காப்பதாக ஐதீகம். கிழக்கு வாயிலில் முன் மண்டபத்தில் அம்மனின் சுதை சிற்பம் உள்ளது. ஆலயத்திற்குள் செல்ல சில படிகள் ஏறி செல்ல வேண்டும். வாயிலின் மேல் கஜலட்சுமி காட்சி தருகிறாள். வாயிலின் இருபுறமும் துவாரபாலகியர் உள்ளனர். ஒரே ஒரு உட்பிரகாரம் உள்ளது. திருச்சுற்றில் கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் பாலவிநாயகர் காட்சி தருகிறார். இவருக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் சங்கடகர சதுர்த்தி தினங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. அடுத்துள்ள பிறையில் சிறியதாக மதுரை வீரன் உள்ளார். அடுத்து வீரபத்ரரும் சன்னதி கொண்டுள்ளார். அர்த்த மண்டபத்தின் நுழைவு வாயிலுக்கு கிழக்கிலே பிரம்மாண்டமான பச்சைக்காளி அம்மனும் மேற்கில் வீரபத்ரரும் சுதை சிற்பங்களாக காட்சி தருகிறார்கள். தனி விமானத்தோடு கூடிய கருவறையில் வடபத்ர காளியம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் தரிசனம் அளிக்கிறார். அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு

0: சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. காளிக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வழிபட்டால் எதிரிகள் தொல்லை அகலும். மல்லிகை மாலை சாற்றி வழிபட்டால் மணப்பேறு கிட்டிடும். தாமரை மலர்கள் சாற்றி வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும். இவ்வாறு பலவிதமான மாலைகள் சாற்றி இங்கு வழிபடுகிறார்கள். 28/8/25 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மங்களங்கள் யாவும் தந்து வளங்கள் பலவும் அருளும். தஞ்சை மேல அலங்கம் வடபத்திரகாளியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது இன்று பத்திரிகையில் வெளிவந்த உள்ளூர் தகவல்களை தெரிந்து கொள்வோம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட திண்டுக்கல் மாவட்டம், பழனி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஆகிய ரயில்வே நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மதுரை பிபிகுளம் தெற்கு மண்டல தபால் துறை தலைவர் அலுவலகத்தில் மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர்க்கும் நாள் கூட்டம் அக்டோபர் 14 காலை 11 நடைபெறுகிறது. கீழவளவு கூடைமேல் ஐயனார் கோயிலில் புரட்டாசி மாத புறவி எடுப்பு திருவிழா நடைபெற்றது. வாடிப்பட்டி சுற்று வட்டார பகுதியில் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்தது. மதுரை ரேஸ்கோர்ஸ் எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் HIV எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இதுவரை பத்திரிகைகள் வெளிவந்த சில முக்கிய செய்திகள் கேட்டீர்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: 7:31 நாம் தெரிந்து கொள்ள பாடல் ஒன்றை கேட்கவிருக்கிறோம். 1999 சுந்தர்சியின் இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் உன்னை தேடி. பழனி பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஹரிணி, ஹரிஹரன், சுஜாதா பாடுகிறார்கள்.

நேரம் 7:36 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கப்புக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மதியம் 1:14 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் இன்று கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று மாலை 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். இனி பாடல் ஒலிக்கிறது. 2000 எஸ் ஜே சூர்யாவின் இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் குஷி. வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

பொண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிப்பு சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில் நூல் பேசிட்டு போயிட்டான்.

0: நேரம் 7:42 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இப்பொழுது இன்னைக்கு காய்கறி பழங்களின் விலை நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம அண்ணா நகர் உழவர் சந்தையில் கூடிய அதிகாரி உங்களை தொடர்பு கொள்வோம். ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா நகர் உழவர் சந்தையில் இருந்து உதவி நிர்வாக அலுவலர் எஸ் ஆசி தம்பி பேசுகிறேன். இன்று கத்தரிக்காயின் அதிகபட்ச விலை 38, வெண்டைக்காய் 30, புடலங்காய் 45, பீர்க்கங்காய் 50, பாகல்காய் 60, அவரை 90, கொத்தவரை 32, மிளகாய் 55, குண்டு மிளகாய், சம்பா மிளகாய் 50, முருங்கைக்காய் கிலோ 70, தேங்காய் கிலோ 70, பெரிய வெங்காயம் 65, சின்ன வெங்காயம் 90, முருங்கை பீன்ஸ் 110, பட்டர் 140, சோயாபீன்ஸ் 90, முட்டைக்கோஸ் 30, நூல்கோல் 50, சவுசவ் 32, கேரட் ஊட்டி கேரட் 42, கொடைக்கானல் கேரட் 30, டர்னிப் 80, பீட்ரூட் 50, உருளைக்கிழங்கு 55, முள்ளங்கி 32, இஞ்சி 200. பழங்களின் விலை பப்பாளி கிலோ 50, மாதுளை 230, 260, எலுமிச்சை கிலோ 260, வெள்ளரி கிலோ 100. நன்றிங்கய்யா.
0: மிக்க நன்றிங்கய்யா. உங்களுடைய அந்த காய்கறி பழங்களை விலை அண்ணாநகர்ல இருந்து கொடுத்தீங்க, மிக்க நன்றிங்கய்யா. நேரம் 7:43:40 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்களின்

பாடல் ஒலிக்கிறது. 2000 ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கத்திலும் AR ரஹ்மான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் தெனாலி. தாமரையின் பாடல் வரிகளுக்கு கமல்ஹாசன் சித்ரா குழுவினோடு இணைந்து பாடுகிறார்கள்.

நேரம் 7:50 நினைவூட்டுகிறீர்கள். இன்று இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி, இதில் வாழைப்பழத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தி அவருடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் RP பரிமளாதேவி அவர்கள். இன்றிரவு 8:30 விளையாடலாம் வாங்க. சிலம்ப விளையாட்டு குறித்து சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஆர் தாரகேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறும். 9:00 இணைய ஓசை, இதில் ராக தீபம் முகநூல் பக்கத்தில் நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இனி பாடல் ஒலிக்கிறது. 2003 ஹரியின் இயக்கத்திலும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சாமி. நா. முத்துக்குமார் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன், கோமல் ரமேஷ், மகதி பாடுகிறார்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மதியம் மணி 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேரம் இப்பொழுது 7:55 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பாடல் ஒலிக்கிறது. 2007 ஷங்கரின் இயக்கத்திலும் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சிவாஜி வைரமுத்தின் பாடல்கள் ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடுகிறார்கள்.

பிரேக்வாட்ஸ் போகிய புக்கள் நிகழ்ச்சியில் இதுவரை உள்ளூர் தகவல்கள், வேலைவாய்ப்பு செய்திகள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜூலூர் மாற்று வழங்கிய ஆலய அற்புதங்கள், உழவர் சந்தையில் காய்கறி பழங்களின் விலை நிலவரம், இனிய திரைசை பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது மதுரை மாவட்ட நேரலும் விருப்ப பாடலாக பாட்டு வேணுமா, அதற்கு முன்பாக 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் வர இருக்கிறது, அதுவரை காத்திருப்போம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஆன்ஷ்நேகி தைவானின் லியோ ஜூன் ஹூவை இன்று எதிர்கொள்கிறார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீராம்பூரில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா. இன்றைக்கிய பாட்டு விடுமை நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரோட விருப்பாடலும் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறுவது புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 எண்களில் வந்து உங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று வான அலையில் சொல்லி நிகழ்ச்சியில் நேர அலையில் இணைந்து பண்பலையின் பாச சொந்த மன்னன் முத்துகிருஷ்ணன் அவர்களிடம் பாடல்கள் கேட்பது மதுரை ஆண்டாளபுரம் சாமிநாதன்.
0: வணக்கம் சாமிநாதன், சொல்லுங்க, என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
2: இன்னைக்கு வந்து என் தலைவர் அஜித் குமார் அவர்கள் அளித்த பில்லா 1 படத்திலிருந்து தேவல் கொடி பறக்குதல் அந்த பாட்டை
0: பாட்டு கேட்டுருமா? இதோ பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 8:08. நாம் இணைந்திருக்கிற நிகழ்ச்சி பாட்டு வருவா. இன்னைக்கு மதுரை மாவட்ட அணிகளுடைய விருப்பப்பாடு தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்று இருக்குது. நினைவூட்டுகிற நேரலை இன்று முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12:02 நம்பிக்கை சிறகுகள் சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு

0: சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் பேராசிரியை எஸ் அனிதா லட்சுமி அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். மதியம் மணி 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேரம் 8:09 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த நேரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். சொல்லுங்கம்மா, வணக்கம். என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில?
1: ஜனநாயகன் படத்துல இருந்து கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி.
0: ஓகேம்மா, பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: நேரம் 8:12. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வணிக நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரோட பாடல்கள் நேரலையில் இடம்பெற்று இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களில் வரலாம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாரில் சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம்.
5: காலை வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: பாடல் இருந்து பிறந்ததுன்னு ஒரு பாடல் வரும்.
4: பாடலை கேட்டு

வானம், பூமி, சாமி. வானம், பூமி, காப்பு சாமி, நம்ம சாமி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:19, பாட்டு உணவு நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரையை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். காலை வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க பாலமுருகன் சார், என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
3: ஜெகமேந்திரம் பாட்டு
2: ரேக்கெட்டு பாடலை கேட்போமா? இதை ஒழிக்கிறது.

அவன் இங்க

0: நேரம் 8:23.
1: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மா

0: 217 மேலமாசி வீதி மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
0: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: இனி தினந்தோறும் காலை 10:02
0: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
1: மெல்ல வரும் பாட்டு.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
1: இருபட பாடல்கள்.

0: வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேயர் நெஞ்சங்களின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரையும் கடித மலர்கள்.

0: இரவு 9 மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணைய வழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்றிரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி, இதில் வாழைப்பழத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. உடன் உரையாடுகிறார் ஆர்பி பரிமளாதேவி அவர்கள். இதேபோன்று இன்று இரவு 9 மணிக்கு இணைய ஓசையில் ராக தீபம் முகநூல் வழி நேயர்ப்ப பாடல்கள் இடம்பெறும். நேரம் 8:26 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி எழுந்திருக்கு. இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாட்டு தான் நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கு. நேயர்கள், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள், உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 என்ற எண்களில் வரலாம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், குருபர் யாரு? வணக்கம் சண்முகசுந்தரம், சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்? நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா இருக்கும்.
1: எனக்கு
0: ஓகே. பாடல் ஒலிக்கிறது ஹரிச்சரன், டாக்டர் நாராயண் அவர்கள் குரலில். கேட்டு மகிழ்வோம்.

மஞ்சள் சரப்பு வெள்ள ஊதா கருணில கண்ணனோடு மீரா பச்சை மஞ்சள் சரப்பு வெள்ள ஊதா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:30. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
7: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 8:32 நிமிடம், பாட்டு ஒன்று மணி நிகழ்ச்சி அணிந்திருக்கிறோம். இன்றைக்கு மதுரை மாவட்ட நேரோட விருப்ப பாடலிருந்து தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றது. மதுரை மாவட்ட நேரில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடலை கேட்டு மகிழ்வதற்கு 25-30-170 என்ற எண் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பர் 25-30-171. இந்த எண்களில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு மகிழலாம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
4: மதுரை மாவட்டம்.
3: யார் பேசுறீங்க? கருப்பையா. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
4: ரவுடி கேட்டு மாட்டு ரவுடி கேட்டு பாட்டு போடுங்க.
3: ஓகே, பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:38. பாட்டு வணிக நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: வணக்கங்கம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் பீஸ்ட் பாடலின் வரி அரபிக்குத்து.
0: ஓகே, பாடல் ஒலிக்கிறது.
1: நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி. இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
2: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: இனி தினந்தோறும் காலை 12
2: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
1: மெல்ல வரும் பாட்டு.
2: வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
1: இருபட பாடல்.

0: நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேயர் நெஞ்சங்களின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரையும் கடித மலர்கள்.

0: ஒரு உதயமாய்
1: இணைய வழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

0: நேரம் 8:45.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1 to November 7 உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: பாட்டு விழும நிகழ்ச்சியோட நிறைவான அழைப்பாளர் யார்னு சந்திச்சிருவோம். வருக, வணக்கம். ஐயா வணக்கங்க, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? ஊரும் பிளட்டா?
2: சரி,
0: ஆமா, ஓகே, பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
2: நன்றி.

0: இதுவரைக்கும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாட்டுடன் தொலைபேசி வழியில் நேரலையாக இடம்பெற்றது நிறைவு பெறுகிறது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை. எங்கே கிடைப்பார்? அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம். அவர் வயசானவராக இருப்பார். என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும். அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள், நேரம், வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா? எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான். காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான். கடையில் அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரான். என்ன சொல்கிறீங்கன்ட்டுருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது. அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல. காரணம், அப்போது நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டுதப்போ. 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சுது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி, அவர்கிட்ட ஒரு சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான். எதிரில் நின்னா ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார். நான் தயாராக இருக்கிறேன்னா, அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க் தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாயக்கு இல்லாதவனா ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னா, என்ன செய்ய போகிறேன்ருக்கான். வேறு என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் 8:55. இனி திருத்தணி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க சென்னை வருகை தரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லைக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்கொடி கஸ்தூரி ரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபூவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நம்மளோட லைஃப்பில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அப்பப்போ பிரேக் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பயுமே பிரேக் எடுக்காமல் இருக்கிறது தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூடவே இசையோடு இணைந்திருக்கும் போது பிரேக்கா நோ சான்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு கேட்குது. அதனால தான் இப்போ ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கூடவே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன் காத்துட்டே இருக்குது. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காத்திருக்க நேரம் நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்றது அம்பிகா. இன்னைக்கு என்னென்ன தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் காத்துட்டே இருங்க. அதற்கு முன்னதாக கேட்டுடலாம் பாடல்.
3: இன்பம் ஆக்கம் ஆக்கம் ஏக்கம் ஏக்கம்

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமுலை நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட்டாக இன்றைக்கி நாம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய நாளின் ஸ்பெஷலான இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பெண் குழந்தைகளினுடைய உரிமைகள், கல்வி, பாலின சமத்துவம்னு அது மட்டும் இல்லாமல் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை உலக அளவில் ஏற்படுத்த வேணுன்ற நோக்கத்துக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய நாளான அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுதுங்க.

0: 8 300 37 37
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

ஸ்ட்ரைட்டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய நாளான இன்னொரு ஸ்பெஷல், அதை பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்க அப்படிங்களுடைய பிறந்த தினம் தாங்க இன்றைக்கு. அதாவது பீகார் மாநிலத்தில் பிறந்த இந்தியாவின் முக்கிய சுதந்திர போராட்ட வீரரில் ஒருத்தர், சோசியலிச தலைவராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காங்க. மக்கள் இவரை JP அப்படின்னும், லோக் நாயக், அதாவது மக்கள் தலைவர் அப்படின்னும் அன்பால் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் பிறந்த தினம் அக்டோபர் 11, 1902. இந்த தகவலோட இப்போ முதல் FM ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் FM 100.9 MHz சாங் கேட்கலாம் வாங்க.

0: டெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நிகழ்ச்சியாக நாம கேட்கக்கூடிய நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றையிலிருந்து 10:02 நாம கேட்கக்கூடிய நிகழ்ச்சியாக வலம் வர காத்துட்டே இருக்கக்கூடியது மெல்ல வரும் பாட்டு. மெல்லிசையால் உங்களுடைய மனங்களை எல்லாம் நிரப்புவதற்காக காத்துட்டே இருக்கு மெல்ல வரும் பாட்டு. இப்போ ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நீர்மலை நிகழ்ச்சியில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னதாக கேட்கலாம் பாடல் வாங்க.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: सुनती हो, कमाल ही हो गया।
1: क्या हो गया ऐसा?
0: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
1: ये कमाल कैसे हो गया?
0: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
1: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
0: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததான் நாம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பிஎம் ஸ்கீமில் நிறைய இருக்குது, அதில் ஒன்றை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன ஸ்கீம் அப்படின்னா, கலாச்சார விகாஷ் யோஜனா அப்படின்ற ஸ்கீம் பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். KSVY அப்படின்னும் இதை சொல்கிறாங்க. இந்திய அரசின் மத்திய கலாச்சார அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் ஒரு முதன்மையான திட்டம்ங்க. இந்தியாவின் தொன்மையான கலைகள், கலாச்சாரம், பாரம்பரியம், நாடக கலைகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் அந்த கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காகவும் தான் இந்த கலாச்சார விகாஷ் யோஜனா திட்டம் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சாங் கேட்கலாம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 9.9 மெகாஹெர்ட்ஸில் எப்போ அடுத்ததான் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நிகழ்ச்சியில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சந்திரா என்ட்ரி பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு நிலவை நோக்கிய ISROவின் அடுத்த முக்கிய நகர்வாக இப்போ செயல்படக்கூடிய விஷயமாக சொல்லப்படுறது சந்திராயன் 4 திட்டம் தாங்க. அதாவது வருகின்ற 2027 வாக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்திராயன் 3 நிலவின் தென் துருவத்தில் தர இறங்கியது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததான் இந்த சந்திராயன் 4 அங்கே இருக்கக்கூடிய மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து மீண்டும் பூமிக்கு கொண்டு வரக்கூடிய நகர்வாக இந்த சந்திராயன் 4 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலோட இப்ப சாங் கேட்ஸ்லாம் வாங்க. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: நேர்களே, இன்றைக்கு 12:02 இருக்கு. நம்பிக்கை சிறகுகள் அப்படின்ற தலைப்புல நிகழ்ச்சி வளம் இறக்காதுட்டே இருக்கு. நம்பிக்கை சிறகுகள் சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு நீரலை நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. பேராசிரியை எஸ் அனிதா லட்சுமி உடன் உரையாடுகிறார் கே வே முருகன். இணைந்திருக்கிறீர்கள் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சியோடு.
1: Yeah.

0: தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் மெல்ல வரும் பாட்டு. அதற்கு முன்னதாக கேட்டுடலாம் செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கம் வரும் வரை இணைந்திருங்கள்.
1: மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க சென்னை வருகை தரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்கொடி கஸ்தூரி ரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஆன்ஸ்னேகி தைவானின் லியோ ஜூ ஃபூவை இன்று எதிர்கொள்கிறார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேர்களை இதுவரை இணைந்திருந்தீர்கள் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சியோடு. மீண்டும் கேட்கலாம் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமலை நாளை காலை 9:02.

குடல் மாநகரம் மதுரை வானவில் பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைகளின் ஓசையில் இணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியாக கேட்கலாம் மெல்ல வரும் பாட்டு. மெல்லிசையால் நம் மனங்களுக்கும் செவிகளுக்கும் இதம் சேர்க்க காத்துக்கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு.

மெல்லிசையோடு நம் மனங்களை இணைத்திருக்கிறது குடல் மாநகரம். மதுரை வானவில் பண்பலை 103.3 அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் மெல்ல வரும் பாட்டு.

0: டேய் மச்சான், டக்குன்னு ஒரு கவிதை சொல்லேன்.
1: எதுக்குடா கேக்குற?
0: ஐயோ, அது அப்புறமா சொல்றேன், எனக்கு இப்ப உடனே ஒரு கவிதை வேணும்.
1: உன்னோடு பேசிய வார்த்தைகள் யாவும் பின்னணி இசையாய் மனதை வருடுகிறது. பல்லவி சரணம் தேடி.
0: ஆஹா, மிரட்டி விட்டப்போ. எங்க இன்னொன்னு சொல்லு.
1: உடனே கேட்டா எப்படிரா? உன் கண்களே 1000 வார்த்தைகள் பேசுகிறது. அப்படி என்றால் நமக்கு இடையே இருக்கும் இந்த மௌனம் பொய்தானே?
0: அடடா பின்றியே, ரொம்ப தேங்க்ஸ்ரா, வரேன்.
1: டேய் டேய், எதுக்குன்னே சொல்லாம கவிதை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க.
0: அதெல்லாம் ஒரு விஷயமா தான்டா, அப்புறமா சொல்றேன்.
1: டேய் இப்பயே சொல்றா?
0: ஐயோ, அது கமெண்ட் பண்ணதாண்டா.
1: கமெண்டா? புரியலையே.
0: இத கேளு. ஆம் நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தினமும் இரவு 9 மணிக்கு புத்தம் புது நிகழ்ச்சியாக இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.
2: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரம் 10:15. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேர்களே, இன்று 1/14 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரம் 10:20. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, மதியம் 12:02 நம்பிக்கை சிறகுகின்ற தலைப்புல நிகழ்ச்சி வளமர காத்துட்டே இருக்கு. சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு நீரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பேராசிரியர் எஸ் அனிதா லட்சுமி அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் கே வேல்முருகன். மெல்லிசையோடு இணைந்திருக்கும் நேரம் 10:33. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதோ.

0: டேய் மச்சான், டக்குன ஒரு கவிதை சொல்றேன்.
1: எதுக்குடா கேக்குற?
0: ஐயோ, அது அப்புறமா சொல்றேன், எனக்கு இப்ப உடனே ஒரு கவிதை வேணும்.
1: உன்னோடு பேசிய வார்த்தைகள் யாவும் பின்னணி இசையாய் மனதை வருடுகிறது. பல்லவி சரணம் தேடி.
0: ஆஹா, மிரட்டி விட்ட போ. எங்க உன்னோட சொல்லு.
1: உடனே கேட்டா எப்படிரா? உன் கண்களே 1000 வார்த்தைகள் பேசுகிறது. அப்படி என்றால் நமக்கு இடையே இருக்கும் இந்த மௌனம் பொய்தானே?
0: அடடா பின்றியே, ரொம்ப தேங்க்ஸ்ரா, வரேன்.
1: டேடே, எதுக்குன்னே சொல்லாம கவிதை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க?
0: அதெல்லாம் ஒரு விஷயமா தாண்டா, அப்புறமா சொல்றேன்.
1: டேய், இப்பயே சொல்றா?
0: ஐயோ, அது கமெண்ட் பண்ணதாண்டா.
1: கமெண்டா? புரியலையே.
0: இத கேளு. ஆம் நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தினமும் இரவு 9 மணிக்கு புத்தம் புது நிகழ்ச்சியாக இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.

மெல்ல வரும் பாட்டோடு இணைந்திருக்கிறீர்கள் நீர்களே. ஆகாஷ்வாணி மதுரை இவானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்ந்து நம் பண்பலையில் கேட்கலாம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மங்கி பாட் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லி அஞ்சலாக. அதனை தொடர்ந்து 12:02 நம்பிக்கை சிறகுகள். சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு நீரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பேராசிரியை எஸ் அனிதா லட்சுமி அவர்களுடன் உரையாடுகிறார் கே.வேல்முருகன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: டேய் மச்சான், டக்குனு ஒரு கவிதை சொல்றேன்.
1: எதுக்குடா கேக்குற?
0: ஐயோ, அது அப்புறமா சொல்றேன், எனக்கு இப்ப உடனே ஒரு கவிதை வேணும்.
1: உன்னோடு பேசிய வார்த்தைகள் யாவும் பின்னணி இசையாய் மனதை வருடுகிறது. பல்லவி சரணம் தேடி.
0: ஆஹா, மிரட்டி விட்ட போ. எங்க உன்னோட சொல்லு.
1: உடனே கேட்டா எப்படிரா? உன் கண்களே 1000 வார்த்தைகள் பேசுகிறது. அப்படி என்றால் நமக்கு இடையே இருக்கும் இந்த மௌனம் பொய்தானே?
0: அடடா பின்றியே, ரொம்ப தேங்க்ஸ்ரா, வரேன்.
1: டேடே, எதுக்குன்னே சொல்லாம கவிதை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க?
0: அதெல்லாம் ஒரு விஷயமா தாண்டா, அப்புறமா சொல்றேன்.
1: டே, இப்பயே சொல்றா?
0: ஐயோ, அது கமெண்ட் பண்ணதாண்டா.
1: கமெண்டா? புரியலையே.
0: இத கேளு. ஆம் நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தினமும் இரவு 9 மணிக்கு புத்தம் புது நிகழ்ச்சியாக இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.
2: மெல்லவரம் பாட்டோடு இணைந்திருக்கும் நேரம் 10:54.

இதுவரை இணைந்திருந்தீர்கள் மெல்ல வரும் பாட்டோடு. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மங்கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: Good afternoon. You are tuned in to Akashvani Rainbow 102.6 MHz and the news headlines will be read by Isha Goyal Mathur.
1: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சென்னை போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.

தெரிவித்தனர். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 39 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரளா அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மார்கோவில் 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சர்ச்சில் பிரதர்ஸ் மும்பை சிட்டி அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 12:03. கண்ணாடி மாளிகை. இன்றைய நமது கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் நம்பிக்கை சிறகுகள், சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பேராசிரியை எஸ் அனிதா லட்சுமி அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் கே வேல்முருகன் அவர்கள். நம்பிக்கை சிறகுகள், சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு நாளில் இந்த தலைப்பில் இன்றைக்கு நமது கண்ணாடி மாளிகையில் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நேயர்கள் குழந்தைகள், பெண் குழந்தைகள் வளர்ப்பு பாதுகாப்பு இது குறித்து சிறப்பு விருந்தினருடன் பேசி நிகழ்ச்சியில் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நேரலை எண்கள் 25 30 170, மற்றொரு எண் 25 30 171. வெளியூர் மற்றும் செல்லிடப்பேசி அழைப்பாளர்கள் 0452 என்கிற எண்ணை முன் இணைப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும். இதோ நேரலை நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது இணைவோம்.
2: வணக்கம் நேயர்களே. வீட்டின் வாசல் தாண்டி வரும் வசந்த காற்று அவள், வாழ்க்கை பாதை முழுவதையும் வண்ணமாக்கும் ஓவியம் அவள். அம்மாவின் அன்பில் மலரும் மொட்டு, அப்பாவின் கனவில் ஒளிரும் நட்சத்திரம், அண்ணனின் பாசத்தில் பூக்கும் பூ, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு அவளே அடித்தளம். ஆமாங்க, இன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். இந்த பெண் குழந்தைகளுடைய சிறப்பு, அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், சவால்கள் என்னென்ன, அரசு பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு பாதுகாப்பிற்கு கொண்டு வந்த சட்டங்கள் திட்டங்கள், அதை பற்றி நம்மள்கிட்ட விளக்கமாக சொல்ல நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க உளவியல் துறை பேராசிரியை திருமதி எஸ் அனிதா லட்சுமி மேடம் வந்திருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம்
3: வணக்கம் சார்.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: நல்லா இருக்கேன் சார். அனைவருக்கும் வணக்கம், நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
2: இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் மேடம். நிகழ்ச்சியினுடைய முதலாவதாக பெண் குழந்தைகள் மேடம், இன்றைக்கி பார்த்தா ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் நம்ம வந்து பெண் குழந்தைகளுக்கும் தனியாக ஒரு தினம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன மேடம்?
3: பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி சமமான உரிமை கொடுக்கறது மிக மிக முக்கியம். அவங்களுக்கு கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலேயும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்க லைஃப் பார்ட்னரில் செலக்ட் பண்ணுறதுலேருந்து பெண் குழந்தைங்களோட விருப்பத்துக்கு வந்து நாம் வந்து மதிப்பு கொடுக்கணும். ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன்

0: இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து மன வலிமையும் மன தைரியமும் இருக்கும். கல்வி அறிவு இருக்கும்போது தான் அவங்களால கான்ஃபிடென்ட்டாக அவங்க இண்டிபெண்ட்டாக வந்து முடிவெடுக்க முடியும். ஒரு டிகிரி மட்டும் பத்தாது. என்ன கேட்டால், மாஸ்டர் டிகிரி படித்து படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை இருக்கும்போது தான் அந்த பெண்களால் வந்து ஃபைனான்ஷியலாகவும் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும், எமோஷ்னலாகவும் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். இப்போது இன்றைக்கி எங்கள் காலேஜில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு யூஜி டிகிரி பேரண்ட்ஸ் எல்லாருமே படிக்க வச்சிடுறாங்க. இந்த சமுதாயத்தில் அது நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. ஆனால் பிள்ளைங்க வந்து ஒரு கோயம்புத்தூர் போகணும், சென்னை போகணும், பெங்களூர் போகணும், மாஸ்டர் டிகிரி அங்கே படித்தா நல்ல வேலைவாய்ப்பு இருக்குது, நல்லா ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த உரிமைகளை வந்து பெற்றோர்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயங்குறாங்க. நல்லா மாஸ்டர் டிகிரி படிக்க வச்சு படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை இருக்கும்போது தான் பிள்ளைங்களால் வந்து நல்ல தைரியமாக இருக்க முடியும், ஃபைனான்ஷியலாகவும் எமோஷ்னலாகவும் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும், ஒரு மன வலிமையோடையும் தைரியத்தோடையும் அவங்களால வந்து இருக்க முடியும்.
1: கண்டிப்பாக மேடம், அதாவது பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு அடித்தளம் கல்வி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா, அதாவது ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்கூல் எஜுகேஷன், ஒரு கல்வி, பள்ளி கல்வி அளவில் முடித்த உடனே பெண் குழந்தைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. குறிப்பாக கிராமப்புறங்களில் நிறைய நடக்கும், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்று நிலைமை வந்து தலைகீழாக மாறிடுச்சு. காரணம், பெற்றோர் மனதிலையும் ஒரு மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. அரசு நிறைய சட்டங்கள், நிறைய சலுகை திட்டங்களும் கொடுத்துட்ருக்காங்க. மேடம், நீங்கள் ஒரு உளவியலாளர், ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக உங்கள் பார்வையில் பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கு சமுதாயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
0: ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பெற்றோர்கள்கிட்ட தான் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கணும். பெற்றோர்கள் வந்து அவங்களோட குழந்தைய வந்து ஒரு கடமையாவோ ஒரு பொறுப்பாவோ பார்க்காம அவங்கள வந்து ஒரு வலிமையாக, ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட எல்லா முடிவெடுக்கும் திறனுக்கும் அவங்க வந்து மதிப்பளிக்க வந்து செய்யணும். என்ன எஜுகேஷன், என்ன மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, வேலைக்கு போகணும்னு நினச்சா அதுக்கு அனுமதிக்கிறது. பேரண்ட்ஸ் தான் வந்து மெயின் ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் ஃபார் த சில்ட்ரன். அப்போது பேரண்ட்ஸ் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு வேலை, கல்வி வாய்ப்பு எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும்.
1: அதாவது அடித்தள வந்து பெற்றோர்களுடைய மனநிலையில மாற்றம் வரணும்னு சொல்றீங்க.
0: ஆமா, பெற்றோர்களோட மனநிலை மாறும்போது தான் குழந்தைகளோட வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும்.
1: கண்டிப்பா மேடம், நிகழ்ச்சியினிடையே ஒரு நேயர் காத்திருக்காங்க, சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: நண்பர்கள் வணக்கம். கூடி இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் அழிமுதூர்ல இருந்து கலைச்செல்விங்க.
1: வணக்கம் கலைச்செல்வி, சொல்லுங்க. இன்று வந்து சர்வதேச பெண் குழந்தைகள் தினம்.
2: இன்னைக்கு அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க.
1: நன்றிங்கம்மா, சொல்லுங்க உங்களுடைய கருத்து. பெண் குழந்தைகளோட முன்னேற்றத்திற்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: எங்களோட பெண் குழந்தைகள் எல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க.
1: சரி,
2: பேர குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த குட் டச், பேட் டச் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அங்க என்ன நடந்துச்சு, ஸ்கூல்ல என்னென்ன படிச்சீங்க நீங்க, யாராவது உங்களோட நண்பர்கள்
0: குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பரான குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் ரெண்டுமே வந்து கொடுக்கணும். குடும்பத்தில் வந்து அன்பு வந்து நிறைஞ்சிருக்கணும். அப்போது என்னதான் வந்து வேலைக்கு போனாலும் ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் கொடுத்து, அட்லீஸ்ட் நைட்டு வர்றாங்கன்னா ஒரு டின்னர் டைமில் மொத்தமாக எல்லாருமே உட்காந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன், திறந்த மனத்தோடு பேசுறது, இன்றைக்கி ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்தது, இல்லை காலேஜ் படித்தா கூட காலேஜில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது, என்ன சொன்னாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி பழகுறாங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸோடு பழகுறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். பண்ணும். இது வந்து ஒரு பெற்றோர்களுடைய கடமை. வந்து
1: மேடம் இந்த விஷயத்தில் இன்னொன்று, கலைச்சொலி அம்மா வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, இன்றைய காலகட்டத்தில் ரெண்டு பெற்றோர், அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, குழந்தைகளோட நேரம் செலவழிக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த நேரம்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க.

0: ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்க, குவாலிட்டி டைம் வேணும், குவான்டிட்டி டைம் வேணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டாங்கன்னா எப்படி தான் இது சமாளிக்க முடியும்?
1: அட்லீஸ்ட் ஒரு பெற்றோராவது பொறுப்பை எடுத்துக்கணும். மெயினாக வந்து குழந்தைங்களை யார்கிட்ட விட்டுட்டு போகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரத்த பந்தம் அவன் ஒன்று பேரண்ட்ஸ்கிட்ட விடுறதுன்றது ரொம்ப ரொம்ப சேஃப். ஒன்று வந்து அப்பாவோட அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை அம்மாவோட அம்மா அப்பா கிட்டேயோ குழந்தை வரும் வளரும்போது தான் நம்ம அதை குழந்தையோட பாதுகாப்பை வந்து உறுதி செய்யலாம். அப்போது குழந்தைக்கு தேவையான அன்பு, குழந்தைக்கு அந்தந்த வயசில் தேவையான கதைகள், அந்த மாரல் எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பர் வந்து எஜுகேட் பண்ணிடுவாங்க. எத்தனை தான் அவங்க எஜுகேட் பண்ணாலும் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஈவன் வெளியூரில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் கூட வாரத்துக்கு ஒரு முறை வந்து குழந்தைங்களோட நேரம் செலவு பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தையோட வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் யார் எல்லாமே வந்து அவசியம் வந்து தெரிஞ்சுக்கணும். நல்ல பிள்ளைங்களோட பழகுறாங்களா, நல்ல நட்பு இருக்கா? ஏன்னா பூவோட சேர்ந்த நாரும் வந்து மணக்கும் சொல்கிறாங்க. யார் கூட சேர்றாங்களோ அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம பிள்ளைக்கும் வரும் அப்படின்றப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களோட பியர் குரூப் எப்படி இருக்குது, அவங்களோட சர்க்கிள் வந்து எப்படி இருக்குது, நல்ல பாசிட்டிவாக இருக்காங்களா, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கா, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: கண்டிப்பாக மேடம். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைந்திருக்காங்க, சந்திக்கலாம். வருக, வணக்கம். ஐயா வணக்கம். கொஞ்சம் உங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெளிவா உச்சரிப்பு நல்லா சொல்லுங்க. உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க ஐயா. இன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினம், என்ன சொல்ல வரீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார். சரி,
2: அப்ப எனக்கு வந்து மாமியார் இருக்கு, பெண் குழந்தைகள்.
1: கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் சார். பெண் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து வயதான காலத்தில் பெற்றோர்களை வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளோட பெற்றோர்கள் தான் வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. பெற்றோர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைனாலும் சரி எதுனாலும் உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை வந்து பெண் குழந்தைகள் தான் ஆண் குழந்தைகளை விட அதிகமாக வந்து தர்றாங்க. வயதான காலத்தில் ஒரு ஆதரவாகவும் ஊக்கமாகவும் பெற்றோர்களுக்கு இருக்கிறது வந்து பெண் குழந்தைகள் தான். மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
0: கண்டிப்பாக மேடம், இந்த உண்மையை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஆணாதிக்க சமுதாயம் இருந்துச்சு. ஆண்கள் மட்டும்தான் படிப்பாங்க, ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க அப்படின்ற காலம் மாறி இன்று பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்டு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு பெண் குழந்தைகள் தான் வந்து ஃபஸ்ட்டு இடம் சொல்கிறாங்க. 12th பெண் குழந்தைகள் தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுகிறோம். அதாவது அரசு போட்டித் தேர்வில் பார்த்தோம்னா ஐஏஎஸ் எக்ஸாம்னாலுமே பெண்கள் தான் வந்து முன்னிலை இருக்காங்க. இன்றைக்கி வந்து பெண்கள் தொடாத துறை, பெண்கள் சாதிக்காத துறையே இல்லாத அளவுக்கு நம்ம பெண் குழந்தைகள் அடிப்படையிலிருந்து நல்ல ஒரு கல்வியோடு வளர்ந்துட்டுருக்காங்க மேடம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். எந்த ஒரு விஷயம்னாலுமே சட்டத்தின் மூலமாக வந்து சில விஷயங்களை வந்து நம்ம செயல்படுத்தணும். அந்த விதத்தில் நம்ம பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு அரசியலமைப்பு சட்டங்கள், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன விதமான சலுகைகள், என்ன விதமான ஷரத்துகள் மேடம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக ஆர்டிக்கிள் 14 அப்படின்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆண் பெண் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஆர்டிக்கிள் 15 அப்படின்றது மதம், ஜாதி, இனம் எந்த பாகுபாடும் கிடையாது. ஆர்டிக்கிள் 15:1 ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் பாலினத்தின் அடிப்படையில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆர்டிக்கிள் 15:3 பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக அரசு சிறப்பு சட்டங்களை இயற்ற முழு அதிகாரம் உண்டு. ஆர்டிக்கிள் 21 அப்படின்றது வாழ்வதற்கான உரிமை, மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் வாழ்வதற்கான உரிமை. 21A ஆர்டிக்கிள் 21A 6 முதல் 14 வயதிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவதற்கான உரிமை. ஆர்டிக்கிள் 23 மனிதர்களை கடத்துவது, கட்டாயப்படுத்தி வேலையில் ஈடுபடுத்துவது, சிறுமிகளை சுரண்டுவது, இது எல்லாமே தடை செய்யப்பட்டுள்ளது. ஆர்டிக்கிள் 24 குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தை

0: வேலைகளை தொழிற்சாலைகள்லையோ இல்லை ஆபத்தான வேலைகள்லையோ நம்ம பணி அமர்த்தக்கூடாது. ஆர்டிக்கிள் 39D, சம வேலைக்கு சம ஊதியம். ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வந்து கொடுக்கணும். ஆர்டிக்கிள் 39E அப்படின்றது வந்து குழந்தைகளோட ஆரோக்கியம் மற்றும் வலிமை பாதுகாப்பு. குழந்தைகளோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சுரண்டப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆர்டிக்கிள் 39F, குழந்தைகளோட முழுமையான வளர்ச்சி. குழந்தைகள் ஆரோக்கியமான முறையிலும் சுதந்திரத்துடனும் கண்ணியத்துடனும் வளர்வதற்கான வாய்ப்பு வசதி வழங்கப்பட வேண்டும். ஆர்டிக்கிள் 42 அப்படின்றது மகப்பேறு நிவாரணம் மற்றும் மனிதாபிமான வேலை நிலைகள். அதாவது பெண்களோட நலனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் அரசு இவ்வளோ திட்டங்கள் வந்து சரத்துக்கள் வந்து இருக்குது.
1: கண்டிப்பாக மேடம், அதாவது அரசுலேயும் பிள்ளை பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, நல்லா சொன்னீங்க மேடம். நிகழ்ச்சியினிடையே விளம்பரம், அதனைத் தொடர்ந்து ஒரு பாடலை மீண்டும் சந்திக்கலாம். சர்வதேச பெண் குழந்தைகள் சிறப்பு தின நேரலை நிகழ்ச்சியில்
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
4: ஓ 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: நேரம் 12:22.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நேர்களே, கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் நம்பிக்கை சிறகுகள், சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் பேராசிரியை எஸ் அனிதா லட்சுமி அவர்கள். உடன் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கே வேல்முருகன் அவர்கள். நேர்களே, உங்களுடைய சந்தேகங்கள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு வளர்ப்பு குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். நேரலையில் இணைய வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றொரு எண் 25 30 171. மீண்டும் கண்ணாடி மாளிகையில் நுழைவோம்.
2: வணக்கம் மேடம். நம்ம இப்போ நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா, பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு அரசியலமைப்பு சட்டம், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன விதமான சரத்துகள் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையாக வைத்து மத்திய மாநில அரசுகள் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்கு என்ன விதமான சட்டங்கள் இயற்றியிருக்காங்க? ஏன் அப்படின்னா, சட்டங்கள் இருந்தால் தான் எந்த ஒரு விஷயமே வந்து ரெகுலராக சரியாக போகும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த வகையில் நம்ம மத்திய மாநில அரசுகளுடைய சட்டங்களை பற்றி கொஞ்சம் நேர்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள்.
3: மத்திய அரசும் நிறைய சட்டங்கள் இயற்றிருக்காங்க, மாநில அரசுலேயும் நிறைய சட்டங்கள் இருக்குது. மத்திய அரசோட மிக முக்கியமான கடுமையான சட்டம்னா போக்சோ ஆக்ட் 2012. இதில் வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து முழுமையாக பாதுகாப்பு அளிக்கும் ஒரு கடுமையான சட்டம். பாலியல் தாக்குதல், பாலியல் தொல்லை, பாலியல் சுரண்டை, குழந்தைகளை வந்து ஆபாச நோக்கத்திற்காக பயன்படுத்துதல், இதுக்கெல்லாம் வந்து கடுமையான தண்டனை வந்து இருக்குது. குழந்தை திருமண தடை சட்டம் ப்ரோஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006. 18 வயதுக்கு உட்பட்ட பெண்களோட திருமணத்தை தடுத்து தண்டனை வழங்கக்கூடிய சட்டம் ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவைப்படும் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, பராமரிப்பு, அவங்களோட மறுவாழ்வு போன்றவற்றை உறுதி செய்கிறது. கருவுறுதலுக்கு முந்தைய பாலின நிர்ணய தடை சட்டம் PCPNDT ஆக்ட் 1994. அதாவது ஸ்கேன் பார்த்துட்டு பெண் குழந்தைனா அபார்ஷன் பண்ணுறது, கருவினின் பாலினத்தை அறிய தடை விதிக்கும் சட்டம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் RTE ஆக்ட் 2009. பெண் குழந்தைகள் வந்து தடையின்றி பள்ளிக்கு சென்று கல்வி பயில்வதை இது வந்து உறுதி செய்கிறது. இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ஆக்ட் 1986. தகாத முறையில் பெண்களை சித்தரித்தல் தடை சட்டம் எந்த

0: ஒரு ஊடகங்கள்லையுமோ அட்வர்டைஸ்மெண்ட்லையுமே பெண் குழந்தைகளையோ பெண்களையோ ஆபாசமாக சித்தரிப்பதை இது தடை செய்கிறது. ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கிடைக்கிறதுக்கான சட்டம். சைல்ட் லேபர் சட்டங்கள் அப்படின்றது வந்து ஆபத்தான தொழில்களில் குழந்தைகள் வந்து ஈடுபடுத்தினா அதுக்கு கடுமையான தண்டனை இருக்குது. கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005 குழந்தைகளோட உரிமைகளை பாதுகாக்க தேசிய மற்றும் மாநில அளவில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு சட்டங்களுக்கு அடித்தளம் வழங்குகிறது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 வீட்டில் வந்து பெண்களை வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் வந்து இந்த வன்முறைகள்லேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக வழங்குறதுக்கான ஒரு திட்டங்கள் இது.
1: ஆக இவ்வளவு சட்டங்கள் வந்து மத்திய மாநில அரசு ஏற்றிருக்காங்க பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய மேம்பாட்டுக்கு. மேடம், நிகழ்ச்சியினிடையே ஒரு நேயர் காத்திருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வருக, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை மேடம் கிட்ட கேளுங்க.
2: அதாவது எனக்கும் 3 பொண்ணுங்க தான், பேத்தி கூட 2 பேத்திகள் எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்தையும் ஒழுக்க நெறி கதைகள் மூலமாகவும் தர்ம நெறி மூலமாகவும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அப்புறம் வீட்டுல பாதுகாப்பு வளையத்தை பெரியவங்களே வீட்டுல வச்சிருந்து பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக்கிறது, மாமியாரெல்லாம் அனுசரணையா வச்சுக்கிட்டு அவங்க பிள்ளைகளுக்கே பாதுகாப்பா இருந்தாங்கம்மா. அதனால ஒரு முன்னேற்ற பாதையில பிள்ளைங்க ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எங்க பிள்ளைகள்லாம் அரசு பள்ளி அரசு கல்லூரியில, ஒரே பள்ளி ஒரே கல்லூரியில, எந்த ஒரு கரும்புள்ளியும் இல்லாம என் குழந்தைகள்லாம் ஒரு நல்ல புதுமை பெண்ணா வாழ்ந்திருக்காங்க. அதை இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அதாவது பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம், அதாவது பிறக்கும் போது அழகான ஒரு மெழுகு பொம்மையா பிறக்குற அந்த அழகான குழந்தைகளை இன்னைக்கு எல்லாம் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில ஏதாவது ஒரு பாதிப்புக்கு ஆளாகிக்கிட்டே இருக்காங்க. அது பாதி வெளியே வருது, பாதி அது மாநாட்டுக்கு பயந்து பாதி வெளியே சொல்றது கிடையாது. அதுல வெளியே சொல்லாத பெற்றோர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, அவங்களுக்கு பாதுகாப்பு வளையத்தை எப்படி எல்லாம் கொடுக்கணும், அதாவது சின்ன சின்ன கதைகள் மூலமா ஒழுக்க நெறிகளை கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாம் வேலைக்கு போறதுனால வீட்டுல வந்து தூங்குறதுக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்களே தவிர பிள்ளைங்களுக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்க மறுத்துறாங்க. அதே கைபேசிய வேற எடுத்துறாங்க.
1: ராஜேஸ்வரம்மா, ஒரு நிமிஷம்மா, நீங்க கேள்வியே நிறைய கேட்டுட்டீங்க, அதுக்கான பதில் வந்து ரொம்ப விளக்கமாவே நீங்களே சொல்லிட்டீங்க. மேடம், என்ன கேக்குறாங்கன்னா பெற்றோர்களுடைய பங்கு என்ன, நம்ம ஏற்கனவே நம்ம பெண் குழந்தைகள் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா அதுல பெற்றோர்களுடைய பங்கு என்னன்னு ராஜேஸ்வரம் கேக்குறாங்க. அம்மாவுடைய கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்கு கல்வி மட்டும் இல்லாமல் சிலம்பம், கராத்தே அந்த மாதிரி அவங்க வந்து சில திறமைகளை வந்து வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்க முடியும். பாதுகாப்பு அப்படின்னா ப்ரொடெக்ஷன், நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து பிள்ளைங்களை வந்து பொத்தி பொத்தி வச்சுட்டு இருக்க முடியாது. படிப்பாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பிள்ளைங்க வந்து தைரியமாக வந்து வெளியே போயிட்டு வரணும்னா கராத்தே வந்து கற்றுக்கிறது, சிலம்பம் கற்றுக்கிறது, சில திறமைகளை வந்து வளர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து வரும்.
1: உண்மை மேடம். இப்போ பார்த்தோம்னா நகர்ப்புறங்களில் வந்து இன்றைக்கி பெண் குழந்தைகள் சிலம்பம் கற்றுக்கிறது, ஒரு கராத்தே, கும்ஃபு அப்படின்னு சொல்லி பல்வேறு இந்த மார்ஷியல் ஆர்ட் இந்த வீரக்கலைகள் நிறைய பண்ணிகிட்ருக்கிறது நேரில் பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து நகர்ப்புறங்களில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து இருக்குது மேடம். ஆனால் கிராமப்புற பகுதிகளில் வந்து இன்னும் அந்த மாற்றம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
0: கிராமப்புறத்துலேயும் வந்து முன்னாடி அளவுக்கு இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. எஜுகேஷன் இருக்கும்போது, கல்வி இருக்கும்போது கல்வி கற்ற தாய்மார்கள் ஒரு விழிப்புணர்வு உள்ள குழந்தைகளை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம குழந்தைக்கு எது வந்து பாதுகாப்பு தரும், எது நல்லது, இதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து கிராமப்புறங்கள்லையுமே நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. நிறைய வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ், சைக்காலஜிஸ்ட், கம்யூனிட்டி வெல்ஃபேர் பீப்புள் எல்லாம் போய் நிறைய என்எஸ்எஸ் மூலமாகவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போதே வந்து குட் டச் பற்றி சொல்கிறாங்க, பேட் டச் பற்றி சொல்கிறாங்க, பாடி சேஃப்டி எஜுகேஷன் பற்றி சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடியை விட கம்பேர் பண்ணால் இன்னைக்கு வந்து கிராமப்புறங்கள்லையுமே அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு வந்து நல்லா இருக்குது அப்படின் தான் வந்து சொல்லலாம்.
1: கண்டிப்பாக மேடம். மேடம், ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் இன்னொரு விஷயத்த சொல்கிறீங்க, குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்க. இன்று பார்த்தோம்னா பெண்

0: குழந்தைகளுக்கு எது சரியான தொடுதல் எது தவறான தொடுதல் அப்படிங்கிற விழிப்புணர்வை வந்து நம்ம ஏற்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் நிறைய மீடியாக்கள் செய்தித்தாளில் பார்க்குறோம், குழந்தை இப்போ பாலியல் வன்முறை பாலியல் கொடுமைங்கிற நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ குட் டச் பேட் டச் அப்படின்னா அதுக்கான சரியான விளக்கம் சொல்லுங்கள் மேடம்.
1: ஸ்விம் சூட் ரூல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது மார்பல் துடை அந்த நடுப்பகுதியை வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ் வந்து யாருமே வந்து டச் பண்ணவே கூடாது. உதடுகள் இந்த மாதிரி வந்து பகுதிகளை வந்து கண்டிப்பாக வந்து யாரும் டச் பண்ணக்கூடாது. அப்படி யாராவது வந்து டச் பண்ணால் கண்டிப்பாக வந்து நோ அப்படின்னு சொல்லி சத்தமாக அந்த இடத்துல இருந்து உடனே வந்து போயிடணும். தனக்கு நம்பிக்கையான தன்னோட அப்பா அம்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பயப்படாமல் தைரியமாக வந்து அதை வந்து சொல்லணும். நீ வந்து அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி தொடுற எந்த ஒரு தொடுதலுமே தவறான தொடுதல் அப்படின்றத வீட்டில் ஃபேமிலியிலேயே வந்து எஜுகேட் பண்ணணும். முதல்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உன்னோட உடல் வந்து உன்னோடது. யாருமே வந்து ஒரு பயப்படுற மாதிரியாவோ அன்கம்ஃபர்டபுளாகவோ அமுக்கிறதோ தொடுறதோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து நோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு உடனே வந்து வெளியேறி நம்பிக்கைக்குரிய உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அம்மா அப்பா கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்தணும். உன்னை யாராவது தொட்டால் அது உன்னோட தப்பு இல்லை. கண்டிப்பாக குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லும்போது நீ ஏன் அங்கே போன அதனால தான் அப்படி ஆச்சு அப்படிலாம் சொல்லி குழந்தைய வந்து ஒரு குற்றம் சொல்லக்கூடாது. குழந்தை மேலே வந்து கோவப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட் த சைல்டு. குழந்தை மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். உண்மையிலேயே வந்து இது நடந்தது அப்படின்ற பட்சத்தில் அதிகாரபூர்வமான உதவியை வந்து நாடணும். போக்சோ சட்டம் அப்படின்றது அதுக்காகவே இருக்குது. அப்போது பேரண்ட்ஸ் வந்து தைரியமாக வந்து குழந்தைய வந்து ஃபஸ்ட்டே எஜுகேட் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவதுனா கண்டிப்பாக வந்து அதுக்குரிய ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு தயக்கம் கொள்ளவே கூடாது.
0: ஓகே மேடம், அதாவது குட் டச் பேட் டச் பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க. தயக்கம் இல்லாமல் குழந்தைகள் பெற்றோரிடம் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கண்டிப்பாக மேடம், நிகழ்ச்சியின் இடையே ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். பெண் குழந்தைகள் சிறப்பு தினம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு மனப்பாடம் பண்ணு.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 12:38. நம்பிக்கை சிறகுகள் சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினராக பேராசிரியை எஸ் அனிதா லட்சுமி அவர்கள் நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். உடன் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கே வேல்முருகன் அவர்கள். நேயர்களே, பெண் குழந்தைகள் வளர்ப்பு பாதுகாப்பு குறித்த உங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் தயாராக இருக்கிறார். உங்களுடைய கேள்விகளை 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 என்ற எண்கள் மூலமாக நேரலைக்கில் இணையலாம். மீண்டும் கண்ணாடி மாளிகைக்குள் நுழைவோம்.
2: வணக்கம் மேடம். நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகள முக்கியத்துவம், அவங்களுடைய சட்டங்கள், அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோமே. நிகழ்ச்சியினிடையே ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்காங்க. வருக, வணக்கம்.
3: வணக்கம்மா.
4: அம்மா, அதாவது ஒரு பெண் குழந்தை, அதாவது எங்க பக்கத்துல வந்து 3 பெண் குழந்தைங்கம்மா. அந்த அம்மாவுக்கு அவங்க 3 பெண் குழந்தைங்களை வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து தத்து கொடுத்துறாங்க. அவங்க குழந்தை இல்லைன்னு அவங்க சொந்தக்காரங்க கொடுத்துறாங்க. 2 பெண் குழந்தை பற்றி, அதாவது ஒரு எந்த ஆணோ பெண்ணோ 2 குழந்தை இருக்கிற இடத்துல தாய் அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் பொறுப்பாகவும் இருக்கணும். அப்ப அப்பா வந்து அந்த குடும்பத்தை விட்டே ஓடி போயிடுறாரு. அந்த குடும்பத்தை காப்பாத்தாம எங்க ஓடிடுறாரு. ஓடவும் அந்த ஒரு பெண் தான் அந்த 2 பெண் குழந்தைகளை வளர்த்த ஆளாக்குறான். ஆளாக்கி மூத்த பொண்ணா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க மேடம். அப்ப இப்ப இருக்கிற இதுல அந்த பெண் வந்து மூத்த பொம்பளை படிச்சுக்கிட்டு இருக்கல ஒரு பையனை காதலிச்சு கல்யாணத்தை முடிச்சிருது, ஓடி போய் முடிச்சிருது அம்மாவை எடுத்து. அப்படி இருக்கும்போது அப்புறம் அவங்க அந்த குழந்தை உண்டாயிருக்கும் போது அந்த பிள்ளை மனசு கேட்காம மூத்த பிள்ளைய கொண்டாந்து வச்சு பாத்துக்கிடுச்சு. இதே 2 பிள்ளைங்க அந்த பையனுக்கே விரும்பி அந்த பையனுக்கே குழந்தை உண்டாயிருக்கு. பிளஸ் 2 படிக்கும்போது ரொம்ப அவலை நிலம் மேடம். ரொம்ப பக்கத்துலதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அது ரொம்ப இதாகி இப்ப அந்த 2 பிள்ளைய வந்து குழந்தை பிறந்துருச்சு. ஆம்பளை பிள்ளை, அதை மூத்த பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த சீர்திருத்தம் அவங்க நல்ல சமூக அவங்க அமைப்பை சேர்ந்தவங்க அந்த பிள்ளைய நல்லபடியா மீட்டெடுத்து இப்ப கல்லூரியில படிக்க வச்சுக்கிட்டாங்க மேடம். அது மாதிரி இப்படி சில அம்மா அப்பா செய்யறதா அந்த பெண் மேல எந்த குற்றமும் இல்ல, அப்பா செய்யற தவறுகள்னால இந்த பெண் பிள்ளை குடும்பமே இப்படி ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி ஆனது மேடம்.
2: கண்டிப்பா மேடம். மேடம், நம்ம அனிதா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு. அதாவது சின்ன வயசுலேயே வந்து பெண் குழந்தைகளை திருமணம் செஞ்சு கொடுத்துறாங்க. சைல்டு மேரேஜ், ஏர்லி சைல்டு மேரேஜ் ரொம்பல. இந்த பெண் குழந்தைகளை வந்து இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைப்பதால் என்ன விதமான பிரச்சனைகள் வருகிறது? நம்பர் 1, பெண் குழந்தைகளை இளம் வயதிலேயே குழந்தை திருமணம் நடைபெற்றால் யார் தடுக்கணும்? அதை தடுப்பதற்கான வழிமுறைகள், சட்டங்கள், காவல்துறை எண்கள், சிறப்பு எண்கள் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இந்த அம்மா சொன்னாங்க பிளஸ் 2 முடித்த உடனே கல்யாணம் வச்சுட்டாங்க, அப்படின்னா கண்டிப்பாக 18 வயசு கீழே தான் இருந்திருக்கும். இது போன்ற குழந்தை திருமண தடை என்ன பண்ணலாம்? ஏன் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, இன்றைய சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்துடைய மைய கருத்துவே பெண் குழந்தைகள் திருமண தடை தான் இன்றைய மைய கருத்துவே. அதனால் பெண் குழந்தைகள் திருமண தடை தொடர்பான அனைத்து விஷயங்களுமே நேரத்தை சொல்லுங்கள்.
5: பெண் குழந்தைகளுக்கு வந்து, அதாவது பெண்களோட திருமண வயது வந்து 18, ஒரு ஆணுக்கு வந்து திருமண வயது வந்து 21. ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆண் வந்து ஒரு பெண் குழந்தைய திருமணம் செஞ்சால் சட்டப்படி அது வந்து தவறு. ப்ரோஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006, குழந்தை திருமண தடை சட்டம் 2006 படி அவங்களுக்கு வந்து 2 கடுமையான சிறை தண்டனை மற்றும் 1,00,000 ரூபாய் அபராதம் இல்லை ரெண்டுமே சேர்த்து வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த திருமணத்தை நடத்துகிற பெற்றோர்கள், உறவினர்கள், அதோட யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, ஈவன் சமையல்காரவங்க, பந்தல்காரவங்க எல்லாருக்குமே 2 வரை அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும். ஏன்னா சட்டத்துப்படி ஒரு 18

0: நிறைவடையாத ஒரு பெண் வந்து சைல்டு தான், 21 வயசு நிறைவடையாத ஒரு ஆண் வந்து அது சைல்டு தான் சட்டத்துக்கு முன்னாடி வந்து. அப்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான திருமணங்கள் வந்து நடக்கிறாங்க, ப்ளஸ் டூ முடித்த உடனே வந்து கல்யாணம் அப்படின்னா அதை உடனடியாக நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்ககிட்ட புகார் பண்ணணும். சைல்டு லைன் 1098 இருக்குது, 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு இலவச தொலைபேசி எண், அதை வந்து தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக வந்து அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. போலீஸ் எமர்ஜென்சி காவல்துறை 100 இருக்குது, 112 112 இதை தொடர்பு கொள்ளும் போதும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், அவங்களும் வந்து அவங்களையும் காண்டாக்ட் பண்ணலாம். கலெக்டர், வருவாய் கோட்டாட்சியர், ஆர்டிஓ, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, சிடபிள்யூசி, பக்கத்தில் இருக்க எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன், குழந்தை திருமணம் வந்து நடக்கிறது தெரிஞ்சால் அதை தடை செய்கிறது அப்படின்றது நம்ம எல்லாரோட ஒரு வேடிக்கை பார்த்துட்டு நமக்கு என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து தகவல் தெரிவித்து அந்த குழந்தைய வந்து கண்டிப்பாக வந்து குழந்தை திருமணத்தை வந்து நாம் தடை செய்யணும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெண் அந்த குழந்தை வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. ஒரு திருமணத்துக்கு வந்து அவங்க தயார் நிலையிலேயே வந்து இல்லை. நம்ம கவர்மெண்ட்டில் 20-30 வந்து அவங்களோட திட்டம் வந்து ஒரு பால் விவாக் முக் பாரத் கேம்பெயின், அதாவது குழந்தை திருமணம் இல்லாத ஒரு இந்தியாவை வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு கோலே வந்து. குழந்தை திருமணம் மூலமாக அந்த குழந்தை மட்டும் இல்லை, அவங்க மூலமாக பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகமான பாதிப்புகள் வந்து அடைகிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சம்மந்தப்பட்டவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த திருமணத்தை வந்து தடை செய்யணும்.
1: கண்டிப்பாக மேடம், அதாவது ஒரு குழந்தை திருமணத்தை தடை செய்கிறது தடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லோருடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னீங்க. அதோட காவல்துறையுடைய எண்கள் சொன்னீங்க, சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்னு சொன்னீங்க, சமூக நலத்துறைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேடம். இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, யார் பெண் குழந்தைய வச்சுருக்கவங்க, சரி நான் பொம்பளை பிள்ளைலாம் பற்றிட்டங்க, எப்படிங்க படிக்க வச்சு ஆளாக்கி நகை நட்டுலாம் போட்டு எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில் மத்திய மாநில அரசுகள் வந்து பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு, ஒரு கல்வியாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அவங்க முன்னேற்றத்திற்கு ஏதாவது சட்டங்கள் திட்டங்கள் ஏதாவது வகுத்து வச்சுருக்காங்களா? இருந்தால் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது. பேட்டி பாச்சோ பேட்டி பதோ அப்படின்றது வந்து பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தையோட ஒரு மதிப்பு உயர்த்துறதுக்காகவும் அவங்களோட பாதுகாப்புக்காகவும் பெண் குழந்தைகள் வந்து நிறைய வந்து ஹையர் எஜுகேஷன் சேரணுன்றதுக்காகவும் ஸ்கூலை வந்து இடையில ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஏற்படுத்தின ஒரு திட்டம். மாதவிடாய், சுகாதாரம், விழிப்புணர்வு இது எல்லாமே வந்து இதில் வந்து கவர் ஆகும். சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படின்றது செல்வ மகள் சேமிப்பு திட்டம், பெண் குழந்தைகளோட எதிர்கால கல்விக்காகவும் திருமண செலவுகளுக்காகவும் அதிக வட்டி தரும் ஒரு சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக வந்து நிறைய பேர் வந்து நம்ம பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சிபிஎஸ்இ சிங்கிள் சைல்டு கேர்ள் சைல்டு ஸ்காலர்ஷிப், குடும்பத்தோட ஒரே ஒரு பெண் குழந்தைக்கு வந்து உயர்கல்வி பயில வழங்கப்படும் நிதியுதவி, இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், இதுபடி ஒரு ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால் 50,000 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து போடுறாங்க. ரெண்டு பெண் குழந்தை இருந்தால் தலா 25,000 அவன் அந்த பெண் குழந்தைகள் பேரில் வந்து போடுறாங்க. தகுதி நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஏழை குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு கல்வி இதை ஊக்குவிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசில் வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மூலவர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற 6-12 வரைக்கும் ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூல்லையே வந்து படித்தாங்கன்னா மாதம் வந்து 1,000 ரூபா, அவங்க காலேஜ் போகும்போது மாதம் அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்லேயே 1,000 ரூபா போட்டுறாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நிறைய பேர் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கும் இதை வந்து பயன்படுத்தி மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ பைசைக்கிள், ஃப்ரீ லேப்டாப்ஸ், நிறைய வந்து கல்வி உபகரணங்கள் வழங்கும் திட்டம், இதெல்லாம் அந்த எஜுகேஷ்னல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நிறைய இருக்குது. பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க. ஸோ எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே மாஸ்டர் டிகிரி ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே இருக்குது. மத்திய அரசில் வந்து மிஷன் சக்தி, இது வந்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள்

0: மக்களோட பாதுகாப்பு உரிமைகள் மற்றும் அதிகாரம் அளித்தலை வந்து மேம்படுத்துறதுக்காக இருக்குது. சம்கர சிக்ஷா அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து பல்வி கல்வியை மேம்படுத்தி பெண் குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இருக்குது. பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்படின்றதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு திட்டங்கள். இது வந்து தகுதியுள்ள மாணவிகள் வந்து தொழில்நுட்ப கல்வி பயிலறதுக்கு வந்து நிதியுதவி வந்து தர்றாங்க. தொட்டில் குழந்தை திட்டம், கிரேடில் பேபி ஸ்கீம் அப்படின்றது கைவிடப்பட்ட ஒரு அபாயத்தில் உள்ள குழந்தைகளை பாதுகாத்து பெண் சிசு கொலையை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு திட்டம். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள், அப்புறம் முதலமைச்சரோட காலை உணவு திட்டம். தமிழ்நாடு அரசு வந்து அரசு பள்ளிகளில் வந்து தகுதியான குழந்தைகளுக்கு காலை உணவு, ஊட்டச்சத்து இதெல்லாம் கொடுக்கறது மூலமாக ஒரு அட்டெண்டன்ஸ், பள்ளி வருகையை வந்து மேம்படுத்துகிறாங்க.
1: மேடம், கேட்டாலே தலையே சுத்துது. இந்த அளவுக்கு மத்திய மாநில அரசுகள் வந்து பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிங்க மேடம். மேடம், கண்டிப்பாக இதனால தான் எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம். இன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th 12th ஒரு டிகிரி இல்லை ஒரு ஐஏஎஸ் மாதிரி ஒரு தேர்வு எல்லாத்துலேயும் பார்த்தா பெண்கள் தான் முன்னிலை வைக்கிறாங்களோ?
0: கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கண்டிப்பாக கல்வியில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே வேலை வாய்ப்புகள், நிறைய தலைமை பதவிகள், நிறைய இடத்துல வந்து பெண்கள் வந்து தொடர்ந்து முன்னேறிட்டே தான் இருக்கிறாங்க.
1: நேற்று கூட பார்த்தோம்னா அமைதிக்கான நோபல் பரிசு நவநீதம் பிள்ளைன்னு சொல்லி தென்னாப்பிரிக்காவின் வழக்கறிஞர் மற்றும் நீதிபதியாக இருந்த தமிழ் வழியாக சேர்ந்த நம்ம சொந்தம் ஒரு பெண்மணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுலேருந்தே தெரியுது பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக சமாதானத்துக்கு பெண்கள் அடித்தளங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்காங்க மேடம்.
0: பெண்கள் வந்து அன்பும் கருணையும் இயல்பாகவே வந்து அன்பும் கருணையும் மிக்கவங்க. ஸோ பெண்களுக்கு கல்வி, எல்லா அடிப்படையான உரிமைகள் கிடைக்கும்போது ஒரு குடும்பமே வந்து அதனால் வந்து செழிப்படையுது. அதன் மூலமாக ஒரு சமுதாயமும் சேர்ந்தே வளர்ச்சி அடையுது.
1: சரி மேடம், அடுத்த ஒரு விஷயம், இப்போ பெண் குழந்தைகளோட தன்னம்பிக்கையை வளர்ப்பதில் வந்து பெற்றோருடைய பங்கு என்னவாக இருக்கும்? ஏன் இந்த பெற்றோருங்கிற வார்த்தையை சொல்கிறோம்னா, பெண் குழந்தையோட வளர்ப்பதில் பெண் குழந்தையோட கூட இருக்கிறது எல்லாமே பெற்றோர்கள் தான். குறிப்பாக வந்து இந்த பெற்றோர்களுடைய பங்கு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் கிராமப்புறத்தில் உள்ள பெற்றோர்களுடைய பங்கு என்னவாக இருக்கும் அதையும் சேர்த்து சொல்லுங்கள். நீங்கள்
0: பெற்றோர்களுடைய பங்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, ஒரு ஒரு குழந்தைக்கும் வந்து ஒரு ஒரு திறமை வந்து இருக்கும், அந்த திறமையை வளர்க்குறதுக்கு பெற்றோர்கள் வந்து உதவி செய்யணும். ஒருத்தருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் நல்ல நாலேஜ் இருக்கும், ஒருத்தருக்கு அகாடமிக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கலைகளில் சிலருக்கு ஆர்வம் இருக்கும், பரதநாட்டியம் சிலர் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை வளர்க்குறதுன்றது அந்த திறமையில் அவங்களோட தனித்துவத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை வந்து மேலும் மேலும் வந்து அந்த துறையில் வந்து அவங்க முன்னேறதுக்கு ஒரு பெற்றோர்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ட்டாக அவங்களால வந்து ஷைன் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களை வந்து யாரோடையுமே வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு பற்றின எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்து அவங்கள வெளியே அனுப்பணும். வீட்டுக்குள்ளேயே எந்த ஒரு குழந்தையையும் வந்து வச்சுருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லா பாதுகாப்பு முறைகள் எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். இண்டிபெண்ட்டாக முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா டூ வாட் ஐ சே அப்படின்னு ஒரு அத்தாரிட்டேட்டிவா வந்து பேரண்ட்ஸ் இல்லாம ஒரு அன்போடையும் கருணையோடையும் ஒரு கைட் பண்ற மாதிரி வந்து பெற்றோர்கள் வந்து இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களுக்கு பிடிச்ச புக் வாங்குறதுல இருந்து, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்குறதுல இருந்து, அவங்கள சொந்தமா சுயமா வந்து முடிவெடுக்கிறதுக்கு வந்து அனுமதிக்கணும். தோல்விகளை வந்து எதிர்க்க, ஒரு தோல்விகள் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது சக்சஸ்க்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் வந்து. ஸோ தோல்விகளில் இருந்தும் நம்ம பாடம் கற்றுக்கிட்டு நம்ம முன்னேறணும் அப்படின்றது, வெற்றி மட்டுமே முக்கியம் இல்லை, தோல்வியிலிருந்தும் நம்ம வந்து மீண்டு வரணும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் வந்து முன்மாதிரியாக இருக்கணும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு தோற்றத்தை வச்சு நம்ம வந்து குழந்தைங்களை வந்து அவங்க அழகாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணாமல் திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தைரியமாக பேசுகிறதுக்கு, அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, குவாலிட்டிஸ்க்கு, கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர ஒரு அப்பியரன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத வந்து குறைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அப்போ வந்து எல்லாருக்கும் எப்படி வந்து ஒயிட் ஒரு கலர், அதே மாதிரி பிளாக் ஒரு கலர், ஃபேன்சியாக அப்படி இருக்கணும், அதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸே வந்து கொடுக்கக்கூடாது. நம்மளோட கேரக்டர், நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட

0: டேலண்ட் இதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். எப்படி இருந்தால் என்ன, நம்மளோட ஒரு நம்மளாலையும் முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டை வீட்டில் இருந்தே வந்து வளர்க்கணும். தப்பு செஞ்சால் பரவாயில்ல, அதுலேருந்து பாடம் கற்றுக்கலாம் அப்படின்றத வந்து பெற்றோர்கள் வந்து தன்னம்பிக்கை வந்து கொடுக்கணும்.
1: கண்டிப்பாக மேடம், இந்த விஷயத்தில் இன்னொரு ஒரு நினைவூட்டல் எனக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா எனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை இருந்தால் போதும், பெண் குழந்தைகளே வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு சமுதாயம் இருந்துச்சு ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ ஏன்னா ஆண் வாரிச்சு தான் வந்து என்ன அடுத்த தலைமுறையை வாழ வைப்பான், ஆண் குழந்தையை பெற்றுக்கிட்டா தான் வந்து அவன் சம்பாதிச்சு எனக்கு சோறு போடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதனால என்னவோ அன்று வந்து பெண் குழந்தைகளை விரும்பாத காலகட்டத்தில் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு ஆணுடைய திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் கிடைக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரேர் ஆகிறாங்க. ஒரு 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா 950-960 பெண்கள் தான் இருக்கிறாங்க. பெண் குழந்தைகளே கிடையில. காரணம் என்னென்னு நம்ம அன்றைக்கி போட்ட நம்ம செஞ்ச தவறுகள் தான் இன்றைக்கி வந்து முளைச்சி ஒரு மரமாக இன்றைக்கி வந்திருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக மேடம்,
0: கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த அதை அதிகரிக்கும் போது தான் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு சமத்துவமாக இருக்கும்போது தான் வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் வந்து அந்த குடும்பம் வந்து செல்லும், சமூகமும் வந்து வளர்ச்சி பாதையில் வந்து செல்லும்.
1: கண்டிப்பாக மேடம், ரொம்ப அழகாகவே சொல்லிட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக வந்து பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு, இந்த சமூகத்திற்கு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா இந்த சமூகத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை ஒரு ஆலோசனை என்ன மேடம் சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களை வந்து இந்த பேருக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஒரு நேரலையில் கூட சொன்ன மாதிரி ப்ளஸ் டூ முடித்த உடனே கல்யாணம் பண்ணி தரது, பேருக்கு வந்து ஒரு டிகிரி முடித்த உடனே அவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சுருவோம், திருமணம் செஞ்சிட்டா நம்மளோட கடமை முடிஞ்சிடும் நினைக்கிறத அந்த ஒரு மனநிலை வந்து மாறணும். நல்லா வந்து மாஸ்டர் டிகிரி வந்து படிக்க வைக்கணும், நல்லா படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையில் வந்து அவங்க வந்து இருக்கணும், நல்லா வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தைரியம் ஒரு மன வலிமை எல்லாமே வந்து பெற்றோர்கள் வந்து கொடுக்கணும். நல்ல கல்வி பாதுகாப்பு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே இருந்துட்டால் அவங்க வந்து தைரியமாக சமுதாயத்தில், ஏன்னா ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது பார்ட் ஆஃப் அவர் லைஃப், நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும், இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வந்து வாழ்க்கை. அப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னால் தைரியமா அதிலிருந்து மீண்டு வர முடியும்ன்ற தன்னம்பிக்கையை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நாம கொடுக்கணும். அப்ப நல்ல கல்வி எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். நல்ல கேரக்டர், நல்ல குவாலிட்டி, நற்பண்புகள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெண் குழந்தைங்களோட கல்வியை உறுதி செய்வோம், அவங்களோட ஒரு கருத்துக்கு மதிப்பு கொடுப்போம், அவங்கள இண்டிபெண்ட்டாக வளர்ப்போம், எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளித்து தைரியமாக வரக்கூடிய ஒரு தைரியத்தை வந்து பயமின்றி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை வந்து நாம் வந்து உருவாக்குவோம். பெண் குழந்தை வந்து ஒரு எதிர்காலம் அப்படின்றத வந்து அவங்கள நம்புகிறோம், அவங்கள வந்து அவங்களோட நிலைமையை வந்து உயர்த்துறதுக்கு உறுதி செய்வோம்.
1: கண்டிப்பாக மேடம், நிகழ்ச்சியில் பல நல்ல விஷயங்களில், அதாவது பெண் குழந்தையோட முக்கியத்துவம், பெண் குழந்தைகளுக்கு தேவையான சட்டங்கள், அரசு வழங்கக்கூடிய திட்டங்களை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது பெண் குழந்தை என்றால் புதிய தலைமுறையின் சக்தி, அவளுக்கு வாய்ப்பு கொடுங்கள், அவளது குரலுக்கு செவி கொடுங்கள், அவளது கனவுகளுக்கு சிறகு கொடுங்கள், பெண் குழந்தையை போற்றுவோம், சமத்துவத்துடன் அவளை வளர்ப்போம், பெண் குழந்தை நாளைய உலகின் நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை சொன்ன நேயர்களுக்கும் நேயர்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு உரிய விளக்கம் அளித்த நமது கல்லூரியுடைய உதவி பேராசிரி எஸ் அனிதா லட்சுமி மேடம் அவர்களுக்கு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை இனி நாம் கேட்கலாம் தேசபக்தி பாடல்கள். மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

அன்பே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குறோம் என்போம். அன்பே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குறோம் என்போம். அன்பே மாதரம் என்போம்.

எதில் அந்நிய தந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் தம்பிக்கு சாதி எனில் அந்நிய தந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோம் தந்தே.

நேர்களே, 1:15 கேட்கலாம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இப்பொழுது

இதுவரை இணைந்து நிகழ் தேசபக்தி பாடலோடு. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்டுவிடலாம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம்.

மாதமலையின் உருப்புள்ளி ஒன்பதில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை 1:45 கேட்கலாம். இப்பொழுது நாம் கேட்கலாம் நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. வணக்கங்களுடன் அம்பிகா.

0: வசனகரக நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேற்றைக்கு ஃபேஸ்புக்
1: வந்து நம்ம நிறைய கேள்விகள் கேட்டிருப்போம் இல்லையா, 3 கேள்வி கேட்டிருப்போம். அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம நேயர்களும் வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. அந்த பதில வந்து இப்ப நம்ம வந்து வாசிப்போம். ஸோ அந்த வகையில முதல்ல நேத்துக்கான கேள்வி என்னன்னு அப்படியே சொல்லிடலாமா?
0: ஆமா, அதாவது நேத்து வந்து இந்தியாவில் அதாவது
1: முதல் எடுக்கப்பட்ட பேசும் திரைப்படம் என்ன, அது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி,
0: அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டுட்டே நாம அடுத்த கேள்விக்கு போயிடலாம்.
1: ஏன்னா
0: நேத்துல இருந்து காத்துட்டு இருப்பாங்க, எப்பப்பா என் பேரை சொல்வீங்க, எப்பப்பா என் பேரை சொல்வீங்க. இப்போ சொல்ல போகிறேன், கேட்டுட்டே இருங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி பதில் சொல்லியிருக்காங்க. மதுரை ஆண்டாள்வரம் சுவாமிநாதன், அப்புறம் வந்து யமுனேஸ்வரத்துலேருந்து என்எம் சுமதி, அப்புறம் வந்து மதுரை சந்தைப்பேட்டிலேருந்து சிவா, மதுரை கைத்தறி நகர்லேருந்து ஸ்ரீ தேவி குமரன், அடுத்து வந்து அன்பு ராணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்பு ராணி எந்த ஏரியா அப்படின்னு போடாமல் இருக்காங்க. அப்புறம் கைத்தறி நகர்லேருந்து அரஸ் துவாரகன், அதுக்கப்புறமா வந்து மாயாண்டி ஞானகுரு அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக வந்து உஷா முத்துராமன் மதுரை திருநகர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்த வந்து திருநகர்லேருந்து பிஎஸ் ஜனார்த்தனன், அடுத்ததாக வீரதுரை அரியலூர்லேருந்து இன்னும் நிறைய பேர் அனுப்பியே இருக்காங்க. பூவலூர் பாளையம் ஆனந்த முருகன், அடுத்து வந்து நாமக்கல்லேருந்து செல்வராஜ், அப்புறம் முள்ளக்காடுலேருந்து பாபு, திருமூலஸ்தானிலேருந்து வீரசுந்தரி, மதுரையிலேருந்து கோ சண்முக சுந்தரம், அடுத்த வந்து தேனி மாவட்டம் பண்ணையூர்லேருந்து ராதா கிருஷ்ணன், அப்புறம் சென்னையிலேருந்து அந்தோனிராஜ், அடுத்ததாக வந்து மீரா வெங்கட்ராமன் ஆலமாராலேருந்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் சோமசுந்தரம் வந்து ஆலமாரா அப்படின்றது திரைப்படம்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ஏரியா அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் ஏரியா இவங்களும் எந்த இடத்துலேருந்து மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னு அனுப்பலை. மீரா வெங்கட்ராமன் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு ஆர் சோமசுந்தரம் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக வந்து அவினாஷி காந்திபுரத்துலேருந்து பிரபு தேவி அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து இன்பா இலக்கியா அனுப்பியிருக்காங்க. அப்புறம் பிரமிழா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து, அடுத்து பொன்னியம்மன்மேடு ஒன்னை கணேசன் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததான் வந்து தேனி சிலைமையிலேருந்து பிச்சைமணி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் அதுக்கடுதாக வந்து குருபரன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வேணுகுமார் கன்னியாகுமரியிலேருந்து வேணுகுமார் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து சுகுமார் வடிவேல் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு அப்பா பாப்பாப்பா இன்னும் வந்துட்டே இருக்க லிஸ்ட்டே, வீரபாண்டியன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து சிவசுப்பிரமணியன் அனுப்பியிருக்காங்க குத்தாலத்திலிருந்து. அப்புறம் மானகுரு மன்னார்குடி சசிகலா, மன்னார்குடிலேருந்து சசிகலா அனுப்பியிருக்காங்க. அப்புறம் மதுரை குமரன் காலனிலேருந்து கே எஸ் சூரிய நாராயணன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து சுகுமாரி சுந்தரராஜன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து கனகரத்னம் அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் காணியம்பூண்டின்ற ஏரியாவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கமாண்டினுக்கு வந்து 29 நேர்கள் வந்து சரியான பதிலை வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதாவது தொடர்ந்து
1: அடுத்தடுத்த கேள்விக்கு ஒரு பாடலுக்கு பின்னாடி வந்து யாரெல்லாம் கேள்வி என்ன நேர் என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு கேட்டு
0: கேட்கலாம். வசன கணங்கள்ல இப்போ பாடல் கேட்கலாம், வாங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள். கூடவே நாம ஃபேஸ்புக் தளத்தில், அதாவது நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் நேயர்கள் நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக இன்னைக்கு நாம வசனங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்டே இருக்கோம். கூடவே முதல் கேள்வியாக கேட்டாச்சு, அடுத்த கேள்வியே.
2: அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த உணவு என்ன? அதுதாங்க அடுத்த கேள்வி. இதுக்கு யார் யார் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வாசிச்சிடலாம். செல்வராஜ் நாமக்கல்ல இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு இட்லி தோசை பூரி அந்த மாதிரிலாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஜனார்த்தனன் அவர்கள் வந்து வெஜ்ஜிலனா வெண்பொங்கல் பிடிக்கும், அசைவத்துலனா மட்டன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ மதிய வேலை வேற ஆயிடுச்சு, எல்லாருக்கும் எப்படி நாக்கில் எச்சை ஊற போகுது கண்டிப்பாக.

0: அடுத்து சிவனா தோக்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவம்னா தக்காளி சாதம் தயிர் சாதம்லாம் பிடிக்குமா, அதுக்கப்புறம் அசைவத்தில் வந்து மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமா. ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச குழம்பு வந்து சாம்பார் ரசம் மத்த குழம்பு இந்த மாதிரி பிடிக்குமா. சூரிய நாராயணன் அவர்கள் வந்து மட்டன் குழம்பு சாப்பாடு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கைத்தறி நகர்லேருந்து ஆர் எஸ் துவாரகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேழ்வரகு இடியாப்பம் பிடிக்குமா, சாமி அரிசியில் செய்கிற பிரியாணினா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுக்கடுத்து மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடியாப்பமும் சொதிக்குழம்பும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புட்டு அப்படின்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து இட்லி சாம்பார் சிறுதானிய உணவுகள்லாம் ரொம்ப பிடிக்குமாம். அதுக்கடுத்ததான் திருமூலஸ்தனம் வீரசுந்தரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெண்பொங்கல் இட்லி தேங்காய் சட்னினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்புராணி அவர்கள் வந்து, இந்த கல்யாண சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இலையில போட்டு அப்படியே இந்த முழு சாப்பாடாக சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் அவர்கள் வந்து, சைவ முழு சாப்பாடு மற்றும் வெண்பொங்கல் சாம்பார் வடை அப்புறம் மீன் சாப்பாடுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உஷா முத்துராமன் அவர்கள் வந்து, சப்பாத்தி பிடிக்கும் சொல்லிருக்காங்க. ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து, கோதுமை தோசை பிடிக்கும் சொல்லிருக்காங்க. அந்தோனிராஜ் அவர்கள் வந்து, இட்லி வடகறி காம்போனா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதோட ரவ கேசரியும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிருக்காரு.
1: காம்பினேஷன்லாம் பலமா இருக்கு.
0: அதுக்கடுத்து மாயாண்டி ஞானகுரு அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க வந்து இந்த பிடிச்ச உணவு பிடிக்காத உணவு எல்லாம் பாக்குறது இல்லைங்க, ஆனந்த முருகன் அவர்கள் வந்து, ராகி ராகி களி கீரைக்கடையில் கம்பஞ்சோறு பழைய சோறு சின்ன வெங்காயம் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே டெம்ட் ஆகுதுல. அதுக்கடுத்துதான் வந்து வீரதுரை அவர்கள் வந்து, சாப்பாடு ரசம் மீன் வறுவல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காரு. இன்ப இலக்கியா வந்து, சப்பாத்தியும் தேங்காய் சட்னியும் சொல்லியிருக்காங்க. ஜோதி சதீஷ் அவர்கள் வந்து, மீன் வறுவல் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சசிகலா தியாகராஜன் அவர்கள் வந்து, சக்கரை பொங்கல் பிடிக்கும். அடுத்து வன்னை கணேசன் அவர்கள் வந்து, பூரியும் உருளைக்கிழங்கு புட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரமிளா தமிழ்செல்வன் அவர்களுக்கு வந்து, மீன் குழம்பு பிடிக்குமா. பிரபு தேவி அவர்களுக்கு வந்து, அரிசியம் பருப்பு சோறு அந்த அரிசி பருப்பு சோறு ரொம்ப பிடிக்குமா. மசோகராஜ் அவர்களுக்கு வந்து, இடியாப்பும் தேங்காய் பாலும் ரொம்ப பிடிக்குமா. அடுத்து பிச்சைமணி அவர்களுக்கு வந்து, புட்டுனா ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காரு. அடுத்து குருபரன் அவர்கள் வந்து, கேசரி வெண்பொங்கல்லாம் பிடிக்கும் சொல்லியிருக்காரு. கே சூரியசரவன் சூரிய நாராயணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பழைய சோறு தண்ணி ஊற்றி வந்து இந்த வெங்காயம் கடிச்சு சாப்பிடும் போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஜீவன் அவர்கள் வந்து, பூரியும் கொத்துக்கறியும்னு சொல்லியிருக்காங்க. தண்டி முருகன் வந்து, பழைய சோறு பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. சிவபாண்டி அவர்கள் வந்து, கத்திரிக்காய் போட்ட முருங்கைக்காய் சாம்பார் அப்பளம் பாயசம் இது உடலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலாயுதம் அவர்கள் வந்து, சாம்பார் சாதம் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் வந்து, புளி சாதம் வடகம் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து, சிறுதானிய அடை இடியாப்பம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் சோமசுந்தரம் அவர்களும், மீன் குழம்பு பிடிக்கும் சொல்லிருக்காங்க. சுகுமார் வடிவேல் வந்து, ராகி சேமியா ரொம்ப பிடிக்கும் சொல்லிருக்காங்க. கே சுப்பிரமணியன் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சாப்பாடு கூட்டு பொரியல் வட பாயாசம் அப்படின்ற கம்ப்ளீட் ஃபீஸ்ட் பிடிக்கும் சொல்லிருக்காரு. நவீன் சுந்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, இட்லி இடியாப்பம் பிடிக்கும் சொல்லிருக்காரு. மதுரை முருகதாஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆப்பம் தேங்காய் பால் பிடிக்கும் சொல்லிருக்காங்க. அதுக்கடுத்து மாதவமணி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இட்லி சட்னி சாம்பார்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுக்கடுத்து வந்து சுகுமாரி சுந்தரராஜன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பால் பணியாரம் பிடிக்கும் சொல்லிருக்காங்க. ராஜமுத்து சாம்பார் சாதம் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கனக ரத்தினம் அவர்கள் வந்து, சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்கங்க.
1: இப்போ வந்து கேட்ட எல்லா சொன்ன எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஒன்று சொல்லிடுறோம், வரிசையாக ஒரு ஒரு வீட்டுக்காக வரப்போகிறோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி
0: எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க.
1: வேற டிஷ்ஷு எங்களை கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஒத்துக்கப்பட மாட்டாது.
0: அதே தான்.
1: ஆமாம், சரி, அடுத்த கேள்வி என்னென்னு கேட்கலாம். அதற்கு முன்னதாக கேட்கலாம் வசந்த காலங்களில் ஒரு பாடல்.

வசனகரங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்ததாக நம்ம கூடவே கேட்டுட்ருக்கோம் ஃபேஸ்புக்கில் நேற்று சமூக வலைதளத்தில் கேட்ட கேள்விக்கு நம்ம நேர்கள் அளித்த பதில். மூன்றாவது கேள்வி பயங்கர மாசான கேள்வி. ஏன்னா நேர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நடிகர் கவுண்டமணி அவங்க நடித்த திரைப்படங்களில் பிடித்த காமெடி, அதாவது உங்களை வயிறு குழுங்க வைக்க சிரிக்க வச்ச காமெடி எது அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 39 நபர்கள் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கடகடன எந்த சீக்கிரம் படிக்குமோ அவ்வளோ சீக்கிரம் படிச்சு விடலாம். மதுரை ஆண்டாள் சுவாமிநாதன் வந்து ஆண்டாள் ஊர்லேருந்து சாமிநாதன் எழுதியிருக்காங்க. கரகடன் படத்தில் இருக்கக்கூடிய எல்லா நகைச்சுவை காட்சிகளும் எனக்கு பிடிக்கும். மன்னன் திரைப்படத்தில் இருந்து காட்சிகள் பிடிக்கும் அப்படின்னு வி எஸ் ஜனார்த்தனன் திருநகர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. சூரியன் படத்தில் இருக்கக்கூடிய நாராயணா இந்த கொசுத்தலை தாங்க முடியலை அப்படின்ற காமெடி பிடிக்கும்னு என்ன சுமதி யமுனேஸ்வரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதை வந்து தேவலூர் ஜோதிலட்சுமி கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த வாழைப்பழ ஜோக் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த இமேஜவே நமக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி வந்து அந்த நகைச்சுவை அப்படியே எழுதியிருக்காங்க. எல்லாம் என் விதி விளையாடிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகைச்சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து மதுரை குமரன் காலிலேருந்து சூரிய நாராயணன் வந்து அதே தான் சூரியன் படத்தில் வரக்கூடிய கொசு தொலை தாங்க முடியல அந்த ஜோக் பிடிக்கும். அப்புறம் வந்து எஸ்எஸ் காலனிலிருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து நடிகர் விஜயகாந்த் சுகன்யா கவுண்டமணி செந்தில் நடித்த சின்ன கவுண்டர் பட காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர்லேருந்து ஆர் எஸ் துவாரகன் வந்து கரகாட்டன் காரன் படத்தில் வரக்கூடிய வாழைப்பழ ஜோக் பிடிக்கின்றிருக்காங்க. அடுத்த வந்து பெங்களூர்லேருந்து சி எஸ் ராஜா அனுப்பியிருக்காங்க. எனக்கும் கரகாட்டக்காரன் தான் பிடிக்கின்றாங்க. அதைத் தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கொழுமங்கலம் கொழுமங்கொண்டான்லேருந்து அவரும் கரகாட்டக்காரன் தான் பிடிக்கின்றிருக்காங்க. அடுத்து வந்து கடல்தான்ரா அப்படின்ற மாதிரியான காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமையா ராமையா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த காமெடி எனக்கு பிடிக்குன்னு மதுரை சோ சண்முக சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து எனக்கும் வாழைப்பழ காமெடி தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உஷா முத்துராமன் திருநகர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜும் அதே தான் கரகாட்டன்காரன். அடுத்து மன்னன் படம் அதில் பெட்ரூமா ஸ்லைட்டே தான் வேணுமா அப்படின்ற ஜோக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து புவனகரன் வந்து சுமதி பாபு சரியான லாட்ரி பரிசு சீட்டு அந்த நகைச்சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தெருவை வாங்குற அளவுக்கு ஊரை வாங்குற அளவுக்கு வருமா அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து அன்புராணி அவங்க வந்து என்னோட எப்பயுமே என்னோடய முதல் காமெடி அப்படின்னா வாழைப்பழ ஜோக்கு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் சத்யராஜ் மீனா கவுண்டமணி இவங்கெல்லாம் நடித்த மாமன் மகள் அந்த படத்தில் வரக்கூடிய ஐயா சாமி ரீல் வந்து போச்சு அப்படின்ற காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைலாக்காக செம்மையாக பேசியிருப்பாங்க அப்படின்னு

0: சந்தைப்பேட்டை சிவா அனுப்பியிருக்காங்க, அது ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்தோணிராஜ் சென்னையிலேருந்து உலகம் பிறந்தது எனக்காக படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நகைச்சுவை காட்சியுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, அது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வைதேகி காத்திருந்தால் படத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமாஸ் லைட் எனக்கு பிடிக்கும்னு சோமசுந்தரம் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து தேனி மாவட்டம் பனையபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன் அவங்களும் வந்து சூரியன் திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய நேயர்கள் 39 நபர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஏன்னா நம்ம 1:45 இருக்குது இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து நேரடி நிகழ்ச்சியாக நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்புறமே நாம கேட்க போறோம். சரி, அதுக்கு முன்னதாக நாளைக்கு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்ற கேள்வி, அதனைத் தொடர்ந்து இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் நடித்த, அதாவது அவர்களுடைய படங்கள்ல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது கேள்வி, ஹாலிடே பிளான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா நேயர்களுக்கும் நம்மளுடைய சமூக இணையதளத்தினுடைய பக்கங்கள் தெரியும்,
1: மதுரை பண்பலை அப்படின்ற இணையதள பக்கத்தில் போய் நீங்கள் தாராளமாக இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்களும் பதிவு செய்யலாம். நீங்கள் பதிவு செய்கிற பதில் எல்லாமே அடுத்த நாள், அதாவது நாளை வசனகானங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் பேர் வந்து கண்டிப்பாக வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லிடலாங்க.
0: கட்டாயம், அதாவது வந்து இன்றைக்கு வந்து நம்ம சில நேயர்களுடைய பதிவுகளை நம்மளால் படிக்க முடியல அப்படின்னாலும் நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் அனுப்புங்க, அதில் படிச்சிடலாம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்டுவிடலாம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அதிமுக்கியமான நேரலையில் இணைய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது ஆகாஷ்வாணி.
1: வணக்கம் நேயர்களே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, முடிவுற்ற பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் மற்றும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் 50வது ஆண்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பில் இப்போது உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
0: முன்னதாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் சென்னை வந்தடைந்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்தின் 4வது வழித்தடத்தின் ஒரு பகுதியாக நிறைவடைந்துள்ள பூவிருந்தவல்லி வடபழனி வரையிலான 14.64 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களும் பயணித்தனர். முன்னதாக பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு முதல்வர் ச ஜோசப் விஜய் அவர்களும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து நிகழ்வை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினர். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் ரசிக்கும் விதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது.
1: அதனைத் தொடர்ந்து ஐஐடியில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும்போது அவருக்கு மேளதாள வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சருடன் பிரதமர் அவர்கள் சாமி தரிசனம் செய்த காட்சியை பார்க்க முடிந்தது. தரிசனத்தின் போது தாமரை பூக்களை தட்டில் வைத்து ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்தார் பிரதமரும் முதலமைச்சரும் கவர்னரும் இணைந்து. தரிசனம் முடித்து கோவில் குருக்களோடு சிறிது நேரம் அளவலாவினார்.
0: வழிபாடுங்கிறதே நமக்கான முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான தருணம் இது.

0: இதில் நமது பிரதமர் எப்போதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோவிலின் கட்டுமான பணி காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதாக சொல்றாங்க. 1962 தொடங்கி 1965 இந்த கோவில் பணிகள் நிறைவடைந்தன. சென்னை ஐஐடி வளாகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் டெல்லி அவென்யூ பகுதியில் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் வளாகம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முக்கிய கடவுள் சிவபெருமான் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறார். அவரது துணைவியான தேவி காத்யாயினியும் இங்கு வழிபடப்படுகிறார். சென்னை மெட்ராஸ் ஐஐடி தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே அந்த பகுதியில் சிவலிங்கம் மண்டபத்திலும் ஓலைக்கூரையின் கீழும் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்பைய தீட்சிதர் இங்கு வந்து வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. நவராத்திரியின் முதல் நாள் பிரதமர் அவர்கள் இந்த வழிபாட்டினை இங்கு செலுத்தியது மிக சிறப்பு. இங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்றார். உடன் தமிழக முதல்வரும் ஆளுநர் அவர்களும் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். இத்திருக்கோவிலில் மகாமேரு போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களாலேயே மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தார். அதனை தொடர்ந்து
1: இப்போது
0: மூளை, அதாவது மனித மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார்.
1: அதாவது பிரெயின் அட்லஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு. அதாவது 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம், அதையும் தொடங்கி வைக்கிறதுக்கு உண்டான அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள பேராசிரியர்களோடு கலந்துரையாடிட்டு இருக்காரு.
0: இங்கு சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பின்படி பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள் மூப்பில் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இங்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி மையத்தை மிகவும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களை அங்குள்ள தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டார் முதல்வர் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்.
1: அதாவது இந்த பிரெயின் சென்டரில் அவங்க ரெண்டு இல்லை மூணு பேர் சேர்ந்து பேசும்போது அவங்க பக்கத்தில் ஐஐடி பேராசிரியர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து தமிழக முதல்வரும் நின்று அவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. பக்கத்து கவர்னர் அவர்களும் இணைந்து அந்த பேச்சை உற்று நோக்கி கொண்டிருந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இப்போது சென்னை ஐஐடி கேவி மைதானத்தில் வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருக்கு.
0: பங்கேற்று சிறப்பிக்க உள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழாவின் நேரலையில் நாம் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளோம். இந்த பெருமைமிகு விழாவில் முன்னிலை வகிக்க உள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்பமை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெறுகிறது.
1: இப்போ அந்த அடிக்கல் நாட்டு விழா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது பல பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இங்கே நடைபெற இருக்கு. அது என்னென்னா, NH-83 நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பிரிவில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை சிபிசிஎல் நிறுவனத்தின் Group 2 மற்றும் Group 3 லாப்ஸ் திட்ட பணிகள் தொடக்கம், தூத்துக்குடி துறைமுகத்தின் தளஎண் 7 சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தும் திட்டம், காமராஜர் துறைமுகத்தின் தளத்தை மேம்படுத்துதல் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் திட்டம், தூத்துக்குடியில் சரக்கு வாகன நிறுத்த முனையம் திட்டம், தூத்துக்குடியில் தையல் மற்றும் கன்வேயர் அமைப்புகளோடு 3 பேக்கிங் இயந்திரங்கள் நிறுவுதல், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் சம்பந்தமான திட்டம், தூத்துக்குடியில் 3 MW பசுமை ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் மற்றும் எரிபொருள் நிரப்பு மையம் அமைக்கிற திட்டம், NLC தூத்துக்குடியில் 250

0: மெகாவாட், 500 MWH, பெஸ் திட்டம். இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களுக்கு பிரதமர் அவர்கள் இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைக்க போறாரு.
1: நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நீண்டகால பொது வாழ்க்கை அனுபவத்துடன் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் தலைவராக அறியப்படுகிறார். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து தனது பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 13 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது இந்தியாவின் பிரதமராக உயர்ந்தவர். அனைவரும் போற்றத்தக்க வகையில் 3வது முறையாக பாரத பிரதமராக பரிமளிக்கிறார் நமது பிரதமர். வளர்ச்சியை நோக்கி இந்தியா, வலிமையை நோக்கி இந்தியா, புதிய நம்பிக்கையுடன் முன்னேறும் இந்தியா, இதுவே நமது பிரதமரின் தாரக மந்திரம். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையுடன் சமூக நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தித்துறை ஆகியவற்றில் பல்வேறு முயற்சிகள் நமது பிரதமர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேக் இன் இந்தியா என்ற முயற்சியின் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பது, முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் ஏற்றுமதியை வளர்ப்பது போன்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பெண்களின் முன்னேற்றம், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற திட்டங்களும் அவரது ஆட்சி காலத்தில் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும். மக்கள் போற்றும் பிரதமராக வளர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வந்து மக்கள் நலப்பணி திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார்.
0: அதுபோக இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை மற்றும் ரயில்வே மேம்பாலங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதாவது ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க போகிறார். என்னென்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐஐடியில் வந்து அந்த பேராசிரியர்களோடு கலந்து அந்த பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 Human Brains மிஷன் திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் வந்து பிரதமர் அவர்கள் உரையாற்றும் போது அதை இந்த திட்டத்தை பற்றி விளக்கி மக்களுக்கு சொல்ல இருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மெல்லிசை பாடலை கேட்கலாமா?

0: சென்னை ஃபேஸ் 2 மெட்ரோ ரயில் தொடக்கம், ஐஐடி சென்னை நிகழ்வுகள், நந்தம்பாக்கம் வர்த்தக மைய நிகழ்ச்சிகள் என பிரதமரின் இன்றைய சென்னை பயணம் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது. ஒருபுறம் நவீன உட்கட்டமைப்பு வளர்ச்சி, மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரம், மேளதாளங்கள் முழங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடு பிரதமரை மிகச் சிறப்பாக வரவேற்றது. சற்றுமுன் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருந்த புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தமிழ்நாடு முதல்வர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோட்டி அவர்களும் உடன் இருந்து ஆர்வத்துடன் விவரங்களை கேட்டறிந்தனர்.
1: பல பணிகளுக்கான திறப்பு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கு. அந்த வரிசையில் வடுகப்பட்டி தெற்கு வெங்கான்னுள்ளூர் பிரிவை 4 வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், அப்புறம் வாடிப்பட்டி தாமரைப்பட்டி பிரிவை 4 வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் கோல் பெர்த் 3 சென்னை துறைமுக ஆணையத்தின் 4 எக்ஸிம் கிடங்குகள், தூத்துக்குடியில் 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தின் மார்ஷலிங் யார்ட் மற்றும் ஜேடி ஈஸ்ட் அருகே தளம் அமைக்கப்பட்ட சேமிப்பு முற்றம் அமைக்கும் திட்டம், தூத்துக்குடியில் இபிசி முறையில் 750 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட பசுமை மெத்தனால் கப்பல் எரிபொருள் சேமிப்பு மற்றும் நிரப்பு மையம் அமைக்கும் முன்னோடி திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தோட க்ரூயிஸ் டெர்மினலை மேம்படுத்தும் திட்டம் மற்றும் சி ஃபாரஸ்ட் கிளப்பை மேம்படுத்துகிற திட்டம், தூத்துக்குடியில் கூடுதலாக 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி அமைப்பதற்கான வடிவமைப்பு பொறியியல், கொள்முதல், விநியோகம், பரிசோதனை மற்றும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் பற்றின திட்டம், செம்மஞ்சேரியில் உள்ள ஐஎம்யு தலைமை அலுவலகத்தில் இன்னோவேஷன் லேப் அமைக்கும் திட்டம், அப்புறம் பழனி, நாமக்கல், பரமக்குடி, அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட்டில் 5 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் அமைக்கிற திட்டமும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட திறப்போட நடைபெற இருக்கு. அதுலேயும் நம்ம கலந்துக்க போகிறோம்.
0: தற்போது சென்னை ஐஐடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி நிறுவனத்தை நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். உடன் தமிழக முதல்வர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோடி, நமது தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் ஆகியோரும் பங்கேற்று ஆர்வத்துடன் அங்கு நடைபெற்றிருக்கும் நிகழ்வுகளை கண்டு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையத்தில் பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள், அதாவது சிறு குழந்தையிலிருந்து வயது மூப்பு வரை உள்ள மனித மூளை அமைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பு மூலம் பார்க்கின்சன், அல்சைமர் நோய்கள், டிமென்ஷியா போன்றவை வராமல் தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னதாக நமது பிரதமர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பயணம் என்பது அனைவரும் விரும்பக்கூடியது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது அது தொழில்முறை பயணமாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம், நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க செல்லலாம், அவசர காலத்தில் விரைவாக செல்லவும் இருக்கலாம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் செல்ல மெட்ரோ ரயில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சாலை மார்க்கமாக செல்லும்போது திடீரென்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம், குறித்த நேரத்திற்குள் செல்ல முடியாமல் போகலாம். சுகமாக பயணம் செய்யவும் அதே நேரத்தில் சரியான நேரத்திற்கு செல்லவும் மெட்ரோ ரயில் பொதுமக்களின் பாதுகாவலனாக நண்பனாக திகழ்கிறது. ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள், லிஃப்ட் வசதி, பார்க்கிங் வசதி, இப்படி பல பல பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. வரிசையில் நின்று நுழைவுச் சீட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. QR கோட் ஸ்கேன் செய்தால் போதும். வாட்ஸ்அப் செயலி வழியாகவும் டிக்கெட் வாங்கலாம். எப்போது ரயில் வரும் என்று அவ்வப்போது அறிவிப்பு கேட்கவா வேண்டும் நம்ம மக்களின் மகிழ்ச்சிக்கு? அலுவலகத்திற்கு மற்றும் தாங்கள் செல்லும் இடங்கள்

0: உங்களுக்கு மலர்ந்த முகத்துடன் வியர்வை எரிச்சல் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆடிவரும் யானை, ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல், அசைந்து வரும் ரயில், இம்மூன்றும் பார்க்க பார்க்க பேரழகு. மெட்ரோ ரயில் சேவையோ அழகுடன் ஆனந்தத்தையும் அள்ளித்தருகிறது. சற்று முன்னர் மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் நமது பிரதமர். அவர்களுக்கு தமிழகம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: பிற்பகல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழகத்தோட வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே மாதிரி 3,700 கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி அது பணி முடிந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதுக்கப்புறம் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோயம்புத்தூரில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார்.
0: தமிழகத்தின் தலைநகர் சென்னை இன்று ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வருகை தந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதற்கும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவையின் 2ஆம் கட்ட பணிகளின் தொடக்கம் இன்று அதிமுக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.
1: அதுக்கு முன்னாடி இந்த பெருமை வாய்ந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற இந்த ஐஐடி வளாகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி 2.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இது முற்காலத்தில் கிண்டி தேசிய பூங்கா இருந்த வளாகத்தில் அமைஞ்சிருந்தது. முற்றிலும் கல்விக்கூட வளாகத்தில் தங்கி படிக்கிற கல்விக்கூடமாகிய அந்த கழகத்தில் ஏறத்தாழ 360 ஆசிரியர்கள், 4,000 மாணவர்கள், அப்புறம் 1,250 நிர்வாக துணை அலுவலர்கள் இருக்காங்க. 1961 நாடாளுமன்ற ஆணை பெற்ற நாளிலேருந்து இந்த நாட்டின் கற்பித்தல், ஆய்வு மற்றும் தொழில் அறிவுரை துறைகளில் முதன்மை மையமாக இந்த ஐஐடி வளர்ந்திருக்கு. அது இதோட வரலாறு பார்த்தோம்னா 1956 ஜெர்மன் அரசு இந்தியாவுக்கு பொறியியலில் உயர்கல்வி வழங்க கல்விக்கூடம் ஒன்றை நிறுவ தொழில்நுட்ப உதவி வழங்கியது. இதுக்கான முதல் இந்திய ஜெர்மன் உடன்பாடு 1959 அப்போதைய மேற்கு ஜெர்மனியோட பான் நகரில் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்போதைய மேற்கு ஜெர்மனி அரசோட கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியோடு இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி தொடங்கப்பட்டது. அச்சமயத்தில் இது ஜெர்மன் அரசால் அவங்க நாட்டுக்கு வெளியே மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு கல்வி திட்டமாகும் இந்த ஐஐடி. இது பின்னாடி வரக்கூடிய ஆண்டுகளில் ஜெர்மானிய பல்கலைக்கழகங்களோடும் கல்வி நிறுவனங்களோடும் பல ஒருங்கிணைந்த ஆய்வு திட்டங்களை நடத்துறதுக்கு வழி போட்டு கொடுத்தது.
0: இங்குள்ள துறைகளோட படிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். விமானவியல் பொறியியல், செயலாக்க விசையியல், உயிரி தொழில்நுட்பம், வேதி பொறியியல், குடிசார் பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், மின் பொறியியல், பொறியியல் வடிவமைப்பு, எந்திர பொறியியல், உலோக மற்றும் பொருளியல் பொறியியல், பெருங்கடல் பொறியியல், வேதியியல், கணிதம், இயல்பியல், மனிதம், சமூக அறிவியல், மேலாண்மை பாடங்களை இங்கு தேர்ந்தெடுத்து படிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான துறைகள் இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இன்றைய இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு முன்னேற்றம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் உலக அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படும் அரசின் தலைமை பொறுப்பை பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகிறார். தொடர்ச்சியான உழைப்பு, உறுதியான முடிவுகள், வளர்ச்சியை நோக்கிய பார்வை இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயணிக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பங்கு பணியை மிக பெருமையுடன் இந்நிகழ்வில் நினைவுபடுத்துகின்றோம்.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஐஐடி வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அப்புறம் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதோடு முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை

0: அமைப்பதற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தவும் துறைமுகத்தோட சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டியும் சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
1: இப்போ தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடலை கேட்டு நேரலையுடன் இணையலாம்.

இன்று அக்டோபர் 11 தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் கவனம் பெறும் ஒரு முக்கியமான நாள். இந்தியாவின் பிரதமர் மாண்புமை திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி, சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு திட்டங்கள், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய முக்கியமான நிகழ்வுகளை இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்க உள்ளார். முன்னதாக பிரதமர் அவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இன்று முற்பகலில் சாலை மார்க்கமாக கார் மூலம் போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்தார். அங்கு தமிழ்நாடு முதல்வர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரை வரவேற்றார். பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முற்பகலில் தமிழ்நாடு முதல்வரும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து ரயில் சேவையை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் உயரிய சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினார். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும்

0: சிறப்பாக நடந்தது. மெட்ரோ ரயில் பயணம் செய்யும் போது சுமார் 21 ஸ்டார்ட் அப் நிறுவனர்களோடு பிரதமர் அவர்கள் கலந்துரையாடினார், பேசினார். அவர்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஆலோசனைகள் கூறினார். அவர்களது வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கான பயனுள்ள தகவல்களை, உதவிகளை செய்வதாகவும் கூறினார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் தற்போது பிரெயின் சென்டர் அமைப்பில் நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் பிரெயின் சென்டரில் உரையாடி கொண்டிருக்கிறார். பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இவை குறித்தும் அந்த கலந்துரையாடலில் கருத்துக்கள் இடம்பெற்றன. சற்று முன் நடைபெற்ற நிகழ்வு அது. சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அப்போது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வுகளை ஆர்வத்துடன், அங்கு கூறப்படும் கருத்துக்களை ஆர்வத்துடன் கேட்டறிந்தார்.
1: அந்த உரையாடி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அந்த 6 கம்பெனி சிஇக்களோடு வெகு உன்னிப்பாக அவர்களுடைய கருத்துக்களை உன்னிப்பாக கலந்துரையாடல் மூலமாக வெளிப்படுத்தினார் பிரதமர் அவர்கள். அது எது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இது சம்பந்தமான விஷயங்களை அங்கே உள்ள சிஇக்களோடு கலந்து உரையாடி சில கருத்துக்களெல்லாம் அவங்கள்டேந்து வாங்கினாங்க.
0: இதற்கும் முன்பாகவே ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்னும் முகமாக அவர் 1962 தொடங்கி 1965 கட்டி முடிக்கப்பட்ட காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட வளாகத்தில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அப்பைய தீட்சிதர் முதலான பெரியோர்கள், சான்றோர்கள் இங்கு வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இன்று நவராத்திரியின் முதல் நாள் வழிபாட்டினை இன்று பிரதமர் அவர்கள் ஐஐடி ஜலகண்டேஸ்வரர் வளாகத்தில் செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் அவர் பங்கேற்றார். சென்னை ஐஐடி மெட்ராஸ் தொடங்கப்படுவதற்கு முன்பே அந்த பகுதியில் சிவலிங்கம் ஒரு ஓலை கூரையின் கீழ் இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த கிராம மக்கள் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தனர். ஐஐடி மெட்ராஸ் நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அங்குள்ள மக்கள் மகா பெரியவரிடம் சென்று கோவில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவருடைய ஆலோசனையின் பேரில் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் கோவில் கட்டப்பட்டது. அங்குதான் நமது மதிப்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமது வழிபாட்டினை இன்று செலுத்தினார். தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றன. உடன் தமிழக முதல்வர் அவர்களும், ஆளுநர் அவர்களும், ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோடி அவர்களும் வழிபாட்டில் பங்கேற்றனர். இத்திருக்கோவிலில் ஒரு மகாமேரு போன்ற அமைப்பையும் நாம் கண்டோம். அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களால் மலர்களை கொண்டு பூஜை செய்தார்.
1: அதாவது சென்னை பூந்தமல்லி, அதாவது மக்களோட நேர விரயத்தை குறைக்கிற வகையில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் இன்று தொடங்கி வச்சிருக்கார். 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டு பல தகவல்களையும் அங்கே பயணம் செய்தவர்களோடு பேசி ஆலோசித்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினார்கள். பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த

0: திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார்.
1: இன்றைய நிகழ்வுகளில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்தின் பூந்தமல்லி வடபழனி வழித்தட தொடக்கம். சுமார் 14.64 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடத்தில் 11 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன. பூந்தமல்லி, போரூர், வளசரவாக்கம், விருகம்பாக்கம், வடபழனி என சென்னையின் மேற்கு மற்றும் புறநகர் பகுதிகளை நகரின் போக்குவரத்து வலை அமைப்புடன் மேலும் இணைக்கும் இந்த புதிய பாதை பொதுமக்களின் தினசரி பயணத்திற்கு புதிய வாய்ப்பினை உருவாக்குகிறது. சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு மாற்றாக வேகமான பயணத்திற்கு ஒரு புதிய பாதையாக சென்னையின் எதிர்கால நகர்ப்புற போக்குவரத்தின் இந்த மெட்ரோ வழித்தடம் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இத்துடன் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளன. சென்னை இன்று விழா கோலம் பூண்டுள்ளது. தமிழகம் இன்று புதிய திட்டங்களை வரவேற்கிறது. வளர்ச்சியின் புதிய பாதையில் தமிழ்நாடு பயணிக்கிறது. அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்த சென்னைக்கு வருகை தந்திருக்கும் நமது பிரதமருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
0: நேயர்களே, இன்னும் 3-4 நிமிடங்களில் பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்துக்குள் வருகை தர இருக்கிறார். அதற்கான நிகழ்வுக்காக நாம் காத்திருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்வார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது.
1: ஒருபுறம் நவீன மெட்ரோ ரயில், மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை, மேளதாளங்கள், நாகஸ்வரம், தவில், நாட்டுப்புற கலைகள், புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்கும் தமிழகம், அதே நேரத்தில் தனது 1000 ஆண்டு கால பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் தமிழகம். இன்னும் சற்று நேரத்தில் விழா நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன. விழா மேடைக்கு பிரதமர் அவர்களை எதிர்பார்க்கிறோம். உடன் முக்கிய விருந்தினர்களையும் எதிர்பார்க்கிறோம். இப்பெருமைமிகு விழாவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் முன்னிலை வகிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெற உள்ளது. பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்தில் சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிய தகவல்களையும் விவரங்களையும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து வருகிறார்.
0: சற்று முன் 6 கம்பெனி சிஇக்களோடு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடி தகவல்களை பெற்றார் நமது பிரதமர் அவர்கள். அதாவது பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின்வாகனங்கள், போக்குவரத்து, இது குறித்த பல விஷயங்களோடு அந்த சிஇக்களோடு கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிந்தார்.
1: சாலை இணைப்பு, ரயில் இணைப்பு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன. ஐஐடி அறிவும் தொழில்நுட்பமும் சந்திக்கும் இடம். இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி அறிவியல், ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, புதிய தொழில்நுட்பங்கள், இளம் தலைமுறையினரின் கனவுகள், இவை அனைத்தும் சந்திக்கும் அறிவு களஞ்சியமாக விளங்குகிறது ஐஐடி மெட்ராஸ். நேரலை தொடரும் வரை

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இப்போது நம்மை இணைத்துக் கொள்வோம்.
1: அதனைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட உள்ளது. நாட்டுப்பெண் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்து பாடு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
2: As we begin our on stage proceedings, may we kindly request all of our guests to please rise for the national anthem, followed by the தமிழ் தாய் வாழ்த்து presented to us by the students of Music College.

0: Thank you. We invite you to take a seat. இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை வழங்கி வரவேற்கிறார்கள்.
1: May we now humbly request the Honorable Chief Minister of Tamil Nadu to kindly felicitate the Honorable Prime Minister of India.

0: ஐயா. சிறப்பு வாய்ந்த இன்றைய நிகழ்வில் வரவேற்புரையாற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் வெளி விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
1: To formally welcome this distinguished gathering and set the context for today's proceedings, may we kindly invite Dr. L. Murugan Avargal, Honorable Minister of State for Information and Broadcast and Parliamentary Affairs.
2: Bharat Mata Ki! Bharat Mata Ki! Bharat Mata Ki! 11,000 கோடி ரூபாய் திட்டங்களை நமக்கெல்லாம் கொடுக்க வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர், உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவர், 25 ஆண்டுகள் தொடர்ந்து பொது சேவை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர், குஜராத் முதலமைச்சராக, பாரத பிரதமராக இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களை, மாண்புமிகு ஆளுநர் திரு ராஜேந்திர வி அல்கே அன்லேக்கர்ஜி அவர்களை, மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களை, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுமதி அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, டாக்டர் பவன்குமார் கோயங்கா அவர்களை, ப்ரொஃபஸர் காமக்கோடி அவர்களை, திரு கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களை, தமிழக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை, ஐஐடியை சேர்ந்த பேராசிரியர்கள், ஐஐடி மாணவ மாணவ சமுதாயம் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த 25 ஆண்டை கொண்டாடும் விதமாக இங்கு வந்திருக்கிறார். தமிழக மக்களின் சார்பில் நாம் எல்லாம் எழுந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, 25 ஆண்டுகள் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பணியாற்றி விட்டு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து தமிழக மக்கள் நாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்போ பார்த்துட்டு வந்தாங்க ஜி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2017 வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது, இன்றைக்கு 250,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் வந்திருக்குன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்களுடைய தேசிய ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோவை கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ உண்டே 2ஆம் கட்டத்தை, அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு.

0: லட்சியம் எல்லாமே நம்ம சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகம் என்றும் சென்றிருக்கிறது. கோவிட் நேரத்தில் கிட்டத்தட்ட 220 கோடி பேருக்கு இலவசமாக வேக்சின் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் இங்கு வந்திருக்கிறார். தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெல்லியில பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. நம்மளுடைய ரஷ்யாவுடைய அதிபர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய தொன்மை, திருக்குறளை, ரஷ்ய மொழியிலான திருக்குறளை அவருக்கு கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். அதே போல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி முகப்புல சீன அதிபர் உலக தலைவர்களை வரவேற்று தமிழர்களுக்கு உலக அரங்கில பெயர் சேர்த்தது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமும் வருவதோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில் காசி தமிழ் சங்கமம் கொடுத்து ஐநாவில் ஐநா சபையில் நம்மளுடைய தமிழ் மொழியை உரக்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரக்க செய்த நம்மளுடைய தலைவர் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு இருக்கையை அமைத்து கொடுத்த மாபெரும் தலைவர் நம்மளிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், உங்கள் சார்பில், அனைவரும் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.
1: மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து சொன்னதை செய்யும் வேகத்தோடும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமும் நேர்மையான நல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, Tamil Nadu is charting a path of transformation, and at this juncture we humbly invite the honorable chief minister of Tamil Nadu Thiru C. Joseph Vijay avargal to address the gathering.
3: Honorable Prime Minister, Honorable Governor, Honorable Minister of State for Information, Broadcasting and Parliamentary Affairs, மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அவர்கள், டிக்னிட்டரிஸ் ஆன் த டயர்ஸ், மாண்புமிகு அமைச்சர்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசின் உயர் அலுவலர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, ஐ எக்ஸ்டெண்ட் அ வார்ம் வெல்கம் டு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கன்வே அவர் தேங்க்ஸ் ஃபார் தி இனாகுரேஷன் ஆஃப் சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 ஃப்ரம் வடபழனி டு பூனமல்லி, and also for inauguration and foundation stone laying of various infrastructure projects. Tamil Nadu pallayiram aandugalai kadandha panbaadugalaiyum avatrai indralavum uyirpudan peeni paadugaathu varum makkalaiyum konda sirappumikka maanilamagum ulagin thonmayana moligalil ondrana tamilai thaimuliyaga konda மக்கள் வாழும் இம்மாநிலம் சிறப்பான வரலாறு, இலக்கியம், கலை, கட்டடக்கலை மற்றும் பண்பாடு மரபுகளால் தனித்துவம் பெற்றுள்ளது. Our government has transformed the political landscape and ushered in a new political chapter, having successfully completed more than 100 days. We are striving to establish a corruption-free and transparent administration rooted in social justice. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயரிய தத்துவத்தின் அடிப்படையில் நமது அரசு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவித்து கல்வி, சுகாதாரம், வேளாண் வளர்ச்சி, மீனவர் நலன் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு குழந்தைகள், பெண்கள், திருநர், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் மேக் அ ஸ்ட்ராங் இந்தியா. Tamil Nadu has always been a foundation for India's economic, social and cultural progress. ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படும் போது அதன் பலன் நேரடியாக மக்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே

நமது அணுகுமுறை. தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 ஆண்டில் $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இன்னோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய

0: பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இன்னோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும். ப்ரெசன்ட்லி சென்னை மெட்ரோ ரயில் ஹேவ் 54 கிலோமீட்டர் ஆஃப் ஆபரேஷனல் லைன் இன் ஃபேஸ் 1, காரிடார் 4 ஆஃப் ஃபேஸ் 2 ஆஃப் தி சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கவரிங் 14.64 கிலோமீட்டர் ஃப்ரம் பூனமலி பைபாஸ் டு வடபழனி has been inaugurated today, and about 104 kilometer of metro rail network under phase 2 is currently under construction. I take this opportunity to request that phase 3 of the Chennai metro rail project covering approximately 65 kilometer from airport to Kilambakkam, Poonamalli to Sungavachathiram and Coimbatore to Pattabhiram be approved early to improve connectivity, strengthen public transport and ensure comprehensive coverage of the Chennai metropolitan area. Similarly, I request Honorable Prime Minister to reconsider the proposal of construction of metro rail in Coimbatore and Madurai cities in view of the future development and economic growth of the western and southern part of Tamil Nadu. I also take this opportunity to request to give approval for interstate metro rail line from Hosur in Tamil Nadu to Bommasandra in Karnataka for the benefit of both the states. I would like to thank the Honorable Prime Minister for announcing two high-speed rail corridors between Bengaluru, Hyderabad and Chennai in the Union Budget 2026. These projects will surely benefit this region. We have already made a request to Government of India for sanction of high-speed rail corridor from Chennai to Kanyakumari and Chennai to Coimbatore to better serve Tamil Nadu. This will also benefit tourism sector. Further, I wish to highlight a few important infrastructure projects for sanction by the Government of India on a priority basis. These include the 6th laning of the Chengalpattu Trichy section of GST Road NH32, the 6th laning of the Trichy Panchapur Jayapuram Karur section of NH81, the 6th laning of the Karur Coimbatore section, and the elevated corridor from Madhavaram to Sholavaram on NH87. Timely approval and implementation of these projects will greatly support the economic development of the nation. I also take this opportunity to place a few more requests to the Honorable Prime Minister. Interlinking of rivers is essential to bring water equity across the states. Godavari-Kaveri linkage project represents important opportunity for augmenting water resources in southern states. I request the Government of India to accord priority and take it up as a national project. The Tamil Nadu Legislative Assembly has recently passed a resolution seeking the use of Tamil as the principal language in the proceedings of the Honorable High Court of Madras. A proposal has been sent for seeking consent of Honorable President. The same may be considered at the earliest, thereby enabling the use of Tamil in the proceedings of the High Court. Under the SSA scheme, an amount of ₹5,110 crore of central share is due to Tamil Nadu. I request the Government of India to release the amount without any conditionalities. இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பித்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி ஐயா. இன்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. சென்னை மெட்ரோ திட்டம் 2ம் கட்டத்தின் உயர்மட்ட பாதை மற்றும் புதிய அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்து, NH83 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை பணிகள், பேட்டரி ஆற்றல் சேமிப்பு

0: ஆஃப் ஆயில் பேஸ்ட் டாக்ஸ் திட்டம், காமராசர் மற்றும் வ.உ. சிதம்பரனார் துறைமுகங்களின் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை, ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் ஐஐடி மெட்ராஸின் பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திட்டங்கள் தொடர்பான காணொலியையும் காண இருக்கின்றோம்.
1: Ladies and gentlemen, we now move to the heart of today's proceedings, the inauguration of Phase 2 Chennai Metro Rail Line, Amrit Bharat Railway Stations and various projects across the state, the laying of foundation stones for the NH-83 four-lane Tiruvarur Bypass, development schemes of Kamarajar Port and V.O. Chidambaranar Port and other infrastructure projects across the state, and the dedication to the nation of the Karaikal Peralam new railway line, rail flyovers, IIT Madras's SG Brain Atlas and 100 Human Brains Mission Scheme and various projects across the state, accompanied by a video showcasing these projects. Together, these initiatives amount to a grand total of 13,000 crores. May we humbly request the Honorable Prime Minister to digitally unveil the projects.

0: तमिलनाडु के राज्यपाल राजेंद्र आर्लेकर जी, चीफ मिनिस्टर श्री जोसेफ विजय जी, केंद्रीय मंत्रिमंडल में मेरे साथी एल मुरुगन जी, नयनार नागेंद्र जी, हिंदू तमिल சகோதர சகோதரிகளே வணக்கம்.
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் அவர்களே, முதலமைச்சர் ஓ ஜோசப் விஜய் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என்னுடைய சகாவான எல் முருகன் அவர்களே, மக்களவையின் என்னுடைய சகாவான நயினார் நாகேந்திரன் அவர்களே, எனது தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம்.
0: It is a pleasure to be in Chennai with all of you. This is a historic day for Tamil Nadu. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many complete

0: projects and laying foundations for new ones. Some will make daily travel easier. Others will strengthen industry and trade. Together, they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
1: இன்று சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ஆஜ் சே நவராத்திர கே பாவன் பர்வ கா சுபாரம்ப் ஹோ ரஹா ஹை. நவராத்திரி கா யே புண்ணிய அவசர் ஔர் ஷிவ் கே சாத் சாத் சக்தி கி பவித்ர பூமி தமிழ்நாடு. ஔர் இஸ் காரியக்ரம் மே ஆனே சே பஹலே முஜே ஜல் கண்டேஸ்வர் மந்திர் மே பகவான் ஷிவ் கா ஆசீர்வாத் பிராப்த கர்னே கா சௌபாக்ய பி மிலா ஹை. மே தமிழ்நாடு கி தீர்த்த பூமி சே சபீ தேசவாசியோ கோ நவராத்திரி கி ஹார்திக் சுபகாமனாயே தேதா ஹூ.
1: நண்பர்களே, இன்றிலிருந்து நவராத்திரி புனித காலம் தொடங்குகின்றது. நவராத்திரியின் இந்த புனிதமான வேளையிலே சிவனோடு கூடவே சக்தி பீடம் கொண்டிருக்கும் பவித்திரமான பூமியாம் தமிழ்நாட்டிலே நான் இருக்கின்றேன். இங்கே வருவதற்கு முன்னாலே ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பகவான் சிவனுடைய நல்லாசிகளை பெறும் பெரும் பேறு எனக்கு கிட்டியது. புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண் ஜி ஔர் பாரத் ரத்ன நானாஜி தேஷ்முக் கி ஜெயந்தி பி ஹை. இன் தோனோ விபூதியோ கா ஜீவன் ஹமே ராஷ்ட்ர சேவா கே பிரதி ஔர் அதிக சமர்ப்பண சே காம் கர்னே கி பிரேரணா தேதா ஹை. மே இஸ் மஞ்ச் சே இன் தோனோ மஹான் விபூதியோ கோ நமன் கர்த்தா ஹூ.
1: நண்பர்களே, இன்று பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண், நாராயண் தேஷ்முக், நானாஜி தேஷ்முக் ஆகியோருடைய பிறந்த நாளும் ஆகும். அவர்களுடைய வாழ்வு தேசபக்தி, தேச சேவை, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றின் ஒரு அடையாளமாக விளங்குகின்றது. அவர்களை இந்த வேளையிலே நான் நினைவு கூறுகிறேன்.
0: நண்பர்களே, அபி குத் தேர் பஹலே ஐஐடி மதராஸ் மே முஜே வஹான் கே பிரெயின் ரிசர்ச் சென்டர் மே ஜானே கா அவசர் மிலா ஹை. இஸ் ஃபீல்ட் மே ஹோனே வாலி ரிசர்ச் பப்ளிக் ஹெல்த் கி ஃபீல்ட் மே அநேக நய அவசர பேதா கர் சக்தி ஹை. இஸ் விஜிட் கே அலாவா முஜே சென்னை மெட்ரோ கே ஏக் ஔர் ஸ்டேஜ் கோ பி ஜனதா கோ சமர்ப்பித் கர்னே கா அவசர் மிலா ஹை.
1: நண்பர்களே, சற்று முன்னால் மதராஸ் ஐஐடியிலே பிரெயின் ஆய்வு மையம் செல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த துறையிலே நடைபெற்று வரும் ஆய்வு பொது சுகாதாரத்துறையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த வருகையை தவிர சென்னை மெட்ரோவின் மேலும் ஒரு விரிவாக்கத்தை அர்ப்பணிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது.
0: நண்பர்களே, மந்திர் சே மெட்ரோ தக் தமிழ்நாடு கே அனுபவ் யஹி ஆஜ் கே பாரத் கி ஸ்பிரிட் ஹை. பாரத் அப்னி சாஸ்கிருதிக் சக்தி சே

0: बना लेता है। विज्ञान की प्रगति से आगे बढ़ता है और आधुनिक इंफ्रास्ट्रक्चर के जरिए नए अवसरों का निर्माण कर रहा है। हमारी विरासत और भविष्य की हमारी आकांक्षाएं साथ साथ आगे बढ़ रही है।
1: நண்பர்களே, ஆலயம் முதல் மெட்ரோ வரை தமிழ்நாட்டின் இந்த அனுபவம், இதுதான் பாரதத்தின் உணர்வு. பாரதம் தனது கலாச்சார சக்தியிலிருந்து உத்வேகம் பெறுகின்றது, அறிவியல் வளர்ச்சியால் முன்னேறுகிறது, மேலும் நவீன உள்கட்டமைப்பு வாயிலாக புதிய வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு வருகின்றது. நமது பாரம்பரியம் மற்றும் நமது எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை ஒன்றிணைத்து நாம் முன்னேறி வருகின்றோம்.
0: நண்பர்களே, குச தின் பஹலே ஹி ஆப் சப்கே ஆசீர்வாத் சே தேஷ்வாசியோ கே பிரேம் கே காரண் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கே ரூப் மே மேனே 25 வர்ஷோ கா எக் மஹத்வபூர்ண படாவ் பார் கியா ஹை. अक्टूबर 2001 में मैंने मुख्यमंत्री के रूप में शपथ ली थी और तब से देशवासियों ने सीएम और फिर पीएम के रूप में सेवा करने का अवसर दिया है। 25 वर्षों के इस कालखंड में डेमोक्रेसी की दो शक्तियों में मेरा विश्वास लगातार मजबूत हुआ है। फर्स्ट पीपल ऑफ कंट्री, सेकंड कोऑपरेटिव फेडरलिज्म। मैं हमेशा ராஜ்ய கே விகாஸ் சே தேஷ் கே விகாஸ் கா மந்திர லேகர் சலா.
1: நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக உங்கள் நல்லாசிகளோடும் உங்களுடைய இனிமையான அன்பு காரணமாகவும் அரசாங்கத்தின் முன்னவர் என்ற வகையிலே என்னுடைய 25 ஆண்டு கால மகத்துவமான பயணம் நிறைவடைந்தது. அக்டோபர் மாதம் 2001 ஆண்டிலே நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் இரண்டு சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
0: நண்பர்களே, முக்கியமந்திரி கே ரூப் மே மேனே ராஜ்யோ கி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கோ குத் சம்ஜா. இஸ்லே பிரதானமந்திரி பன்னே கே பாத் மேனே न सिर्फ उन एस्पिरेशंस को पूरा करने का प्रयास किया बल्कि ये कोशिश भी की कि हर राज्य अपने एस्पिरेशंस गोल्स को पूरा कर सके।
1: நண்பர்களே, ஒரு முதல்வர் என்ற வகையிலே மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆகையால் தான் பிரதமரான உடனேயே நான் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முழு முயற்சிகளை மேற்கொண்டேன். அதே சமயத்தில் அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய பேரார்வ இலக்குகளை நிறைவேற்ற முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது.
0: நண்பர்களே, முக்கியமந்திரி ரேட்டே ஹுயே முஜே கை பார் கருணாநிதி ஜி ஆர் அம்மா ஜெயலலிதா ஜி கே சாத் संवाद करने का अवसर मिला था और जब मैं पीएम बना तब भी जयललिता जी, ओ पनीरसेल्वम जी, ई पलानी स्वामी जी और एम के स्टालिन जी, इन नेताओं के साथ काम करने का मुझे अवसर मिला। सरकारें बदलती रही लेकिन तमिलनाडु के डेवलपमेंट और यहां के लोगों की सेवा का मेरा संकल्प हमेशा अटूट रहा और आज इसी संकल्प के साथ हम मुख्यमंत्री जोसेफ विजय जी के साथ मिलकर तमिलनाडु के विकास की इस यात्रा को आगे बढ़ा रहे हैं।
1: நண்பர்களே, முதலமைச்சராக இருந்தபோது பலமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் அம்மா ஜெயலலிதா அவர்களோடும் உரையாடும் சந்தர்ப்பம்

0: எனக்கு கிடைத்தது. மேலும் நான் பிரதமரான பிறகும் கூட ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இ பழனிசாமி அவர்கள், எம் கே ஸ்டாலின் அவர்கள் போன்ற தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அரசுகள் மாறிக்கொண்டிருந்தன, ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இங்கிருக்கும் மக்களுக்கு சேவை புரியும் என்னுடைய மன உறுதியும் எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தது. இன்று இதே உறுதிப்பாட்டோடு கூடவே நாம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோடும் இணைந்து தமிழ்நாட்டில் இந்த வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம்.
1: நண்பர்களே, ஆஜ் தமிழ்நாடு மே அர்பன் டெவலப்மெண்ட் ஹமாரி எக் படி பிராயோரிட்டி ஹை. மேரா ஹமேசா சே யே மான்னா ரஹா ஹை, அர்பனைசேஷன் எக் சேலஞ்ச் நஹீ பல்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஹை. ஆர் இஸ்மே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கி பஹத் படி பூமிகா ஹோதி ஹை. ட்ரான்ஸ்போர்டேஷன் அச்சா ஹோ தோ இஸ்ஸே லோகோ கி ஈஸ் ஆஃப் லிவிங் படத்தி ஹை.
0: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நகர்ப்புற மேம்பாடு நமது பிரதான முதன்மையாகும். நகரமயமாக்கல் என்பது ஒரு சவால் அல்ல, மாறாக அது ஒரு வாய்ப்பு என்பதை நான் எப்போதுமே கருதி வந்திருக்கின்றேன். மேலும் இதிலே பொதுத்துறை போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. மக்கள் போக்குவரத்து முறைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதனால் மக்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரிக்கின்றது.
1: ஹம் சப்கோ பதா ஹை, பெஹதர் டிரான்ஸ்போர்டேஷன் கே லியே சிர்ஃப் சட்கே சௌடி கர்னா காஃபி நஹீ ஹோதா. ஆதுனிக் ஷஹரோ மே ஹமே ஹோலிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கி ஜரூரத் ஹோதி ஹை. ஆர் இஸ்லிய பீதே ஏக் தசக் மே ஹம்னே பூரே தேஷ் மே மெட்ரோ நெட்வொர்க் கா பஹுத் படா எக்ஸ்பான்ஷன் கியா ஹை. 2014 மே தேஷ் கே சிர்ஃப் 5 சிட்டிஸ் மே மெட்ரோ சல்தி தி. ஆஜ் தேஷ் கே 25 சிட்டிஸ் மே மெட்ரோ கி சர்வீசஸ் ஆப்ரேட் கி ஜாதி ஹை.
0: நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்கறிவோம். சிறப்பான போக்குவரத்துக்கு சாலைகளை அகலப்படுத்துவது மட்டுமே போதுமானது அல்ல. நவீன நகரங்களில் முழுமையான கட்டமைப்பு அவசியம். ஆகையினாலே கடந்த 10 ஆண்டுகளாகவே நாங்கள் நாடு முழுவதிலும் மெட்ரோ வலைப்பின்னலை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கி இருக்கின்றோம். 2014 நாட்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ இயங்கி வந்தது. இன்று தேசத்தின் 25 நகரங்களிலே மெட்ரோ சேவைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
1: 2014 में देश का मेट्रो नेटवर्क 250 किलोमीटर के करीब था. 250 किलोमीटर्स. आज ये नेटवर्क 1100 किलोमीटर से ज्यादा हो चुका है. मुझे प्रसन्नता है कि आज चेन्नई मेट्रो के इस एक्सपेंशन से ये नेटवर्क और बड़ा हो रहा है. और ये काम इसलिए किया गया है ताकि चेन्नई में रहने वाले सामान्य जन, यहां की वर्किंग फैमिलीज, यहां के स्टूडेंट्स और सीनियर सिटीजन्स, सबका सफर आसान हो, उनकी यात्रा कुछ समय में पूरी हो सके.
0: 2014 தேசத்தின் மெட்ரோ வலைப்பின்னலின் தூரம் சுமார் 250 கிலோமீட்டர்கள் மட்டுமே இருந்தது. இன்று இந்த வலைப்பின்னல் 1100 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாக இருக்கின்றது. இன்று சென்னை மெட்ரோவின் இந்த விரிவாக்கம் காரணத்தால் இந்த வலைப்பின்னல் மேலும் பெரியதாகி வருகிறது. ஏன் தெரியுமா மக்களே? சென்னையில் வசிக்கும் சாமானிய மக்கள், இங்கிருக்கும் பணிபுரியும் குடும்பங்கள், இங்கே இருக்கும் மாணவ மணிகள், மூத்த குடிமக்கள் அனைவரின் பயணமும் சுலபமாக வேண்டும். அவர்களின் பயணம் குறைவான நேரத்தில் நிறைவாக வேண்டும் என்பதே இந்த சீரிய

0: பணியின் நோக்கம்.
1: நண்பர்களே, ஹமே ஹமாரே ராஜ்யோ கோ சசக்த பனாகர் பாரத் கோ சசக்த பனானா ஹை. இஸ்லிய கேந்திர சர்க்கார் தமிழ்நாடு ஜேசே ராஜ்யோ மே மேனுஃபேக்சரிங் கோ ப்ரமோட் கர் ரஹி ஹை. தமிழ்நாடு கா மேனுஃபேக்சரிங் செக்டர், யஹாங் கே லகு உத்யோக், இன்மே காம் கர்னே வாலே ஹர் வியக்தி பர் ஹர் பாரத்வாசி கோ கர்வ ஹை. ஔர் ஆஜ் கேந்திர சர்க்கார் கே அபியான் சாஹே வோ மேக் இன் இண்டியா ஹோ யா வோக்கல் ஃபார் லோக்கல், வோ தமிழ்நாடு கோ பி லாப் பஹுஞ்சா ரஹே.
0: நண்பர்களே, நமது மாநிலங்களை சக்தி படைத்தவையாக மாற்றி பாரதத்தை சக்தி உடையதாக நாம் ஆக்க வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களின் உற்பத்தியை மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை, இங்கே இருக்கும் சிறு தொழில்கள், இவற்றில் வேலை பார்க்கும் அனைவர் மீதும் பாரத நாட்டவர் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகின்றார்கள். மேலும் இன்று இந்தியாவில் தயாரிப்போம் ஆகட்டும், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மத்திய அரசின் இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கும் ஆதாயங்களை அளித்து வருகின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் கம்போனென்ட்ஸ் டெக்னாலஜி ஆர் ஃபினிஷ் ப்ரோடக்ட்ஸ் கா ஹர் ராஜ்ய மே கேந்திர சர்க்கார் பூரி ப்ரோடக்ட் செயின் கோ மஜ்பூத் கர் ரஹி ஹை. ஔர் இன்ஹி கோஷிஷோ கா பரிணாம் ஹை ஆஜ் ஹம் துனியா கே செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சரர் ஹை. 2014 சே அப் தக் ஹமாரே எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் 11 டைம்ஸ் படே ஹை. ஹமாரே டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 50 டைம்ஸ் படே ஹை. ஔர் ஹமாரே இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் நே பி நயா ரிகார்ட் பனாயா ஹை.
0: நண்பர்களே, இன்று உள்பாகங்கள் தொடங்கி தொழில்நுட்பம் மற்றும் முடிவடைந்த பொருட்கள் வரை அனைத்து மாநிலங்களுமே மத்திய அரசின் ஒட்டுமொத்த பொருட்கள் சங்கிலியை பலப்படுத்தி வருகின்றன. மேலும் இந்த முயற்சிகளின் பலனாக இன்று நாம் உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய செல்பேசி தயாரிப்பாளராக ஆகியிருக்கின்றோம். 2014 முதல் இதுவரை நமது மின்னணு உற்பத்தி ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நமது பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 50 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. மேலும் நமது பொறியியல் ஏற்றுமதியும் கூட இந்த ஆண்டு புதிய சாதனை படைத்திருக்கின்றது.
1: நண்பர்களே, மேனுஃபேக்சரிங் கிஸ் க்ரோத் கே காரண் தேஷ் மே நௌஜவானோ கே லியே லாக்கோ டைரக்ட் ஔர் இன்டைரக்ட் ஜாப் பனி ஹை. ஔர் பாரத் கி இஸ் மேனுஃபேக்சரிங் க்ரோத் மே தமிழ்நாடு கே லோகோ கா பஹுத் சரானிய யோக்தான் ரஹா ஹை. ஆஜ் ஹம் அட்வான்ஸ் லூப்ரிகன்ட் பேஸ்ட் ஆயில் ப்ரோஜெக்ட் கா சிலான்யாஸ் கர் ரஹே ஹை. இஸ்ஸே யஹாம் நயே ரோஜ்கார் பி பனேங்கே ஔர் தேஷ் கே இம்போர்ட்ஸ் கோ கம் கர்னே மே பி மதத் பஹுத் படி மதத் மிலேகி.
0: தயாரிப்பின் இந்த பயணம் காரணமாக தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. மேலும் பாரதத்தின் இந்த தயாரிப்பு வளர்ச்சியிலே தமிழ்நாட்டின் மக்களுடைய மெச்சத்தகுந்த பங்களிப்பு இருந்து வந்திருக்கின்றது. இன்று நாம் மேம்பட்ட லூப்ரிகன்ட் பேஸ் எண்ணெய் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இதனால் இங்கே புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும். தேசத்தின் இறக்குமதியை குறைப்பதிலும் இது பேருதவியாக இருக்கும்.
1: எக் ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் செக்டர் பனானே கே லியே ஹமே அச்சி ரோட் சாஹியே, ரா மெட்டீரியல் கே டிரான்ஸ்போர்டேஷன் கே லியே ரெயில்வே ஔர் போர்ட் சாஹியே. ஔர் ஜப் ஐசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பன்தா ஹை தோ இஸ்ஸே அலக் அலக் லெவல்ஸ் பர் பஹுத் சாரே ரோஜ்கார் பி பன்தே ஹை.
0: நண்பர்களே, பலமானதொரு உற்பத்தி துறையை உருவாக்க நமக்கு நல்ல சாலை வசதிகள் தேவை. கச்சா பொருட்களின் போக்குவரத்துக்காக ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் தேவை. மேலும் அப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு உருவாகும் போது இதனால் பல்வேறு மட்டங்களில் அதிக அளவு வேலை வாய்ப்பும் உருவாகின்றது.
1: ஜப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோதா ஹை தோ இன்ஜினியர்ஸ் கோ காம் மில்தா ஹை, டெக்னீஷியன்ஸ் கோ வொர்க்கர்ஸ் கோ ஹர் கிசி கோ ரோஜ்கார் மில்தா ஹை.

0: सीमेंट स्टील और इक्विपमेंट से जुड़ी फैक्ट्रीज में छोटी कंपनियां भी रोजगार के अवसर बनते हैं और जब प्रोजेक्ट पूरा हो जाता है तो अच्छी कनेक्टिविटी के कारण इंडस्ट्रीज और सर्विसेज को आगे बढ़ाने में मदद मिलती है। इसलिए आज जिन रेल और रेड प्रोजेक्ट का शिलान्यास और लोकार्पण हो रहा है वो तमिलनाडु की प्रगति के लिए बहुत महत्वपूर्ण होने वाला
1: है। கட்டுமானம் நடக்கிறது என்று சொன்னால் பொறியாளர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகின்றது. சிமெண்ட் எஃகு மற்றும் உபகரணங்களோடு தொடர்புடைய தொழிற்சாலைகளிலே சிறிய நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. மேலும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது நல்ல இணைப்புகள் காரணமாக தொழிற்சாலைகளும் சேவைகளும் மேம்படுவதில் உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டப்பட்டிருக்கும் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும்.
0: ஆஜ் தேஷ்மே போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோபி மஜ்பூத் பனாயா ஜா ரஹா ஹை தாக்கி ஷிப்பிங் செக்டர் நயி ஊஞ்சாயியோ தக் பஹுஞ்ச் சகே. இஸ்மே பி தமிழ்நாடு கி பஹுத் படி பூமிகா ஹை. இசி திசா மே கேந்திர சர்க்கார் நே ஹாலி மே எக் மஹத்வபூர்ண் ஃபைசலா லியா ஹை. करीब 17,000 करोड़ रुपीज के इन्वेस्टमेंट से थूथुकुडी के बीओसी पोर्ट को वर्ल्ड क्लास मेगा कंटेनर और ग्रीन एनर्जी हब के रूप में विकसित किया जा रहा है। जब ये प्रोजेक्ट पूरा होगा तब यहां दुनिया के अल्ट्रा लार्ज कंटेनर वेसल्स भी आसानी से पहुंच पाएंगे। ये हमारे तमिलनाडु को इंडस्ट्री और ट्रांसपोर्ट का ग्लोबल हब बनाने में मदद करेगा।
1: நண்பர்களே, இன்று நாம் பாரதத்தின் கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் உலகளாவிய மையமாக ஆக்கும் தொலைநோக்குடன் பணியாற்றி வருகின்றோம். இதிலும் கூட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டின் கப்பல் கட்டுமானத்திற்கு கௌரவம் வாய்ந்த சரித்திரம் இருக்கிறது. இன்று இந்த மரபு நவீன தொழில்நுட்பம் மற்றும் வாய்ப்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திசையினிலே மத்திய அரசு தற்போது ஒரு மகத்துவம் வாய்ந்த முடிவு ஒன்றினை எடுத்திருக்கின்றது. சுமார் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டிலே தூத்துக்குடியில் இருக்கும் வஉசி துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்த மெகா கண்டெய்னர் மற்றும் பசுமை எரிசக்தி மையமாக மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றது.
0: बीते कुछ वर्षों में इंडियन पोर्ट्स की स्पीड और एफिशिएंसी दोनों बेहतर हुई है। स्पीड बढ़ने से पोर्ट्स पर जहाजों का टर्न अराउंड टाइम आधा हो गया है और इसके कारण भारत के प्रोडक्ट्स भी पहले से ज्यादा तेजी से ग्लोबल मार्केट तक पहुंच पा रहे हैं।
1: நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளிலே இந்திய துறைமுகங்களின் வேகமும் திறனும் சிறப்பாக ஆகியிருக்கின்றன. வேகம் அதிகரிப்பதன் வாயிலாக துறைமுகங்களில் கப்பல்கள் திரும்பும் நேரம் பாதியாக குறைந்துவிட்டது. மேலும் இதன் காரணமாக பாரதத்தின் பொருட்களும் கூட முன்பை விட அதிக வேகத்தில் உலக சந்தைகள் வரை சென்று சேர்கின்றன.
0: ஹமாரி ஓசன் இக்கானமி கே விஜன் மே ஹமாரி ஃபிஷர்மேன் கி பூமிகா பஹுத் படி ஹை. इसलिए पीएम मत्स्य संपदा योजना और दूसरी कई योजनाओं के जरिए तमिलनाडु के लिए हजारों करोड़ रुपए के प्रोजेक्ट्स को मंजूरी दी गई है। यहां फिशिंग हार्बर्स को बेहतर बनाया जा रहा है, फिशिंग लैंडिंग सेंटर विकसित किए जा रहे हैं, कोल्ड चेन फैसिलिटीज पर फोकस किया जा रहा है, मछलियों को ताजा रखने के लिए ट्रांसपोर्ट व्हीकल खरीदने में भी मदद दी गई है।
1: நண்பர்களே, நமது கடல்சார் பொருளாதார தொலைநோக்கிலே நமது மீன்பிடி மக்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. ஆகையால் தான் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தோடு கூடவே மேலும் பல திட்டங்கள் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மீன்பிடி துறைமுகங்கள் மேலும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மீன்பிடி படகுகள் கரை சேர் மையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. குளிர் சேமிப்பு சங்கிலி வசதிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. மீன்களை புதியதாக வைத்துக் கொள்ள போக்குவரத்து வாகனங்கள் வாங்கவும்

0: உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
1: நண்பர்களே, மச்வாரே பாயோக்கு சென்னை ஃபிஷிங் ஹார்பர் ஆதுனிக் பனானா ஹோ யா தமிழ்நாடு சீ வீட் பார்க் டெவலப்மெண்ட் ஹோ கேந்திர சர்க்கார் இப்ப மதத் கர ரீ கிசான் கிரெடிட் கார்டு ஜரிய ஃபிஷர்மேன் கோ பேங்கிங் கேபிட்டல் ஆசானி மில் பா ரா.
0: மீனவ சகோதரர்களுக்கு சென்னை மீன்பிடி துறைமுகம் நவீனப்படுத்துவதாகட்டும், தமிழ்நாட்டிலே கடல் பாசி பூங்கா மேம்பாடாகட்டும், மத்திய அரசு இவற்றிலே உதவிகள் புரிந்து வருகின்றது. விவசாயிகள் பற்று அட்டை இப்போது மீனவர்களுக்கும் செயல்பாட்டு மூலதனம் சுலபமாக கிடைக்க உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த தேசத்தின் மீன்பிடி அளவு விரைவாக வளர்ந்து வருகின்றது.
1: ஆஜ் தேஷ் கா ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பி தேஜி சே படா ஹை. பிச்சலே சால் ஹமாரே சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் குவான்டிட்டி ஆர் வேல்யூ தோனோ டர்ம்ஸ் பே அப்னே ஹாயஸ்ட் லெவல் தக் பஹுஞ்சே ஹேன். இஸ்ஸே ஹமாரே ஃபிஷர்மேன் ஃபேமிலி ஆர் கோஸ்டல் கம்யூனிட்டி கே லோகோ கா ஜீவன் பி பெஹத்தர் ஹுவா ஹை.
0: கடந்த ஆண்டிலே நமது கடல்சார் உணவு ஏற்றுமதி அளவு மற்றும் மதிப்பு இரண்டிலுமே சரி மிக அதிக அளவுகளை எட்டியது. இதனால் நமது மீனவ குடும்பங்கள் மற்றும் கரையோர சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாகி வருகின்றது.
1: நண்பர்களே, ஹம் எக் ஐசா தமிழ்நாடு பனானா சாஹத்தே ஹே ஜோ நிரந்தர் நயி உச்சாயி தக் பஹுஞ்சா ஜாயே. ஆர் இஸ்கே லியே கேந்திர சே ஜோ பி மதத் சாஹியே ஹோகி ஹம் உஸ்கே லியே பூரி பிரதிபத்ததா சே சாத் ஆப்கே சாத் கடே ஹே. ஹம் மில்கர் விக்சித் தமிழ்நாடு சே விக்சித் பாரத் கா சங்கல்ப சாகார் கரே. இசி பாவனா கே சாத் எக் பார் ஃபிர் ஆப் சப்கோ இன் ப்ரொஜெக்ட் கே லியே மேரி டேர் சாரி சுப்காமனாயே. நன்றே, வணக்கம்.
0: நண்பர்களே, இன்று எந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றனவோ அவை நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தின் கனவுகளின் பாதையை உருவாக்க இருக்கின்றது. தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். நாம் இதற்காக கச்சை கட்டிக்கொண்டு உங்களோடு பணியாற்ற இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம். இந்த உணர்வோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களின் பொருட்டு என்னுடைய ஏராளமான நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தன்யவாத்.

நமது பாரத பிரதமர் அவர்கள். மக்கள் பங்களிப்புடன் மக்கள் முன்னேற பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி பாரத மக்களின் வாழ்வில் மேம்பாட்டினை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் உயர அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் மதிப்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் ஒவ்வொரு நகரம் மற்றும் கிராமத்தின் வளர்ச்சியும் ஆகும். அந்த வகையில்

0: தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் போக்குவரத்து இணைப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் இன்று கவனம் பெறுகின்றன. சற்று முன்னர் சென்னை ஐஐடி கேந்திரிய வித்யாலயா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் நிறைவேறின. நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தனது உரைகளில் முக்கியமாக மாதத்தின் கடைசி ஞாயிறன்று வானொலி வழி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழ் மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினை பலமுறை வியந்து பாராட்டியுள்ளார். தமிழ் மொழி என்றென்றும் நிலைத்திருக்கும் மொழி என்றும் தமிழ் பண்பாடு உலகளாவியது என்றும் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சென்னை வருகையில் இதனை நினைவு கூர்வது மிகவும் உற்சாகமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை இடம்பெறவுள்ளது.
1: நேயர்களே, ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்றே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஹெர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் அவர்கள், மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
0: அதுவரை நமது நிலையத்தில் மெல்லிசையோடு இணைந்திருப்போம். இப்போது மெல்லிசை பாடல் ஒன்று.

0: மலரும் அன்பு மலரும் பாரதம் நமது தாயகம்.
1: நேயர்களே, சற்று முன் ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் அவர்கள் நாட்டின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். அதாவது, நாட்டில் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், கப்பல் கட்டுமானத்தில் உலகளாவிய மையமாக நம் நாடு பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் சொன்னார். அதாவது, வோக்கல் ஃபார் லோக்கல். இந்தியாவின் பொருட்கள் முன்பை விட வேகமாக உலக சந்தையை சென்று அடைகின்றன என்றும், மீன்பிடி துறைமுகங்கள் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், சென்னை மீன்பிடி துறைமுகம் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றும், தமிழ்நாட்டின் கடற்பாசி உற்பத்திக்கும் மத்திய அரசு உதவி வருகிறது என்ற தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். மேலும், 2014 5 நகரங்களில் மட்டுமே இந்த மெட்ரோ சேவை இருந்தது என்றும், அதாவது மெட்ரோ ரயில் சேவை இருந்தது என்றும், இன்றைக்கி நாடு முழுவதும் 25 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவைகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க. 2014 250 கிலோமீட்டர் தூரம் இருந்த மெட்ரோ சேவைகள் இன்று 1100 கிலோமீட்டரையும் தாண்டி பயணித்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் நாட்டிற்கு பயனுள்ள தகவலாக இருந்தது. அதுவும் போக, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களில் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். பலமான ஒரு உற்பத்தி துறை உருவாக்க

0: சாலை வசதிகள் தேவை. உள்கட்டமைப்பு அதற்காக உருவாகும்போது வேலை வாய்ப்பும் பெருகும் என்றும் தெரிவித்தார். கட்டுமானம் நடைபெறுகிறது என்றால் பொறியாளர் வேலை அதை சார்ந்த வேலை வாய்ப்பும் உருவாகும் என்பது நகமும் சதையும் போன்ற விஷயத்தை ஒத்தது. செல்போன் ஏற்றுமதியில் உலகின் இரண்டாவது நாடாக மாறியுள்ளோம் என்ற தகவலையும் பிரதமர் அவர்கள் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் தெரிவித்தது மகிழ்ச்சியாக இருந்தது.
1: சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நாட்டுநில பணித்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை சிறப்பாக நாட்டிற்கு அர்ப்பணித்து சிறப்பு செய்தார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து பங்கேற்க உள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். சாலை மார்க்கமாக நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தை இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைவார்கள் நமது பிரதமர் அவர்கள். கல்வி சேவையில் பொன்விழா ஆண்டில் சிறப்பாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி 50வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. மாநனீய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டு பள்ளி செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. தொடக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் அவர்களே பாராட்டிய ஆசிரியர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள், பேரிடர் காலங்கள், கிராமத்தில் கழிப்பறை அமைத்தல், ஓராசிரியர் பள்ளிக்கு உதவுதல் என பல முயற்சிகளுக்கு வித்தாக அமைந்து அதை செயல்படுத்தி காட்டியும் இருக்கிறார் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள். தொடர்ந்து அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியை செவிமடுத்து அதில் இடம்பெற்ற 20-25 கருத்துக்களை செயலாக்கம் செய்து வெற்றி பெற்றதாகவும், பிரதமர் அவர்களுக்கு இதுகுறித்து பலமுறை கடிதங்கள் எழுதியதாகவும் சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு மதிப்புமிகு பிரதமர் அவர்களே நேரில் இவரை அழைத்து, அதாவது பள்ளி செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களை அழைத்து பாராட்டியிருக்கிறார். பணி அடர்ந்த சூழலில் பணிபுரியும் ராணுவ வீரர்களின் நலனுக்காக தனது பள்ளியில் கல்வி கற்கும் மாணவர்கள், பணிபுரியும் ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் என ஒவ்வொருவரிடமிருந்தும் தினமும் ஒரு ரூபாய் வசூலித்து ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் ரூபாயை பிரதமரிடம் அண்மையில் வழங்கி அனைவரின் பாராட்டுதலை பெற்றதோடு பிரதமர் அவர்களே நேரில் அவர்களை அழைத்து பாராட்டியும் இருக்கிறார். பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள் இப்போது கேட்கலாம்.
2: பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
3: எல்லையில்லாத ஆனந்தமும், அதே சமயம் என்ன பேச போகிறோம், எப்படி கையாள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதில் எழுந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம். அப்படி இருந்தது.
2: அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? என்ன கேட்டார் உங்ககிட்ட?
3: நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால்கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்ல அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்துல இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி ஒரு 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு.
2: அப்படி அவர் சந்திச்சு கேட்கும் போது அந்த தருணம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
3: அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் வந்து ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா, எல்லா பள்ளிக்கூடமும் அதே பேரா இல்ல வேற பேரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்து வித்யாலயங்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் டோனர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கு அவங்களோட பெயரை நாங்க கொடுப்போம். கணிசமான தொகை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கொடுப்போம் என்றேன். ஓ அச்சா, சரி நீங்க எவ்வளவு டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். உடனே அடுத்த கேள்வியை கேட்டாரு. கேட்ட உடனே நான் சொன்னேன், குஜராத் எர்த்க் வேக்கு, அசாம் ஃபிளட்டுக்கு, லேயோட ஃபிளாஷ் ஃபிளட்ஸுக்கு கொடுத்துருக்கோம், அப்புறம் வந்து ஓராசிரியர் பள்ளி

கூடங்களில் இருக்கிற குழந்தைகள் வீட்டில எல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் அங்கெல்லாம் வந்து டாய்லெட்டே கிடையாது. வீட்டில் அந்த இரவு வரைக்கும் அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணி போவாங்க. இந்த 1000 வீடுகள்லையும் இப்போ கட்டி கொடுத்துட்டோம். அதில் 50 கழிவறை கட்டி கொடுத்தது எங்கள் குழந்தைகள். அதை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவரே 3 பாராட்டு கடிதம் எங்களுக்கு கொடுத்துருக்கார். இந்த கழிவறைகளை பற்றி நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொன்ன போதெல்லாம் கொடுத்துருக்கார். அதனால இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன் நான்.

0: இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விழா நிகழ்வுகளில் தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் அவர்களும், மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
1: பாரத நாட்டின் கண்கள் மாணவ செல்வங்கள் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார் நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று வருடா வருடம் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் அறிவுரைகள் மற்றும் அறவுரைகளை பகிர்ந்து கொள்வார் நமது பிரதமர் அவர்கள். தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, காலத்தை வீணாக்காமை, பெற்றோரை மதித்தல், பெரியவர் சொல் கேளல், ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல், சுற்றுச்சூழலை காத்தல், புதிய அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்ளுதல், அவற்றில் மாணவர்களையும் ஈடுபடச் செய்வது என பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு

0: மதிப்புமிக்க ஆசானாக நின்று அவர்கள் கரம் பற்றி கைதூக்கி விடுபவர் நமது பிரதமர் அவர்கள். இளமையில் கல் என்பது மட்டுமல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்ளுதல், தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அவற்றை ஆராய்ந்து அறிதல், செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல், இவையெல்லாம் மாணவ செல்வங்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கப்பட உள்ளன.
1: நேர்களே, ஒரு சிறப்பு அம்சமாக பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை காணொலி மூலமாக பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் பள்ளியின் பொன்விழா மலரை பிரதமர் வெளியிட்டு சிறப்புரையாற்றவும் இருக்கிறார்.

கடந்த 2000 ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா பள்ளியின் வெள்ளி விழாவில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தற்போது பள்ளியின் பொன்விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நமது மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது. பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் அவர்கள்.

0: மாணவர்களாலே மிகவும் பிரியம் நமது பிரதமர் அவர்களுக்கு. மாணவர்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்கள், அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், கல்வியின் அவசியம், தொழிற்கல்வியை அவர்கள் கற்க வேண்டியதன் அவசியம், சுற்றுச்சூழலில் கவனம், மரம் நடுதலின் முக்கியத்துவம் போன்றவற்றை அன்பாய் வலியுறுத்தி கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். தேசத்தின் வருங்காலம் மாணவர்கள் கையில்தான் உள்ளது, அவர்களின் எதிர்காலம் மிக நம்பிக்கை வைத்திருப்பார் நமது பிரதமர் அவர்கள். ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் நமது ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள்.
1: சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஒரு ரூபாயில என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த ஒரு ரூபாயில நீங்க பண்ண அந்த சாதனை, அதை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க.
2: அதுக்கு மோட்டிவேஷனே நம்ம பிரதமர் தான். மன் கி பாத்ல அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா ரொம்ப அழகா அவர் பேசுறதே வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அதாவது உங்க மனசை கவரும். இந்த ராணுவ வீரர்களுக்காக வந்து உருகி இருக்கா, போய் அவளோட பண்டிகைகளை கொண்டாடி இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க மன் கி பாத் எல்லாருமே ஸ்கூல்ல கேட்போம், சில சமயம் வீட்டில் கேட்போம், அப்புறம் வந்து பேசுவோம். அந்த வாட்டியும் நான் கேட்குற பொழுது அதில் என்ன சொன்னார்னா, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாலே போகிறோம், நம்ம இராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து நிறைய செய்யலாம். 25 முடியறது நமக்கு 50 வருஷம் முடிஞ்சு விடுறது. அப்போ இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த ஒரு ரூபாவை இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதுன்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு.

கொடுக்குறோம்னு டீச்சர் செஞ்சாங்க, நாங்களும் கொடுக்குறோம்னு. அப்போ எங்களோட நான் டீச்சிங்க, நாங்கள் என்னமா பண்ணோம் பாவம், எங்களால் 365 ரூபா கொடுக்க முடியாதா, அவ்வளோ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டோம். கடை கடைக்கடை டெய்லி 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் இருக்காங்க, 600-690 டீச்சர்ஸ், 200-290 மேலே நான் டீச்சிங் ஸ்டாஃப், இவெல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு 40 லட்சம் வந்தது.

0: तमिलनाडु के राज्यपाल श्री राजेंद्र हार्लेकर जी, डॉक्टर एल मुरुगन जी, थिरु राजमोहन जी, थिरु नयनान नागेंद्रन जी, डॉक्टर गिरिजा शेषाद्री अम्मा जी, थिरु आर आर गोपाल जी, मेरे युवा साथियों, शिक्षकों और अभिभावकों, एंदु तमिल सहोदर सहोदरी गणे वणक्कम।
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஹார்லேக்கர் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, ராஜ்மோகன் அவர்களே, நயனார் நாகேந்திரன் அவர்களே, டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களே, ஆர் ஆர் கோபால்ஜி அவர்களே, எனது இளைய நண்பர்களே, ஆசிரியர்களே, காப்பாளர்களே, சென்னையிலே இன்று உங்கள் அனைவர் மத்தியிலும் வந்திருப்பதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்.
0: நண்பர்களே, ஆஜ் நவராத்திரி கா பிரதம் தின், சிவ் ஔர் சக்தி கி பவித்ர தர்த்தி தமிழ்நாடு ஆனே கா யே சௌபாக்ய और मां सरस्वती के साधकों से मिलने का यह अवसर

0: मेरे लिए नवरात्रि का ये अद्भुत शुभारंभ है। मैं मेरे युवा साथियों का ये उत्साह भी देख रहा हूं, ये जो पॉजिटिव एनर्जी है, ये जो एक्साइटमेंट है, मैं उसे महसूस कर रहा हूं। मुझे आप सबकी आंखों में भारत का भविष्य दिखाई दे रहा है।
1: நண்பர்களே, நவராத்திரியின் புனித பிரதமை நன்னாளிலே நான் இங்கே சிவசக்தி ரூபமாக பவித்திரமான இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கால் பதித்திருக்கிறேன். இதை ஒரு அற்புதமான தருணமாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இன்று இங்கே உங்கள் அனைவரிடமும் இருக்கும் உற்சாகம், துடிப்பு, ஆர்வம் இவை அனைத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் கண்களிலே பளிச்சிடும் ஒளியை காணும் போது பாரதத்தின் எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிகிறது.
0: मैं अपनी बात शुरू करूं उसके पहले मैं आज चेन्नई में तो समय से भी 10 मिनट पहले लैंड कर दिया था, लेकिन कार्यक्रमों की रचना और उसमें कुछ न कुछ विलंब होता गया और उसके कारण आपके बीच आने में मुझे विलंब हुआ। मैं देर से पहुंचा, आपको असुविधा हुई, इसके लिए मैं आप सबकी क्षमा मांगता हूं।
1: அருமை நண்பர்களே, இன்று சென்னைக்கு நான் காலம் முன்பாகவே வந்துவிட்டேன். ஆனால் நிகழ்ச்சி நிரல் காரணமாக எனக்கு சற்றே நேரமாகிவிட்டது. இங்கே உங்கள் மத்தியிலே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன்.
0: நண்பர்களே, ஆஜ் கா யுவா விக்சித் பாரத் கே விஜன் கி தாக்கத் பன்னா சாஹ்தா ஹை. விக்சித் பாரத் கே லியே ஜோ நயே ஐடியா சாஹியே, ஜோ நயே சொல்யூஷன்ஸ் சாஹியே, உன்சே भारत ही नहीं विश्व का भविष्य भी तय होगा। टुडे द वर्ल्ड इज लुकिंग फॉर सॉल्यूशंस एंड यू हैव द पोटेंशियल टू प्रोवाइड दिस दोज सॉल्यूशंस।
1: நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கிற்கு மேலும் பலம் கூட்ட விரும்புகின்றார்கள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தேவையான புதிய கருத்துக்கள், புதிய தீர்வுகள் ஆகியவற்றால் பாரதம் மட்டுமல்ல உலகின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். இன்று உலகம் தீர்வுகளை தேடிக் கொண்டிருக்கின்றது. அந்த தீர்வுகளை அளிக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்திலே இருக்கின்றது.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் மே ஜோ இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹை, மே சாஹ்தா ஹூ கி ஹர் யுவா அப்னே பவிஷ்ய கோ உசி படே கேன்வாஸ் பர் தேகே, பிகாஸ் This is your time. This is your opportunity. मुझे पूरा विश्वास है हमारा ये सपना पूरा होकर रहेगा. Together we will do it.
1: நண்பர்களே, இன்று பாரதத்திடம் கணக்கில்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த பெரிய பின்னணியில் காண வேண்டும் என்று நான் விழைகின்றேன்.

0: உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நமது இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாம் அனைவரும் இதை இணைந்து சாதிப்போம்.
1: Together we will do it. Together. நண்பர்களே, ஆஜ் மே ஆப் சப்ஸே மில்னே யஹா ஆயா ஹூ. இஸ்கே பீச்சே பி ஏக் தில்சஸ்ப பிரேரணா ஹை. ஹமாரி கிரிஜா அம்மா குச் மஹீனே பஹலே ஹி முஜ்ஸே குச் பச்சோ கே சாத் நாகர்கோயில் மே மிலி தி. உன்கி லகன், உன்கா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆர் தேஷ் கே ஃபியூச்சர் கே லியே உன்கா டிவோஷன் உஸ்னே மேரே மன் பர் ஏக் அபூத்பூர்வ சாப் சோடி தி.
0: நண்பர்களே, இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இதன் பின்னணியில் கூட ஒரு சுவாரஸ்யமான கருத்தூக்கம் உத்வேகம் இருக்கின்றது. நம்முடைய கிரிஜா அம்மையார் சில ஆண்டுகளுக்கு, சில மாதங்களுக்கு முன்பாக சில குழந்தைகளுடன் என்னை நாகர்கோயிலிலே சந்தித்தார். அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய தன்னம்பிக்கை, மேலும் தேசத்தின் எதிர்காலத்துக்காக அவர்களிடம் இருந்த அர்ப்பணிப்பு, இவை என் மனதில் நீங்காத முத்திரையை பதித்து
1: விட்டன. முஜே இஸ் கோல்டன் ஜூபிலி செலிபிரேஷன் கே லியே இன்வைட் கியா தா. ஏக் தோ உன்கா ஸ்னேஹ், தூஸ்ரா இஸ் ஐதிஹாசிக் சம்ஸ்தான் கே பிரதி மேரி பாவனா. மேனே தபி பக்கா கர் லியா தா கி மே இஸ் காரியக்ரம் மே ஜரூர் ஆவுங்கா. மே இஸ் அவசர் பர் விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திர ஆர் பூரே ஹிந்து வித்யாலய பரிவார் கோ 50 இயர்ஸ் கி ஷான்தார் யாத்ரா கே லியே பஹத் பஹத் பதாய் தேதா ஹூ.
0: அவர்களை நான் சந்தித்த போது இந்த பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்திற்கு எனக்கு அழைப்பு விடுத்தார். ஒரு பக்கம் அவருடைய உள்ளார்ந்த அன்பு ஒரு புறம், மறுபுறத்திலே இந்த நிறுவனத்தின் ஆளுமை, இதன் பழமை இன்னொரு புறம். அப்போதே நான் முடிவு செய்தேன், இந்த விழாவிற்கு கண்டிப்பாக நான் வர வேண்டும் என்று. இன்று நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் மற்றும் அனைத்து இந்து வித்யாலய குடும்பத்துக்கும் 50 ஆண்டுகள் என்ற இந்த அருமையான பயணத்திற்கான பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
1: நண்பர்களே, விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் ஆஜ் அப்படி கோல்டன் ஜூபிலி மனா ரஹா ஹை. யே மைல்ஸ்டோன் ஜித்னா படா ஹை, இஸ்கி யாத்ரா பி உத்தினி ஹி இன்ஸ்பைரி ஹை. 1975 மே சென்னை கா வேஸ்ட் மம்மல்பலம் ஏக் சோட்டே சே வித்யாலய கே ரூப் மே இஸ் சம்ஸ்தான் கி ஷுருவாத் ஹுயி தி. உஸ் சமய இஸ்மே கேவல் 7 ஸ்டூடண்ட் தே. ஆஜ் ஜி சுவிதாயே பி நஹீ தி, பர்மனன்ட் பில்டிங் பி நஹீ தா, ரிசோர்சஸ் பி சிமித் தே. லேகின் ஏக் சீஸ் தி, திருட இச்சா சக்தி.

0: अटूट सेवा भावना, इसलिए ये संस्थान हर कठिनाई के बावजूद आगे बढ़ता रहा।
1: நண்பர்களே, இன்று நாம் எந்த அமைப்பின் பொன் விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோமோ, இந்த மைல்கல் இது எப்படி அடையப்பட்டது, இது தொடங்கப்பட்ட கதையும் மிக உள்ளெழுச்சி அளிக்க வல்லது. சற்றே உங்கள் எண்ணங்களை கடந்த காலத்தை நோக்கி திருப்பிச் செல்லுங்கள். அது 1975 ஆம் ஆண்டு சென்னையின் மேற்கு மாம்பலத்திலே ஒரு சிறிய பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த வேளையிலே இதில் வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அப்போதெல்லாம் இன்று போல வசதிகள் எல்லாம் இருக்கவில்லை, நிரந்தரமான கட்டிடம் எல்லாம் கிடையாது, ஆதாரங்கள் அளவாகவே இருந்தன. ஆனால் அத்தனை கடினங்களுக்கு இடையேயும் என்ன இருந்தது என்றால், அர்ப்பணிப்பு பாவம், சேவை உணர்வு. அதன் காரணமாக பல இடர்களுக்கு இடையேயும் கூட இந்த அமைப்பு மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தது.
0: சமயக்கே சாத் ஏ சோட்டா சா பிரயாஸ் இத்தனா படா எஜுகேஷனல் மூவ்மெண்ட் பன் கயா. ஆஜ் தமிழ்நாடு கே அலக் அலக் ஹிஸ்ஸோ மே आपके 15 संस्थान हैं।
1: மெல்ல மெல்ல இந்த சின்ன முயற்சியானது ஒரு பெரிய கல்வி இயக்கமாக பரிமளித்தது. இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பாகங்களிலே இவர்களுக்கென 15 நிறுவனங்கள் இருக்கின்றன.
0: நண்பர்களே, मैं इस अवसर पर श्री जय गोपाल गरोड़िया जी के योगदान को भी आदरपूर्वक याद करता हूं। उन्होंने विद्यालय के भवन निर्माण में महत्वपूर्ण सहयोग दिया। आज मैं उन सभी शिक्षकों, कर्मचारियों, अभिभावकों और पूर्व विद्यार्थियों का भी अभिनंदन करता हूं, जिन्होंने हिंदू विद्यालय की इस यात्रा को सफल बनाया है। 50 ईयर्स ऑफ डेडिकेशन, 50 ईयर्स ऑफ कमिटमेंट, 50 ईयर्स ऑफ शेपिंग यंग लाइव्स।
1: நண்பர்களே, நான் இந்த வேளையிலே ஜெயகோபால் கரோடியா அவர்களின் பங்களிப்பையும் கூட மிகுந்த மரியாதையோடு நினைவு கூறுகிறேன். அவர்தான் இந்த கல்விச்சாலைக்கான கட்டட நிர்மாணத்திற்கு மகத்துவம் வாய்ந்த உதவிகளை அளித்தார். இன்று இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தை வெற்றியாக மலரச் செய்த அனைத்து ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர், காப்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என இன்று அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தின் வெற்றிக்கான வித்துக்கள். 50 ஆண்டு கால அர்ப்பணிப்பு, 50 ஆண்டு கால கடமை உணர்வு, 50 ஆண்டுகளாக இளம் நண்பர்களின் வாழ்க்கை உருவாக்கல்.
0: நண்பர்களே, एक संस्थान कैसे शिक्षा के साथ साथ राष्ट्रभक्त नागरिकों का निर्माण करता है, ये स्थान इसका भी उदाहरण है। मैंने अपनी मन की बात में इसकी चर्चा भी की थी, कैसे गिरिजा अम्मा ने बच्चों को एक आइडिया दिया, हर बच्चा रोज सिर्फ 1 रुपये बचाए और उसे देश के सैनिकों के लिए समर्पित करे। जब हजारों बच्चे इस संकल्प से जुड़े तो अराउंड 40 लाख रुपये जुटा के लिए गए। इंडीड

0: What an inspiring example! நண்பர்களே, எப்படி ஒரு அமைப்பு கல்வியோடு கூடவே தேசபக்தி உடைய குடிமக்களை உருவாக்குகிறது என்பதற்கும் இந்த அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்னுடைய மனதின் குரலிலும் கூட இது பற்றி கூறியிருந்தேன். எப்படி கிரிஜா அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கருத்தை ஊட்டினார் பாருங்கள். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் வெறும் ஒரு ரூபாயை சேமிக்கும் அன்றாடம். சேமித்த அதனை எப்படி நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்போம்? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த உறுதிப்பாட்டிலே சங்கமித்த போது சுமார் 40 லட்சம் ரூபாய் திரட்டப்பட்டு விட்டது. என்ன ஒரு உத்வேகம் தரும் எடுத்துக்காட்டு இது.
1: நண்பர்களே, ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். एक छोटा सा प्रयास भी बहुत बड़ा इंपैक्ट करता है. आपदा के समय जरूरतमंदों को सपोर्ट करना हो या स्वच्छता से जुड़े प्रयास हो, ये संस्कार ही हिंदू विद्यालय परिवार की महान विरासत है.
0: நண்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் கூட எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது. சிறிய பங்களிப்புகளால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். பேரிடர் காலங்களிலே தேவையானவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகட்டும், தூய்மையோடு தொடர்புடைய முயற்சிகளாகட்டும், இந்து வித்யாலய குடும்பத்தார் எப்போதுமே தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றார்கள்.
1: நண்பர்களே, ஆஜ் இஸ் அவசர் பர் மே மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா. உன்கி சிக்ஷாயே ஆப் சபி ஸ்டூடெண்ட்ஸ் கே லியே பஹத் அஹம் ஹை. ஹால் ஹி மே முஜே रूस के राष्ट्रपति पुतिन को तिरुकुरल का रूसी अनुवाद भेंट करने का अवसर मिला था.
0: நண்பர்களே, இன்று இந்த தருணத்திலே மகான் புனிதர் திருவள்ளுவரை நினைவு கூர்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். தற்போதுதான் நான் ரஷ்ய நாட்டு அதிபர் புதின் அவர்களுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழியாக்கத்தை அளிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது.
1: திருக்குறள் உன் சபி லோகோ கே லியே எக் அத்புத் மார்கதர்ஷக் ஹை, जो जीवन भर कुछ नया सीखते रहना चाहते हैं. तिरुवल्लुवर जी ने अपने एक बहुत प्रसिद्ध कुरल में वो हमें सिखाते हैं कि कुछ सीखने के साथ ही उसे अपने जीवन में अपनाना भी आवश्यक है. और ये आप सभी विद्यार्थियों के लिए भी बड़ी सीख है.
0: வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே, கற்றல் தானே.
1: நண்பர்களே, ஆப் சபி நே மகாகவி பாரதியார் கோ பி கூப் படா ஹோகா. மகாகவி பாரதியார் கே ஜீவன் மே படி பூமிகா காஷி கி பி தி. காஷி கே ஆத்யாத்மிக் ஔர் ராஷ்ட்ரிய சேத்னா சே பரே வாதாவரண் கா உன்கே விசாரோ பர் கஹரா பிரபாவ் படா.

0: நண்பர்களே, தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான். அது அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். காசியின் ஆன்மீக மற்றும் தேசிய விழிப்பு நிறைந்த சூழல் அவருடைய எண்ணங்களிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
1: நண்பர்களே, மேன் காசி கா சாம்சத் ஹூன். காசி கே லோக் ஆஜ் பி மகாகவி பாரதியார் கோ யாத் கர்த்தே ஹேன். உன்கே சப்த அச்சமிலை அச்சமிலை ये हमें नीडर होकर जीने की प्रेरणा देते हैं. इसलिए मैं यहां आप सब युवाओं से भी कहूंगा, आप नीडर होकर स्वयं को एक मौका जरूर दीजिए, अपने आइडिया पर काम करके देखिए. ड्रीम बिग, थिंक डिफरेंटली and be fearless.
0: நண்பர்களே, நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்றும் கூட காசிவாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அளியுங்கள். நீங்கள் உங்கள் கருத்துப்படி வாழ்ந்து பாருங்கள். பெரிதாக கனவு காணுங்கள். வித்தியாசமாக சிந்தியுங்கள். அச்சமின்றி வாழுங்கள்.
1: நண்பர்களே, பாரத் கோ லேக்கர் மேரி அப்னி சமஜ், தேஷ் கே அலக் அலக் ஹிஸ்ஸோ கி யாத்ராவோ ஆர் வஹா கே லோகோ சே சீக்னே கே அனுபவோ சே பனி. 90 கே தசக் கி ஷுருவாத் மே கன்னியாகுமாரி சே கஷ்மீர் தக் கி ஏக்தா யாத்ரா கா பி ஹிஸ்ஸா ரஹா தா. கிரிஜா அம்மா சே மேரா பஹலா பரிச்சய உசி ஏக்தா யாத்ரா கே தௌரான் ஹுவா தா. தப் சே ஹமாரா யே பரிச்சய படா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, பாரதம் தொடர்பான என்னுடைய புரிதல் தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் பயணித்து அங்கே இருக்கும் மக்களிடமிருந்து கற்றுப்பெற்ற அனுபவங்களால் இது உருவானது. 90களின் தொடக்கத்திலே நான் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையிலான ஏகதா யாத்திரையில் பங்கு கொண்டேன். இன்று இந்த வேளையிலே அந்த கால நினைவலைகள் என் மனதிலே வந்து போகின்றன. கிரிஜா அவர்களுடனான என்னுடைய முதல் அறிமுகம் அந்த ஏகதா யாத்திரையின் போதுதான் நடந்தது.
1: நண்பர்களே, மேரி யாத்ராவோ நே முஜே பாரத் கி டைவர்சிட்டி கோ கரீப் சே சமஜ்னே கா அவசர் தியா. மேரே ஜீவன் மே தமிழ் பாஷா ஆர் தமிழ் சம்ஸ்கிருதி கே லியே ஜோ பிரேம் ஹை யே பி இனி அனுபவோ சே பைதா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, இந்த பயணங்கள் எல்லாம் பாரதத்தின் பன்முகத்தன்மையை அருகிருந்து புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தன. ஆகையினால்தான் தமிழ் மொழி மீது இந்த பயணங்கள் காரணமாக என்னுடைய மனதிலே இருக்கின்ற அன்பு மேலும் மேலும் பெருகியது.
1: Friends, that is why I encourage you to discover India. Wherever you go, carry தமிழ் கல்ச்சர் வித் யூ. ஷேர் தமிழ் போயட்ரி ஸ்டோரிஸ்

0: traditions with friends. Make friends with people whose backgrounds may be different from your own. The unity of our nation is built by the friendship you make.
1: நண்பர்களே, ஆகையினால்தான் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன், இந்தியாவை அதிகமாக சுற்றி பாருங்கள், இந்தியா நெடுக அதிக பயணத்தை மேற்கொள்ளுங்கள்.

0: ஆகையினால்தான் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன், இந்தியாவை அதிகமாக சுற்றி பாருங்கள், இந்தியா நெடுக அதிக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியாவின் எந்த பாகத்துக்கு சென்றாலும் சரி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் இலக்கியம், தமிழ் கவிதைகள், தமிழ் மரபுகள், இதனை உங்களோடு சுமந்து செல்லுங்கள். அங்கே இருக்கும் வேறுபட்ட பின்புலத்தைச் சேர்ந்த உங்கள் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: நண்பர்களே, ஆதி நியூ ஜெனரேஷன் கோ அப்னே சப்னோ கோ பூரா கரனே கே லியே ஜோ அவசர் மில் ரஹே ஹே யே அப்னே ஆப் மே அபூத்பூர்வ ஹே. ஆப் தேகியே, ஆஜ் தேஷ் மே எஜுகேஷன் கா பூரா லேண்ட்ஸ்கேப் பதல் ரஹா ஹே. 2014 மே பாரத் மே கரீப 750 யூனிவர்சிட்டிஸ் தி, ஆஜ் இன்கி சங்க்யா 1300 சே வி ஜாதா ஹோ கயி ஹே. காலேஜோ கி சங்க்யா பி கரீப 38,000 சே படகர் 52,000 சே அதிக ஹோ சுகி ஹே. பீதே வர்ஷோ மே தேஷ் கோ அநேக IITs, IIMs, IIITs ஆர் எய்ம்ஸ் மிலே.
0: நண்பர்களே, இன்று உங்களுடைய தலைமுறையிடம் உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முன்பை விட அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேசத்தின் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த பின்னணியும் மாறி வருகின்றது. 2014 ஆண்டிலே சுமார் 750 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே பாரதத்திலே இருந்தன. இன்று இவற்றின் எண்ணிக்கை 1300 அதிகமாகி இருக்கிறது. கல்லூரிகளின் எண்ணிக்கையும் கூட சுமார் 38,000 அதிகரித்து 52,000 அதிகமாக ஆகியிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே தேசத்திற்கு புதிய ஐஐடிக்கள், ஐஐஎம்கள், IIITக்கள் மற்றும் எய்ம்ஸ்கள் கிடைத்திருக்கின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் நயி எஜுகேஷன் பாலிசி சே தேஷ் மே எஜுகேஷன் கி குவாலிட்டி பி இம்ப்ரூவ் ஹோ ரஹி ஹே. பாரதிய சம்ஸ்தானோ கி குளோபல் பெச்சான் பி லகாத்தார் பட் ரஹி ஹே. 2015 கி QS ரேங்கிங் மே பாரத் கி சிர்ப் 14 யூனிவர்சிட்டிஸ் தி, லேட்டஸ்ட் ரேங்கிங் மே யே சங்க்யா படகர் 52 ஹோ கயி ஹே. இன் ஆங்கடோ கா மத்லப் பஹுத் சீதா ஹே, மோர் இன்ஸ்டிட்யூஷன்ஸ், மோர் சாய்ஸஸ் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ.
0: மேலும் பாரத நாட்டு நிறுவனங்களின் உலகளாவிய அடையாளமும் கூட தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. 2015 ஆண்டுக்கான QS தரவரிசைகளிலே பாரதத்தின் வெறும் 14 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தன. 2027 ஆண்டிற்கான தரவரிசையிலே இந்த எண்ணிக்கை அதிகரித்து 52 ஆகியிருக்கின்றது. நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் கூறும் பொருள் நேரடியானது. அதிக நிறுவனங்கள், அதிக தேர்வுகள், உங்களுக்கு அதிக வாய்ப்புகள்.
1: நண்பர்களே, ஹர் யுவா கே அப்னே அலக் அலக் சப்னே பி ஹோதே ஹே, அப்னி அலக் பிரதிபா பி ஹோதி ஹே. உதாரண கே லியே மே ஆப் பே சே ஷாயத் கை சாதி ஏசே ஹோங்கே.

0: जो स्पोर्ट्स को अपना कैरियर बनाना चाहते होंगे। अब देश इसलिए देश भी ये इंश्योर कर रहा है कि स्पोर्ट्स केवल एंटरटेनमेंट तक सीमित न रहे, इसलिए आज भारत में खेलों के लिए नई सुविधाएं बन रही हैं। युवा खिलाड़ियों को बेहतर ट्रेनिंग और सपोर्ट मिल रहा है और इंटरनेशनल सपोर्ट में भारत का कद भी इंटरनेशनल स्पोर्ट्स की दुनिया में भारत का कद भी बढ़ रहा है। நண்பர்களே, ஒவ்வொரு இளைஞரிடத்திலும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. நாம் இந்த திறமையை வெளிக்கொணர்வதில் நம்முடைய முயற்சிகளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்போதெல்லாம் விளையாட்டுகள் ஏதோ கேளிக்கையோடு மட்டும் நின்று போவதில்லை. ஆகையினால் நண்பர்களே, இன்று பாரதத்திலே விளையாட்டு உலகம் கூட விரைவாக மாறி வருகின்றது. விளையாட்டுகளுக்கான புதிய வசதிகள் உருவாகி வருகின்றன. இளைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சிகளும் ஆதரவும் கிடைத்து வருகின்றது. மேலும் சர்வதேச விளையாட்டுகளில் பாரதத்தின் திறமைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது.
1: நண்பர்களே, பாரத் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் கி மேஜ்பானி கி தயாரி கர் ரஹா ஹை. हम 2036 ओलंपिक्स की मेजबानी का सपना भी लेकर आगे बढ़ रहे हैं। आने वाले वर्षों में जब दुनिया के बड़े स्पोर्ट्स इवेंट भारत में होंगे, इसलिए भारत के युवाओं के पास अब प्लेटफॉर्म भी है, पोटेंशियल भी है और सपोर्ट भी है। इट मीन्स द अपॉर्चुनिटीज आर एंडलेस। मुझे विश्वास है आपकी जनरेशन भारत को स्पोर्ट्स की दुनिया में भी नई ऊंचाइयों पर लेकर जाएगी।
0: ये मनम निरेंद इलेय நண்பர்களே, பாரதம் 2030 ஆண்டிலே காமன்வெல்த் போட்டிகளை நடத்துவதற்கான தயாரிப்புகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் 2036 ஆண்டிற்கான ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்தும் கனவினை தாங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். வரவிருக்கும் ஆண்டுகளிலே உலகின் பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் பாரதத்திலே நடக்கும். உங்களுக்கு தளமும் உண்டு, ஆதாரங்களும் உண்டு, ஆதரவும் உண்டு. அப்போது இங்கே அமர்ந்திருக்கும் பல குழந்தைகளுக்கு அந்த பயணத்தில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பம் வாய்க்கும். வாய்ப்புகள் முடிவே இல்லாதவை. உங்களுடைய தலைமுறை பாரதத்தை விளையாட்டுகள் உலகிலும் கூட புதிய சிகரங்களை நோக்கி இட்டுச் செல்லும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: நண்பர்களே, ஆஜ் ஆப் சபிக்கு பீச் ஆகர் ஆப்கே சப்னோ கோ மஹசூஸ் கர்கே மேரா விஸ்வாஸ் ஆர் மஜ்பூத் ஹுவா ஹை. மே கஹ சக்தா ஹூ பாரத் கா பவிஷ்ய பஹுத் ஷான்தார் ஹோகா. और उस भविष्य के सबसे बड़े हीरो आप हैं।
0: நண்பர்களே, இன்று உங்கள் அனைவரிடையே நான் வந்திருக்கின்ற வேளையிலே உங்களுடைய துடிப்பை பார்க்கும்போது, உங்களுடைய கனவுகளை நான் உள்ளார்ந்த வகையிலே உணரும் பொழுது என்னுடைய நம்பிக்கை மேலும் பலப்படுகிறது. பாரதத்தின் எதிர்காலம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அந்த எதிர்காலத்தின் மிகப்பெரிய நாயகர்கள், ஹீரோக்கள் யார்? நீங்கள்தான்.
1: முஜே ஆப்கே டேலண்ட் பர் பரோசா ஹை, ஆப்கே கான்

भरोसा है, आपकी कैपेबिलिटी पर भरोसा है। और इसलिए आज मैं आप सभी के साथ कुछ बड़े संकल्प दोहराना चाहता हूं। எனக்கு உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது, உங்களுடைய திறன்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் இன்று சில உறுதிப்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப் மே ஜோ போலுகா உஸ்கே பாத் ஆப்கோ தோஹரானா ஹை, வி வில் டூ இட். தோஹராயேங்கே பக்கா? டெவலப் இந்தியா பை 2047, டெவலப் இந்தியா பை 2047, வி வில் டூ இட். சே இட் வித் மீ, வி வில் டூ இட். டெவலப் இந்தியா பை 2047, டாப் 3 இக்கானமி, நன்றி, வணக்கம்.

0: இதுவரை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்ட தொடக்க விழா இனிதே நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று நமது பாரத பிரதமர் அவர்கள் உலக பொதுமறையாம் திருக்குறள் மகாகவியின் படைப்புகள் மாணவர்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எவ்வாறு வளர்ப்பதில் உதவுகின்றன என்பதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் முன்னேற்றத்தில் எப்போதும் அக்கறை கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கொண்டிருப்பார் நமது பிரதமர் அவர்கள். நமது கலை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை மாணவர்களுக்கு எப்போதும் அறிவுறுத்துபவர் நமது மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கி நமது பாரதம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டின் முன்னேற்றத்துடன் உலக அரங்கில் பல்வேறு வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு முன்னுதாரணமாக நம் நாடு இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று பகிர்ந்தார் நமது பிரதமர் அவர்கள்.
1: முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கும் மருத்துவம், தற்சார்பு இந்தியா, மகளிர் தலைமையிலான வளர்ச்சி, அதிவிரைவு உள்கட்டமைப்பு மேம்பாடு, ஆயுஷ்மான் பாரத் இதுபோன்ற எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை வகுத்தும், தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதில் வெற்றி கண்டும், உலக அரங்கில் தனக்கென தனி முத்திரை பதித்து வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது நம் தேசம் என்று சொல்லி இந்த நேரலை நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் 2 கட்ட வழித்தடத்தை தொடக்கி வைத்த நிகழ்வு, சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழா, சென்னை

கொத்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேரலை நிகழ்ச்சியை இதுவரை கேட்டீர்கள். வர்ணனையாளர்கள் எம் சித்ராதேவி, சி சிவகுமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி, சென்னை.

நேயர்களே, இதுவரை நாம் கேட்டோம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகையில் தெரிவித்தார். சென்னை வடபழனி பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை இன்று தொடங்கி வைத்த பிரதமர் போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் திரு விஜயுடன் இணைந்து பயணம் மேற்கொண்டார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மகளிர் நலனுக்கு தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி பதக்கம் வென்றது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று இந்தூரில் நடைபெறுகிறது. பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா ரஷ்யா இடையேயான 2வது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03.

மாலை நேரம் வந்தாலே மனசுக்குள்ள ஒரு தனி ஃபீல் வந்துடும் இல்லையா? சில நினைவுகள் சிரிக்க வைக்கும், சில நினைவுகள் நம்மை அமைதியாக்கும், சில பாடல்கள் மட்டும் மனசுக்குள்ள அப்படியே இறங்கிடும். அப்படிப்பட்ட நினைவுகளையும் உணர்வுகளையும் சொல்லாமல் சொல்லும் பாடல்களையும் சேர்த்து இன்னைக்கு மாலை தென்றல்ல கேட்க போறது அவளின் இதயராகம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேரம் 5:08. மாலை தென்றல் நிகழ்ச்சி கேட்டு நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரல்ல வாலி வரிகள்ல பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: டீக்கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பா தான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
2: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 மணி இணையவோசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற Facebook பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ்

நேரம் 5:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல், ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 5:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில, சித்ரா குரல்ல. பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

சிட்டி. வாழைப்பழத்தின் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பிரீத்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலா தேவி அவர்கள். மாலைத்தன்ற நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக. பாடல் கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானா, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஐந்து மணி 31 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அவளின் இதயம் செல்லும் கதை இசையாய் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் வாலி வரிகளில் ஜானகி குரலில் பிரம்மா திரைப்படத்திற்காக. பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். அவள் மனதின் ஓரத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த இனிய ராகத்தை இப்போ கேட்கலாம். பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகள்ல பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

வண்டி வருகுதுல வளை வளைஞ்சு வளவில்ல, தந்தி வந்து பேசுதுல வானொலி ஸ்டேஷனில், வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

நெய்யூட்டுகிறோம் நேர்களே. தினமும் இரவு 9 மணிக்கு உங்களுக்காகவே 1 மணி நேரம் நீங்க தேர்ந்தெடுக்கிற பாடல்களோட வந்தாச்சு. நீங்க விரும்பி கேட்கக்கூடிய நிகழ்ச்சியா இணைய ஓசை. நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இணைய ஓசைன்ற தலைப்பில் ஒரு போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த போஸ்டில் கொடுத்துருக்க கான்செப்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல், அது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்குன்னு உங்கள் பேரோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் விருப்பம், உங்கள் தேர்வு. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களோட தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை. இன்னைக்கு இணைய ஓசையில் ராகதீபம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 1.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலையை பாப்போம்.
1: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலைவரு,
1: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போட்டுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டிய தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாரும் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
7: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
8: 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: सुनती हो, कमाल ही हो गया।
2: क्या हो गया ऐसा?
1: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
2: ये कमाल कैसे हो गया?
1: मैंने www.tgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
2: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
1: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
5: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 5:56 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்த பாட்டு புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில ஜானகி குரல்ல பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டது மாலை தென்றல். இணைந்திருங்கள் இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகையில் தெரிவித்தார். சென்னை வடபழனி பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை இன்று தொடங்கி வைத்த பிரதமர் போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் திரு விஜயுடன் இணைந்து பயணம் மேற்கொண்டார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் இன்று திறந்து வைத்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மகளிர் நலனுக்கு தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். போர்ச்சுகலில் நடைபெற்ற லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று இந்தூரில் நடைபெறுகிறது. பராகுவேவில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்ஷ் நேகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா ரஷ்யா இடையேயான 2வது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இல் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். மாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஒரு தகவல், 4 வழிச்சாலைக்காக நிலம் வழங்கி இழப்பீடு பெறாதவர்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையெடுக்கப்பட்ட நிலங்களுக்குரிய நில உரிமையாளர்களிடம் இருந்து ஆவணங்களை பெற்று இழப்பீடு தொகை வழங்கும் பொருட்டு ஆவணங்களை பெறாதவர்கள் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. அதன் அடிப்படையில் நாளை 12/10/2026 அன்று விழுப்புனூர் பாட்டக்குளம் சல்லியப்பட்டி கிராமத்தில் நடைபெற உள்ளது. ஆகவே தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக பெறப்பட்ட நிலங்களின் உரிமையாளர்கள் நிலத்தின் ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என்றால் இம்முகாமில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெறலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

தாம் தட்டிட்ட தன்னத்த ஜொன்னு தக்க கிடத்துக்கு தக்க தாம் கிடத்துக்கு தரை கிடத்துக்கு தீங் கிடத்துக்கு தரை கிடத்துக்கு தரை கிடத்துக்கு தட்ட தட்டி தட்டிட்ட ஜம் தட்டி தட்டி தன்னம் கஜம் கண்ணம் கட்ரம் கதி தட்டி தட்டிட்ட ஜம் தட்டி தட்டி தன்னம் உதாரம் உதாரம் உதாரம் தட்டி தட்டி தட்டிட்ட ஜம் தாடி தட்டி தக்கிட்ட தட்டி தட்டிட்ட ஜம் தாடி தட்டி தக்கிட்ட தட்டிட்ட ஜம் தட்டி தன்னம் தட்டி தராம் தட்டி ததி கஜம் கண்ணம் கட்ரம் கதி ததிங்கின்ன தொமுதத்த ஜம் கண்ணம் கட்ரம் கதி ஜம் தன்னம் கட்ரம் கதி ததிங்கின்ன தொம் கரணே குலுங்க சில

0: டெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
4: ஓ 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது விலக்கேற்றும் வேலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. விளக்கேற்றும் வேலை
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலை 6:30 அந்திப்பூக்கள், இரவு 7 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. வாழைப்பழத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பிரீத்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள். அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 பாட்டி இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க. சிலம்ப விளையாட்டு குறித்து சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஆர் தாரகேஷ் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். 9 இணைய ஓசை, 10 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சிகள் நிறைவு. 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். 12 வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்
3: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை FM ரெயின்போ 103.3. வாழ்த்துக்கள்.

ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் அந்தி பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:05 குழந்தைகளின் நேரமாய் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வளம் வர காத்திருக்கிறது பட்டாம்பூச்சிகள். உங்கள் வீட்லேயும் குட்டி சுட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 04-52 என்ற மதுரையின் முன்னணிப்போடு 25-30-170 அல்லது 25-30-171 ஆகிய எண்களில் குழந்தைங்களாம் வந்து ஃபோன் பண்ணி பேசி அவங்களுக்கு பிடிச்ச பாடலும் கேட்கலாம், கதைகள் எல்லாமே சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அந்திப்புகள் நிகழ்ச்சியில் அடுத்ததான நம்ம கேட்க போகிற பாடல் வந்து நவீனா சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து.

அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம், பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இசேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இன்றைய நிகழ்ச்சியில் வாழைப்பழங்களில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் RP பரிமளாதேவி அவர்கள்.
6: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சிக்காக நாம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டியில நாம ஒரு பெண் தொழில் முனைவோரை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். அதாவது தேனி பகுதி அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப பசுமையான ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்க நிறைய விளைபொருட்கள் நமக்காக உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. ஏன்னா விவசாய பெருமக்கள் நமக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி முக்கியமா சொல்லும் போது, அதாவது தேனி மாவட்டத்தோட இன்னும் மிக சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லும் போது புவிசார் குறியீடு பெற்ற 2 பொருட்கள் இருக்கு. அதுல வந்து வாழை மற்றும் திராட்சை. இதுல இந்த வாழை பழத்தை மட்டும் முதன்மையாக எடுத்து அதுல நிறைய மதிப்பு கூட்டு பொருட்களை இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம், உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக.
7: வணக்கம், என் பெயர் பிரீத்தி. நான் வந்து தேனி மாவட்டம் சின்னம்னூர் வட்டாரத்துல இருந்து மூர்த்தநாயக்கம்பட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து வாழை வந்து ODP ப்ராடக்ட், ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்ன்ற மதிப்பில் தேனி டிஸ்ட்ரிக்டில் வாழை மட்டும் திராட்சை அறிவிச்சிருக்காங்க. அதுலேருந்து மதிப்பு கூட்டல் கடந்த ஒரு 7 வருஷமாக வந்து மதிப்பு கூட பொருட்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். எங்களோட முக்கிய குறிக்கோள் வந்து வாழை. வாழையிலேருந்து ஒரு 25 வகையான மதிப்பு கூட பொருட்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம்.
6: இப்போ வாழை பழம் அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து ரொம்ப நாள் அதை வந்து நம்ம வச்சுருக்க முடியாது. இப்போ ஒரு 2-3 நாள் வச்சுருக்கலாம் வாழைப்பழத்தை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா. ஆனால் இதை வந்து மதிப்பு கூட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது?
7: கொரோனா காலகட்டம் தான் மேம் எல்லாருக்கும் அந்த சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுத்தது. நாங்கள் வந்து ஒரு வாழை விவசாயி. அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த வாழையை வந்து சாகுபடி செய்யறதுக்கு ஆட்கள் வரல. அப்போ அதை வந்து நம்ம அதோட வாழ்நாளை வந்து கூட்டி கொடுக்கணும், அதை வந்து எப்படி மதிப்பு கூட்ட பொருட்கள் பண்ணணும் அப்படின்ற வந்து அதை ஏதாச்சும் பிஸ்னஸாக கொண்டு போகணுன்றப்ப எங்களுக்கு வந்து பக்கத்தில் சென்டெக் KVK அறிமுகம் கிடைச்சிச்சு. எங்களுக்கு வந்து வாழையிலேருந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு வாழை வந்து மாவா மட்டுமே நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். எதுக்கு வாழைப்பழத்தை நான் வந்து இவ்வளோ

0: முக்கியத்துவமாக நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன்னா, தினமும் வந்து டாக்டர் ஒரு வாழைப்பழம் சாப்பிட சொல்கிறாங்க, ஆனால் நம்ம வந்து அதை ரெகுலராக வந்து எல்லாருமே வந்து கடைபிடிக்க முடியல. இன்னொன்று வந்து பழம் வந்து பழுத்துருச்சுன்னா அதில் சுகர் கண்டென்ட் அதிகமாயிரும், டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து சாப்பிட முடியும் அது. அதனால அதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்று கருத்தாக யோசிக்கும் போது தான் வாழை வந்து முக்கா பழமாக இருக்கும் போதே வந்து அதை பவுடர் பண்ணனா, பவுடருன்றப்ப வந்து நம்ம பாலில் ஆத்தியோ சுடுதண்ணியில் ஆத்தியோ வந்து குடிச்சிடலாம். அப்போ வந்து அது வந்து எல்லாருக்குமே வந்து போய் சேரும்ல அதோட சத்து அப்படின்னு சொல்லி தான் இதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: வாழைப்பழத்துல நீங்க மதிப்பு கூட்டி செய்யற விஷயம்னா, முதல் விஷயம் அதை வந்து நீங்க ஒரு பவுடர் ஃபார்ம்ல கொடுக்குறீங்க. நிறைய, அதாவது அண்டை மாநிலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேரளா அந்த பகுதியில எல்லாம் இந்த நேந்திரம் வாழைப்பழ பவுடர் அப்படின்றதே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதே மாதிரி இப்ப தேனி பகுதி அப்படின்னு சொல்லும்போது இந்த வாழைப்பழ பவுடர் அப்படின்னு சொல்லும்போது எந்த ரகத்தை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க?
2: செவ்வாழை ரகத்தை வந்து நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். அதுல வந்து எடை அதிகரிக்கிறதுக்கான சத்து, நார்ச்சத்து, கால்சியம் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்கள் முதல்லருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது 6 மாதக்கான தாய்ப்பாலுக்கு அப்புறம் எடுத்துக்கிற ஒரு இணை உணவா வந்து குழந்தைங்கள்ல இருந்து கொடுக்கலாம.
1: இப்ப செவ்வாழை பழம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பழமே வந்து அளவுல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடியது, அதே சமயம் அதிக அளவு ஊட்டச்சத்தும் இருக்கிற பழம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் விரும்பி சாப்பிடுற ஒரு பழம் அப்படின்றது. இப்ப தேனி பகுதியில அதிக அளவு இந்த மாதிரி செவ்வாழை அப்படின்றது கிடைக்கப்படுதா?
2: கண்டிப்பா கிடைக்கப்படுது. தேனி மாவட்டம் வாழைக்கான அறிவிச்சது காரணமே அந்த வாழை சாகுபடி வந்து அதிகமா இருக்கிறனாலையும், மத்தபடி செவ்வாழை மட்டும் கிடையாது, இப்ப வந்து G9 சொல்லக்கூடிய பச்சை

0: வாழை ரகமும் ஒட்டு வாழைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரகம் நாளிப்பூவன் இந்த மாதிரி வாழையோட விளைச்சல் அதிகமாக இருக்கிறனால தான் ஆரம்பத்திலே நீங்கள் சொன்னீங்க தேனி வந்து ஒரு பசுமையான ஊர். எல்லா வகையான வந்து இயற்கையான சாகுபடி வெற்றிலை இந்த மாதிரி எல்லா சாகுபடியாகவும் அங்கே அதிகமாக இருக்குது. அதை காட்டிலேயும் அதிகமாக வந்து மிகைப்படுத்துகிறது வந்து திராட்சையும் வாழையும், அதனால தான் தேர்ந்தெடுத்து.
1: இப்போ நீங்கள் செய்கிற அந்த மதிப்பு கூட்டு பொருள் வந்து செவ்வாழையில் மட்டும் செய்கிறீங்களா இல்லை வேறு ரகத்தில் எல்லாம் செய்கிறீங்களா?
0: நம்ம மொத்தம் ஒரு நாலு வகையான வாழையிலேருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். செவ்வாழை, நேந்திரன், நாளிப்பூவன்.
1: இப்போ மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பவுடர் மாதிரி தயாரித்து கொடுக்கறது மட்டும்தான் கொடுக்குறீங்களா இல்லை வேறு என்னென்னலாம் செஞ்சுட்டு?
0: மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து வாழையிலேருந்து 25 வகை சொன்னேன்ல மேம், 25 வகையில் நான் என்னென்ன சொல்கிறேன்னா மதிப்பு கூட்ட பொருட்கள் வாழை பவுடராகவும் கொடுக்குறோம், அது இல்லாமல் வாழை பூவு சாதப்பொடி. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து குழம்பு வச்சு அந்த பூவை வந்து கிளீன் பண்ணி செஞ்சு சமைக்கிற அளவுக்கு யாருக்கு வந்து டயர் இருக்க மாட்டேங்குது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா அது சாத பொடியாக சாப்பாடு வச்சோமா ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு கிளம்பினோமா, ஏன்னா எல்லாருமே பரபரப்பான காலகட்டத்தில் ஆகிட்டோம். அதில் வந்து நம்ம வந்து இயற்கை மூடிய பொருளை வந்து எப்படி வந்து கெமிக்கல் கலப்படம் இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி செவ்வாழை சாதப்பொடி, அதுக்கப்புறம் செவ்வாழை பூ ஊறுகாய், வாழை தண்டு ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து வாழை மட்டை இருக்குல்ல மேடம், அதுலேருந்து கைவினை பொருட்கள் கூட அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து வாழை மாவுலேருந்து வடகம் குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடணும்ல, அதனால் வாழை மாவுலேருந்து வடகம், அப்புறம் ஹெல்த் இன்ஸ்டன்ட் மிக்ஸ், வாழையிலேருந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸு, வாழையிலேருந்து லட்டு, வாழை மாவுலேருந்து லட்டு, குக்கீஸ் இந்த மாதிரி.
1: அதாவது இது எல்லாமே பார்க்கும்போது குழந்தைகளுக்கும் சரி அவங்க எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியாகவும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இதற்கான ஆர்வம் எப்படி உருவாகுது உங்களுக்கு?
0: எங்கள் வீட்டில் வந்து வயசானவங்களும் இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க. அப்போ நான் வந்து வாங்கக்கூடிய கஸ்டமரை நான் எப்படி பார்ப்பேன்னா என் வீட்டில் இருக்க ஒரு ஆளாக பார்ப்பேன். நான் கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக்காகவும் இருக்கணும், அதே விஷயத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து அதை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நோக்கத்தில் வந்து தான் அந்த லட்டு, குக்கீஸ் இதெல்லாம் குழந்தைங்க வடகம், வாழை மாவை நம்ம எத்தனை தடவை பால் ஆற்றி கொடுத்தாலும் பால் ஒரு டம்ளர் குடிப்பாங்க அவ்வளோதான். அதே விதம் நம்ம லட்டாவோ லட்டில் வந்து சிறுதானியம் பெருதானியம் எல்லாமேவும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம், அப்போ தானியத்தோட சத்து வருது, வாழையோட சத்து வருது. இந்த மாதிரி லட்டு, குக்கீஸு, வடகம் இந்த மாதிரி கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கும், அதே மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸு அப்படி கொடுக்குறப்ப பெரியவங்களும் வந்து எடுத்துக்கிற மாதிரி.
1: இப்போ ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அதிக அளவில் அதாவது கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக செஞ்சு இது பண்ணுறீங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இப்ப இந்த வாழைப்பழம் அதுல இருந்து நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யறீங்க. அதே சமயம் வாழையோட பூவாக இருக்கட்டும், அதோட தண்டு, அதோட பட்டையில கூட நீங்க செய்யறதா சொன்னீங்க. இப்ப இதற்கான முயற்சிகள் நீங்க நிறைய எடுத்துட்டு இருக்கீங்க. இதற்கான பயிற்சிகள் எல்லாமே எங்க எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டீங்க?
2: இதற்கான பயிற்சிகள் வந்து எங்களுக்கு வந்து அருகாமையில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வந்து செண்டக்ட் கேவிக்கு வேளாண் அறிவியல் மையம். வாழையில இருந்து தேடல்கள் இருக்க இருக்க எங்களை காட்டிலேயே அவங்க நல்லா தேடி தேடி எங்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு 6 மாசமாவே அதோட பயிற்சி வந்து எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் ஆச்சு. அதுவும் இல்லாமல் பொருளை தயாரித்து அதை வந்து அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொடுத்து இவங்களுக்கெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி தான் அடுத்த லெவலில் வந்து பிஸ்னஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணேன்.
1: வாழையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ மதிப்பு கூட்டு பொருள் செய்கிறீங்க, இதை விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னும் போது அதற்கு நீங்கள் என்ன வாய்ப்புகளை உருவாக்குறீங்க? ஏன்னா பொருட்களை தயாரிக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விற்பனைக்கு கொண்டு போய் அது லாபகரமா நமக்கு திரும்ப வரணும், அதுதான் முக்கியம். அப்ப அதற்கு என்ன உத்திகள் எல்லாம் நீங்க கையாளுறீங்க?
2: வாழைன்ற மாவுன்னு வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட டைம் ஆச்சு. இது என்னது, இது மாவு எப்படி பயன்படுத்துறது, எல்லாமேயும் கெமிக்கலாக பயன்படுத்திட்டு திடீர்னு போய் நம்ம ஆர்கானிக்காக கொடுத்தா இதனால எது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்ற ஒரு எண்ணங்களும் அதை கிளியர் பண்ணி இது இதனால தான் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறது, இது வந்து நல்ல ஹெல்த்தியான ப்ராடக்ட்னு கொண்டு வரதுக்கே எங்களுக்கு ஒரு 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்க கடைகள் அப்புறம் வந்து சில சேனல்கள்லேருந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது மூலிமா பத்திரிக்கையிலேருந்து அந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது மூலிமா பிறகு தயாரிப்புக்கு அடுத்தபடியாக பயிற்சியாளராகவும் மாறி இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா பயிற்சி எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் நிறைய பேருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் இப்ப விற்பனைக்கு கொண்டு போகிறீங்க? இப்ப தேனி அப்படின்னு சொல்றீங்க, இப்போ தேனி அப்படின் போது அந்த பகுதிகளுக்கு மட்டுமா இல்லை பிற மாவட்டங்களுக்கோ மாநிலங்களுக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா?
2: பிற மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 16 மாவட்டங்களுக்கு வந்து நம்ம பொருள் வந்து விற்பனைக்கு போயிட்டுருக்கு.
1: பிற மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது
2: கர்நாடகாவில் போயிட்டுருக்கு.
1: இப்போ இதற்கான அந்த கால அளவு எப்படி போச்சு உங்களுக்கு இந்த பயணத்துக்கான கால அளவு?
2: பயணத்துக்கான கால அளவு ஒரு 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அது விற்பனைக்கு வியாபாரத்துக்குன்னு கொண்டு போகிறதுக்கு அடுத்த படிக்கு மொத என்னன்னா, இது வந்து ஒரு நம்ம குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல பொருள் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து சாப்பிடணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை ஆரம்பிக்க ஆரம்பித்ததே முதல்ல. ஏன்னா என் பெரிய பாப்பா வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குற உணவு வந்து நல்ல முறையில் கொடுக்கணும்ல அந்த எண்ணத்தில் கொடுக்க ஆரம்பிச்சு. லாபம் அதுன்றது ரெண்டாவது கட்டத்தில் வச்சுட்டு முதல்

0: குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தரமான உணவாக வந்து சத்தான உணவாக கொடுக்கணுன்றத ஒரு எண்ணத்தில் கொடுக்க ஆரம்பித்தது. அதோட பிரதிபலிப்பு தான் இப்போ
1: மதிப்பு கூட்டு பொருள் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட பொருட்கள் செய்கிறீங்க. இப்போ அதில் உங்களுக்கு அதிக அளவில் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா எதுவாக இருக்குது?
0: வாழைப்பூ சாதப்பொடி. வாழைப்பூ சாதப்பொடி அந்த ஊறுகாய், இதுதான் அதிக அளவில் குழந்தைங்க படி அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் போடணும். லட்டு, வாழை மாவு லட்டு வந்து நம்ம தயாரிப்புலேயே நம்மளுக்கு தேவைக்குன்னா ஒன்று நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கணும், ஒன்று கொடுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு.
1: இப்போ இது எல்லாமே எப்படி, அதாவது இப்போ வாழை அப்படின்னு வரும்போது நீங்கள் வாழை காயை அதை பயன்படுத்துவீங்களா, இல்லை இந்த மாதிரி லட்டு இல்லை பொடி இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப பழத்துலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் செய்கிறீங்களா?
0: வாழை பழத்துலேருந்து பழத்தை வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸுக்கு பயன்படுத்துவோம். வாழை நல்லா கனிஞ்ச பழம் பழமாக இருக்கிறது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸுக்கும், முக்கா பழம் அதாவது ஒரு நாலு நாளில் ரெண்டு நாளில் பழுத்துருவோம் அந்த மாதிரி இருக்க காயை வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து பவுடர் பண்ணி நாங்கள் லட்டு இந்த மாதிரி.
1: எல்லாருக்குமே கேட்குற கேள்வி தான், நிறைய பெண்கள் வந்து ஒரு செக்யூர்டான ஒரு வேலைக்கு போனால் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லாருமே இருப்பாங்க. நான் அப்படி இல்லாமல் இல்லை, நான் முயற்சி எடுத்து பார்க்குறேன், லாபமோ நஷ்டமோ நான் ஒரு முயற்சி எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு வரும்போது பக்கத்தில் இருக்கிற எல்லாரோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி உறுதுணையாக இருந்தாங்க?
0: எங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் நல்ல சப்போர்ட். ஏதாவது எப்படி வளர்த்துருக்காங்கன்னா, பெண் பிள்ளைங்க தான் இந்த வேலை செய்யணும், ஆண் பிள்ளைங்க தான் இந்த வேலை செய்யணுன்ற வளர்ப்பில் எங்கள் அப்பா வந்து எங்களை வளர்க்க கிடையல. எல்லா பிள்ளைங்களுமே எல்லா வேலையும் செய்யணும், எல்லா பிள்ளைகளுமே எல்லாமே பண்ணிக்கணும். அப்பா அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்ககிட்ட பேசும்போது எது வந்து பெண் சுதந்திரம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நானும் அக்கா வீட்டில் ரெண்டு பேருக்கிட்டே கேட்குறப்ப எது பெண் சுதந்திரம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறப்ப குஷன் கேட்பார். கேட்குறப்ப நாங்கள் ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா, எந்த முடிவை உனக்கு வேண்டாமோ அதை வேண்டான்னு சொல்கிற இடத்துல நீ இருந்தேனா அதுதான் பெண் சுதந்திரம்னு சொல்லி வளர்த்துருக்கார். ஒருவேளை அந்த வளர்ப்பு முறையினால எனக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியலன்னு நினைக்கிறேன்.
1: உண்மையாகவே அதாவது இன்னைக்கு நீங்கள் நிலையத்துக்கு வருகை புரிந்து ரொம்ப அழகாக வாழையிலையும் இவ்வளோ மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
2: நன்றி. இதுவரை வாழைப்பழங்களில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தி அவர்களின் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. உற்சாகமான வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதுப்பட பாடல்களின் தொகுப்பாய் கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு. சியான் ரோல்டன் மியூசிக்ல, மோகன் ராஜா லிரிக்ஸ்ல, குட் நைட் திரைப்படத்துல பாடல் கேட்டு இணைந்து

நினைவூட்டுகிறோம் நேர்களே, தினமும் இரவு 9 மணிக்கு உங்களுக்காகவே 1 மணி நேரம் நீங்க தேர்ந்தெடுக்கிற பாடல்களோட நீங்க விரும்பி கேட்கிற நிகழ்ச்சியா வரப்போகுது இணைய ஓசை. மதுரை பண்பலை அப்படின்ற நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல இணைய ஓசைன்ற தலைப்புல ஒரு போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த போஸ்ட்ல கொடுத்திருக்க கான்செப்ட்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல், அது எந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்குன்னு சேர்த்து உங்க பேரோட கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் விருப்பம் உங்கள் தேர்வு, உங்களுக்கு பிடித்த பாடல்களாய் இணைய ஓசை. இன்னைக்கு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில ராகதீபம் இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் லியோ திரைப்படத்திலிருந்து அனிருத் மியூசிக்ல.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 8:05 பட்டாம்பூச்சிகள் முற்றிலும் குட்டீஸ்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 25:30, 170, 25:30, 171, 04:05 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இந்தியன் தூ திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் லியோன் ஜேம்ஸ் மியூசிக்ல கோசேஷா வரிகள்ல டிராகன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

நேரம் 7:53. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புது பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக்ல சாரதி வரிகளில் சிறை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டது பாட்டு இது ஹிட்டு. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 என்றும் உங்கள் இதய துடிப்பாய். இன்னும் சில நொடிகள் தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஒலிம்பிக் போட்டிகளை 2036 இந்தியாவில் நடத்துவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சென்னையில் ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உந்து சக்தியாக தமிழகம் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வைத்து அவர் பேசினார். தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் கூறினார். மக்களின் நல்லாசியுடன் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை ஆற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் பேசுகையில் நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியின் பலன்கள் மாநிலம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் திரு நரேந்திர மோடி தில்லி புறப்பட்டுச் சென்றார். தமிழகத்தின் நலன் மற்றும் வளர்ச்சிக்காக மாநில அரசு மத்திய அரசுடன் இணக்கமான சூழலை பேணுவது அவசியமாகிறது என்று பிஜேபி மாநில செயலாளர் திரு ராம சீனிவாசன் கூறியுள்ளார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர்

இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நாமக்கல், அம்பாசமுத்திரம், பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களையும் பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைத்ததாகவும் அவர் கூறினார். வடபழனி பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவையை தொடங்கி வைத்தது அப்பகுதி மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு ராம சீனிவாசன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் ஏழை மக்கள் மிகவும் பயனடைந்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜெம் கிரானைட் வீரமணி மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அவரது வீட்டில் இன்று சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினி தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆன்மி ஹிஞ்ச் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்ஷ்நேகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்ற லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தூரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1 நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட்டீஸோட நேரமா ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் வீட்டில் இருக்க எல்லா குட்டி சுட்டீஸுமே வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டில் கேட்கலாம், உங்களுக்கு ஆசைப்பட்ட ரைம்ஸ் ஸ்டோரின்னு என்னன்னாலும் சொல்லலாம். அப்படி நீங்கள் சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 04-52 என்ற மதுரையின் முனைநிலைப்போடு 25-30-170 அல்லது 25-30-171 ஆகிய எண்களில். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு பட்டாம்பூச்சி காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். உங்கள்

0: பேர் சொல்லுங்க. ம், சொல்லுங்க வேதாஸ்ரீ, இன்னைக்கு நீங்க வந்து நிகழ்ச்சியில நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: முளைப்பாடி பாட்டு.
0: ம், பாடுங்க கேப்போ.
1: முளைப்பாடல் தன்னானே நானே தனத்தானே நானே நானே ஒன்னாந்தான் நாளையிலே ஒசந்த செவ்வாய்க்கிழமையிலே ஓலை கொட்டான் இருந்தெடுத்து ஓடு பிள்ளை தொட்டெடுத்து தன்னானே நானே தனத்தானே நானே நானே வாங்கி அந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சு கமாந்தத்தை இருந்தெடுத்து கணக்கணவா முடிச்சு வச்சு சோளத்தட்டை இருந்தெடுத்து சுழசுறையா முடிச்சு வச்சு மலை போட்ட ஒன்னானாலே ஓரலையாம் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு தன்னானே ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி பாடுங்கம்மா முளைப்பாரி பாடுங்கம்மா தன்னானே பாடு போடுங்கம்மா தன்னானே போடு கையலே ஒரு குலவை தன்னானே நானே தனத்தானே நானே நானே நாட்டுப்புற பாடல்.
0: ரொம்ப சூப்பரா பாடுனீங்களே, எப்படி இதை கத்துக்கிட்டீங்க? ஸ்கூல்ல கத்து கொடுத்தாங்களா? சரி ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாட்டு வேணும்? சரி ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில். நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். அடுத்ததா இன்னொரு பட்டாம்பூச்சி இணைந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேரு சொல்லுங்க.
1: ஷாரிக் பேகம்.
0: ஷாரிக் பேகம், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம்.
0: ஓகே, சூப்பர். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: இங்கிலீஷ் போயம்.
0: சொல்லுங்க கேப்போம்.
1: என்னை வாசிய பேபி, யூ ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம், ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ், கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம், ஐ வுட் லுக் அப் இன் யுவர் ஐஸ் அண்ட் ஆல் த லவ் வுட் ஸ்பீக், ஹவ் டிட் ஐ கெட் சோ லக்கி, யூ ஆர் த பெஸ்ட் சூசன் ஃபார் மீ, தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் யுவர் ஃபாதர்ஸ் லவ், சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ், அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங், ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நவ் That you are my special hero and I want to tell you so. Christina M. Kirsten.
0: சூப்பரா சொல்லிட்டீங்க. ஸ்கூல்ல கத்துக்கிட்டீங்களா நீங்களும்?
1: ஆமா.
0: சரி ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: இது கலகலப்பு டூல இருந்து ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அந்த சாங்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் இதோ காற்றாலைகளில்.

0: நேரம் 8:17 ஆயிட்டு இருக்க அந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த பட்டாம்பூச்சி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் விக்னேஷ்ங்க மேம்.
0: விக்னேஷ், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் லட்சுமிகாந்தன் பாரதி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: சரி, ஓகே, சூப்பர். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேங்க மேம்.
0: சொல்லுங்க கேப்போம்.
1: ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துக்கு, அதோட ஃப்ரெண்ட பாக்க போயிருக்கு. போற வழியில அதுக்கு பஸ் இருக்கு, சுத்தி முத்தி பாத்துருக்கு, ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திராட்சை தோட்டத்தை பாத்துருக்கு, அது போய் பாத்துருக்கு, ஆனா உயர எட்டல. தாவி தாவி பாத்துருக்கு, ஆனா அதனால தாவி பிடிக்க முடியல ஒரு திராட்சைய கூட. அதனால இது கசக்குன்னு சொல்லிட்டு அது போயிருச்சு அப்படியே அவன் நண்பனோட வீட்டுக்கு.
0: அப்புறம் என்னாச்சு? என்ன பாட்டு வேணும் விக்னேஷ்? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: கருப்புல இருந்து
0: ஓகே, நீங்க கேட்ட மாதிரி கருப்புல இருந்தே ஒரு பாடல் கேட்டலாம்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த பட்டாம்பூச்சி, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மிருதுளா கார்த்திக்.
0: ஓகே, சொல்லுங்க மிருதுளா, இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: இப்ப நான் திருக்குறள் சொல்ல போகிறேன்.
0: சொல்லுங்க கேப்போ.
1: கற்க கசடரா கற்பவை கற்றப்பு நிற்க அதற்கு தக பொருள். நாம என்ன படிக்கிறோமோ அது போல இருக்கணும்.
0: ஓஹோ, சூப்பரா சொல்லிருக்கீங்களே. சரி ஓகே, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க.
1: வணக்கம் வேண்டும் சொல்லு.
0: சரி ஓகே, நீங்க கேட்ட பாடல் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வந்து இவ்வளோ நேரம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருந்தோம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நிறையா குட்டி குட்டி குழந்தைகள் வந்து பங்கு பெற்று ரைம் சொல்கிறது, திருக்குறள் சொல்கிறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க. அப்படி நீங்களும் பங்கு பெற முயற்சித்து கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளை 8:05 முயற்சி செய்யுங்க, நீங்களும் பேசலாம். ஸோ இப்போதைக்கு பேசின கேட்ட நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.
0: நேரம் 8:30.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம் வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஆர் தாரகேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இப்போ இந்த சிலம்ப விளையாட்டுல, அதாவது ஆரம்பத்துல கால் பாடத்திலேருந்து ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னீங்க, சின்ன குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்பை எடுத்த உடனே அவங்க கையில கொடுக்க முடியாது இல்லையா, எதிரில் இருக்கிறவங்களுக்கு காயம் படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி பயிற்சிகளை கொடுத்து ஆரம்பிப்பீங்க?
5: இதுக்கு முன்னாடி கால்மான பயிற்சிகள் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, வெறும் காலில் கம்பை எல்லாம் போட்ட பாடங்க எல்லாத்தையுமே தான் கம்பை வச்சுக்கிட்டு போட போறாங்க. கம்பு கொடுக்கறதே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்தாங்க கம்பு அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். கம்பு கொடுக்கறதே தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்து ஒரு பூஜை போட்டு கம்பு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எந்த மாதிரி பயிற்சிகள்னு கேட்டிங்கன்னா, கம்பு வாங்கினக்கு அப்புறம் அந்த கால்மான பாடம் போட்டிருக்காங்கல்ல, அதே கால்மான பாடத்தை கம்புல செய்வாங்க. அது ஒரு 2 மாசம் ஆயிரும்.
4: சரி,
5: அதுக்கப்புறம் தான் சுழற்ற முறைக்கே போவோம்.
4: இப்போ இந்த சுழற்று முறைன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த சுழற்று முறை வந்து எத்தனை நாட்கள் வந்து பயிற்சி எடுக்கணும்?
5: வீச்சு பாடத்துல நிறைய விதங்கள் இருக்கு, அலங்கார முறையில நிறைய சுத்துக்கள் இருக்கு, தலைவாரல், வெட்டு, குத்து, அறுப்பு, முன்வீச்சு, பின்வீச்சு, நிறைய சுற்று முறைகள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிலம்ப வகைன்னு இருக்கும், அதை பொறுத்து மாறும். குறவஞ்சின்னு சொல்லுவாங்க, நம்மளோட சிலம்பத்தோட வகை வந்து ஒரு 3 சேர்ந்துதான் வரும். நம்மளோட பெரிய மாஸ்டருடைய சிலம்பம் இது, குறவஞ்சி, பனையேறி மல்லு, நாகம்பதினாறு, இது 3 சேர்ந்துதான் வரும். ஆக்சுவலா சொல்ல போனா கதம்ப வரிசைன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி கதம்பத்துல எல்லாப்பும் கலந்து வச்சு கட்டுறோம், அது மாதிரி வந்து 3

0: வகையான இதை வந்து கலந்து வர்றது தான் கதம்ப வரிசைன்னு சொல்லுவாங்க. அந்த தான் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போர்க்கலையில் பயன்படுத்தின கலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஆகும். அலங்கார பாடத்தை காட்டிலும் போர்க்கலைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்போம் நம்ம கிளாஸில். வீச்சு முறை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம இதில் வந்து 8 வீச்சு இருக்குது, 16 திசை பாடம் இருக்கும், 4 பக்கம், 8 பக்கம், 16 பக்கம். 4 பக்கம் வீச்சு எடுப்பாங்க, 8 பக்கம் வீச்சு எடுப்பாங்க, 16 பக்கமும் வீச்சு எடுப்பாங்க. அது ஒரு 6 மாதம் பயிற்சி எடுப்பாங்க. சுழற்சி முறைக்கு வந்து ஒரு 6 குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், 6 மாதம் பயிற்சி எடுத்தால் வந்து ஒரு காம்படிஷனுக்கு வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு அவங்க ட்ரெயின் ஆயிடுவாங்க.
1: அதாவது பயிற்சியில் சேர்ந்து அதிகபட்சம் ஓராண்டுக்குள்ளே அவங்க ஒரு காம்படிஷனுக்கு போகலாம்,
0: தயாராகிடுவாங்க.
1: சரி, இப்போ இந்த சிலம்பு விளையாட்டில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது?
0: சிலம்பம் விளையாட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம்னா வெறும் கம்பு வச்சு சுற்றுற விளையாட்டு மட்டும் கிடையாது. சிலம்பம்ன்றது போர்க்கலை. ஸோ போர்க்கலையில் வந்து ஆயுதங்களும் வந்துடும். கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வால், மான் கொம்பு, வேல்கம்பு, வால், சுருள் பட்டை, வளரி, இது எல்லா பயிற்சியுமே நம்ம சிலம்பத்திலேயே வந்துடும்.
1: இந்த எல்லா பயிற்சியுமே நீங்கள் கொடுக்குறீங்களா?
0: எல்லா பயிற்சியுமே நம்ம வகுப்பில் கொடுக்குறோம். ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரு காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவு ஒரு ரெடி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் டபுள் ஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணுவோம், இரட்டை கம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சுருள் வால். அது ஓரளவுக்கு நல்லா அது மாஸ்டர் பண்ணக்கப்புறம் தான் ஆயுதமே கொடுப்போம், வெப்பன்ஸ். அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் பண்ணுவோம்.
1: அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஆயுதங்கள்லாம் கொடுப்பீங்க?
0: இரட்டை கம்புக்கு அப்புறம் ஒற்றை சுருள், அதுக்கப்புறம் இரட்டை சுருள், மான் கொம்பு, வேல் கம்பு, வால் வீச்சு பாடம் இருக்கு, வால் கேடயம் பாடம் இருக்கு, வளரி இருக்கு, வளரி எறிதல் இருக்கு பாத்தீங்களா, பூமரங் இருக்கு, புலியாட்டம் இருக்கு, பறை இசை இருக்கு. இது எல்லாமே நம்ம சிலம்பத்திலே வந்துடும்.
1: சரி, இப்போ இந்த சிலம்ப விளையாட்டு பயிற்சிகள் அதே மாதிரி சிலம்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருடம் பயிற்சி எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க வந்து போட்டிகளுக்கு போகணும். இப்போ இந்த சிலம்ப விளையாட்டுக்கு என்னென்ன மாதிரி போட்டிகள்லாம் நடக்குது?
0: ஓப்பன் மேட்சஸ் வந்து அதிகமாக நடக்கும். மாதத்துக்கே ஒரு 5-6 மேட்சஸ் வரும். ஓப்பன் மேட்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்குவாங்க. ஓப்பன் மேட்சஸில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஒவ்வொரு சிலம்பம் அகாடமி, ஏதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி, அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக கண்டக்ட் பண்ணுறது ஓப்பன் மேட்சஸ் சொல்லுவாங்க. ஓப்பன் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் வேல்யூவாக இருக்குன்றத விட அதில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்குவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு வெற்றி தோல்வியை சந்திப்பாங்க. நமக்கு சர்டிஃபிகேட் வந்து வேல்யூபிளாக இருக்கிற சர்டிஃபிகேட் ஏதாவது வேல்யூபிளாக நமக்கு இருக்கணும் ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்ஸில் ஆர்டிஎஸ் பிடிஎஸ் நடத்துவாங்க, பாரதியார் டே ஸ்போர்ட்ஸும் ரிபப்ளிக் டே ஸ்போர்ட்ஸ். இது ரெண்டுலையுமே ரீஜனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல். ஸ்டேட் லெவல் வரைக்கும் தான் நம்ம சிலம்பம் இருக்குது. நேஷனல் லெவலுக்கு வந்து இன்னும் கொண்டு போகல, ஸ்டேட் லெவல் வரைக்கும் தான் இது பண்ணியிருக்காங்க. இது 3 லெவல் வந்திருக்கு. இதில் 3லையுமே நம்ம ஸ்கூல் டைப்பில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற கேம்ஸ்னால வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேல்யூபிளாக இருக்கும் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் காலேஜ் சேர்றதுக்கு.
1: சரி,
2: தங்க

0: இந்த போட்டிகள்லாம் பத்தி சொன்னீங்க, பொதுவா இந்த போட்டிகள்லாம் எவ்வளவு நேரம் நடக்கும்? இந்த போட்டிகள்ல வேற ஏதாவது பிரிவுகள் ஏதாவது இருக்கா?
1: போட்டிகளில் வந்து ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, மான் கொம்பு, வேல், வால், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைமிங் மாறும். ஒவ்வொருத்தவங்க கண்டக்ட் பண்ணுற இதை பொறுத்து தான் இருக்கு. சில போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒற்றை கம்புக்கு வந்து 1 நிமிடம் வைப்பாங்க. அது ஏஜ் கேட்டகரியை பொறுத்து மாறும். இப்போ 10 வயதுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னா வந்து ரொம்ப அவங்க எனர்ஜி ஸ்டெமினா போட்டு ரொம்ப பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1 மினிட் தான் கொடுப்பாங்க டைமிங். 10 வயதுலேருந்து 15 வயது வரைக்கும் ஒரு கேட்டகரி வச்சுக்குவாங்க. அதில் வந்து 1.5 நிமிடம் வச்சுக்குவாங்க. அடுத்து 15 வயதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இது ஒற்றை கம்புக்கும் அப்படி தான், இரட்டை கம்பு, வேல், வால் எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் இது பண்ணுவாங்க. தொடுமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரவுண்டு நடக்கும். 45 செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, ஒரு 30 செகண்ட் பிரேக்கு, அடுத்த ரவுண்ட் 45 செகண்ட்ஸ் நடக்கும். 2 ரவுண்டாக நடக்கும். இதில் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி வைப்பாங்கன்னா, நம்ம தலையில் பாயிண்ட் வைக்கக்கூடாது, கழுத்து பகுதியில் வைக்கக்கூடாது, மர்ம பகுதியில் வைக்கக்கூடாது. இதை தவிர எங்கே பாயிண்ட் வச்சாலுமே ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இதை பொறுத்து யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்கள வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
0: தொடுமுறையில் வந்து இந்த போட்டிகள் எப்படி வெற்றி தோல்வி தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி சுருள்வாள், மான் கொம்பு, இதுக்கெல்லாம் எப்படி வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க?
1: சுருள்வாள், மான் கொம்பு, ஒற்றை கொம்புக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. நம்ம அகாடமியோட யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், நம்மளோட பிஹேவியர்கள் பார்ப்பாங்க, நம்ம பவுட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம்னு பார்ப்பாங்க, நம்மளுடைய வீச்சு முறைகள் பார்ப்பாங்க, அலங்கார சுற்று வந்து எத்தனை சுற்று போடுறோம், எவ்வளோ புதுசாக இருக்குது, வித்தியாசமாக போடுறோம், அது ஒன்று பார்ப்பாங்க. முக பாவனை பார்ப்பாங்க, நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஒன்று பார்ப்பாங்க, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் பார்ப்பாங்க. பாவலா பாடம்னு சொல்லுவோம், அது பாவலா பண்ணுறது. நம்ம ஒருத்தவங்க கூட சண்டை போடுறக்கு மாதிரி நம்ம பாவலா காட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு மார்க்ஸ் போடுவாங்க. அடுத்து இந்த வீச்சை முடிச்சக்கப்புறம் வணக்கம் வைப்போம், அதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வணக்கம் வைக்கிறதுக்கு ஒரு மார்க்கு, நம்மளோட டிசிப்ளினுக்கு ஒரு மார்க்கு, எத்தனை சுற்று போடுறோம், அதிகமான சுற்று போடுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் மாறும், அதுக்கு ஒரு மார்க்கு. அண்ட் தென் நம்மளோட அலங்கார சொத்து எவ்வளோ போடுறோம், போர்க்கலை சிலம்பத்தில் என்ன வீச்சு போடுறோம், வெட்டு போடுறோம், அது ஒன்று பார்ப்பாங்க. அப்புறம் முக பாவனையை பார்ப்பாங்க, நம்மளுடைய நளினம், பாடி லாங்குவேஜ், நளினமாக எப்படி பண்ணுறோம், ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், பாடி லாங்குவேஜ் எப்படி ஸ்டைல் காட்டுறாங்க, முக பாவனை, நளினம், சுற்றுமுறை, ஸ்பீடுக்கும் மார்க் போடுவாங்க, ஸ்பீடுக்கும் மார்க் போடுவாங்க, அதே மாதிரி என்டியூரன்ஸுக்கு மார்க் போடுவாங்க. அந்த 1 நிமிடத்தில் நம்ம ரொம்ப திணறி ஒரு மாதிரி ஸ்லோவா இதா பண்றோமா, இல்லாட்டி 1 நிமிடமே ஸ்பீடு ஒரே மாதிரி கொண்டு போறோமா, அதுக்கும் மார்க் போடுவோம்.
0: எனர்ஜி எப்படி இருக்குன்னு,
1: நம்மளோட எனர்ஜி லெவலுக்கும் மார்க் போடுவாங்க. அடுத்து நம்மளோட லாஸ்ட் எப்படி தொட்டு கும்பிட்டு அதுக்கு எப்படி அந்த கலைக்கு மரியாதை கொடுத்துட்டு வணக்கம் வச்சுட்டு வரோமோ அதை பார்ப்பாங்க. இதை பொறுத்து மார்க்ஸ் போடுவாங்க.
0: அதாவது 1 நிமிட போட்டினா அந்த 1 நிமிடத்துக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி
1: எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும்.
0: சரி, சிலம்ப விளையாட்டு பயிற்சிகள், அதே மாதிரி சிலம்ப விளையாட்டு போட்டிகள், இதெல்லாம் பத்தி சொன்னீங்க. பொதுவா இந்த விளையாட்டுல ஈடுபடும் போது சிலம்ப விளையாட்டுல மாணவர்களுக்கு இந்த விளையாட்டை தாண்டி வேற என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்?
1: முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அவங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்கே உண்டாகும். நார்மலா பள்ளியில படிக்கிற மாணவர்கள் காட்டிலும் வந்து தனியா தெரிவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மனசுல ஒரு தைரியமோ

0: தன்னம்பிக்கையும் இருக்கும். வீர விளையாட்டு விளையாடுறனாலேயே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். இந்த விளையாட்டு சிலம்பம் பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்க எல்லா நரம்பு மண்டலமும் ஒரே நேரத்துல வேலை செய்யும். இது என்ன மாதிரி ஒரு கலைனா நம்மளுடைய மனசையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்தி செயல்படுத்ததான் இந்த கலை. ஸோ அதனால நம்ம ஒரு ஃபிசிக்கலாகவும் நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும், மென்டலாகவும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவலும் வந்து அதிகமாகும். நம்ம மாணவர்களே பார்த்தீங்கன்னா சிலம்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும், ஆட்டிடியூடு வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட பேரண்ட்ஸே வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் பேச மாட்டேன், பாடி லாங்குவேஜ் இதே மாதிரி அப்படியே குனிஞ்சுக்கிட்டே இதாக நடப்பேன், இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே தைரியமாக பேசுகிறேன், ஸ்கூல்லையுமே சேஞ்சஸ் தெரியும் சொல்லி அவங்க டீச்சர்ஸுமே சொல்லியிருக்காங்க எங்கிட்ட. அந்த மாதிரி ஒரு அவங்களோட பிஹேவியல் சேஞ்சஸுமே மாறும், அவங்களோட கான்சன்ட்ரேஷனும் அதிகரிக்கும், அவங்களோட ஆட்டிடியூடும் மாறிடும், அவங்களோட பிஹேவியர்களும் மாறிடும், அவங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் சிலம்பம் மெயினாக.
1: சரி.

0: நீங்க மாணவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கறதா சொன்னீங்க, இந்த பயிற்சிகள் வந்து எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க, டெய்லி எடுத்துக்குவாங்களா, இல்ல எப்படி எல்லாம் பயிற்சி கொடுக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இப்ப நம்மளுடைய மாணவர்களுக்கு வந்து தினமுமே கிளாஸ் இருக்கு, சாட்டர்டே சண்டே எதுவுமே லீவ்லாம் கிடையாது, வாரந்தோறுமே கிளாஸ் இருக்கு, எல்லா நாளுமே கிளாஸ்க்கு வந்துருவாங்க. டெய்லி வந்து மார்னிங் 6:30 to 7:30 தான் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், டெய்லி கிளாஸ் இருக்கு. அதை தாண்டி ஏதாவது காம்படிஷனு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா காலையும் கிளாஸ் வச்சுட்டு ஈவினிங்கும் கிளாஸ் வைப்போம். நம்மளோட சிலம்பம் அகாடமியில வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து நார்மலா ஸ்கூல் இருக்கனால 7:30 கிளம்பிடுவாங்க, சாட்டர்டே சண்டே இல்லாட்டி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் ஏதாவது லீவ் டைம் அப்படின்னா பாத்தீங்கன்னா காலைல 6:30 ஸ்டார்ட் பண்றது 8:30 to 9:30 வரைக்குமே போயிடும். டைம் போறதே தெரியும், அந்த அளவு அப்படியே ஸ்பெண்ட் பண்ண வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டுல பேரண்ட்ஸும் போன் பட்டு இந்த மாதிரி லேட் ஆயிருச்சு, அங்க போன ஃபங்க்ஷன் போன அப்படி பண்ணுவாங்க, இவங்க கிளாஸ்ல இருந்து கிளம்பவே மாட்டாங்க. அந்த அளவு அப்படியே இன்ட்ரெஸ்டோட அப்படியே

0: வந்துடுவாங்க. லீவு டைம் அந்த மாதிரி எது வந்தா
1: சாதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பயிற்சி போட்டிகள் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா காலை மாலை ரெண்டு வேளையுமே வந்து நீங்க பயிற்சி கொடுப்பீங்க. சரி, இப்போ பொதுவாகவே வந்து விளையாட்டில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கு. இப்போ சிலம்ப விளையாட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குதா? அரசுலேருந்து அதற்கு கோட்டா கொடுத்துருக்காங்களா?
0: சிலம்ப விளையாட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 3% வந்து ஒதுக்கியிருக்காங்க. 3% கோட்டா வந்து மாநில அரசுல வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க சிலம்ப வீரர்களுக்குன்னு சொல்லி. ஆனால் யூனிவர்சிட்டி கேம்ஸில் வந்து இன்னும் அதை ஆட் பண்ணலை. சிலம்பம் கேம் வந்து யூனிவர்சிட்டி கேம்ஸில் வந்து ஆட் பண்ணலை. அதையும் ஆட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இன்னும் உதவியாக இருந்திருக்கும். வேலை வாய்ப்புக்கு ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் யூனிவர்சிட்டி கேம்ஸில்.
1: சரி, நீங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து 5 வயதுலேருந்தே பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கக்கூடிய மாணவர்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க?
0: என்னுடைய மாணவர்கள் வந்து போன வருடம் நடந்த சிஎம் ட்ராஃபி மேட்ச்சில் வந்து பள்ளி வயதில் இருக்கிற மாணவர் வந்து சேவாக்குன்ற பையன் வந்து 2ம் பரிசு அடிச்சிருந்தார். சிஎம் ட்ராஃபி தொடுமுறை போட்டியில் 2வது பரிசு அடிச்சிருந்தார். அதே மாதிரி இன்னும் ஒரு 3 மாணவர்கள் வந்து உலக சாதனை பண்ணியிருக்காங்க. 8 மணி நேரம் வந்து சிலம்பம் சுழற்றுறது, அது போக ஒரு 20 மாணவர்கள் வந்து யோகாவும் சிலம்பமும் சேர்ந்து உலக சாதனை பண்ணியிருக்காங்க நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில். அது போக நம்ம ஓப்பன் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச், ஸ்டேட் மேட்ச், நேஷனல் மேட்ச்சில் வந்து 2 பசங்க மட்டும் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 3 பசங்களை வந்து ஒரு பயிற்சியாளராக கொண்டு வரதுக்காண்டி வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். வேற ஏதாவது பிரான்ச்சஸ் ஆரம்பித்தா ஒரு பயிற்சியாளராக கொண்டு வர அளவுக்கு மாணவர்கள் 3 பேர் இருக்காங்க இப்போ. அதாவது எப்படின்னா நம்ம வெறும் விளையாட்டை விளையாடுற மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது. நம்மளோட ஜென்ரேஷனில் எப்படி இவ்வளோ தூரம் அந்த கலை வந்து உயிரோடு இருந்திருக்குன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம அதை கொண்டு போகணும் அந்த கலையை. ஸோ அதுதான் நம்மளோட மெயின் கோலாக இருக்குது. நம்ம ஜென்ரேஷன் கற்றுக்கிட்டோம், இப்போ அடுத்து வேற யாருக்கா சொல்லிக் கொடுக்குறது மூலயமா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க யாருக்கா சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த கலை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து டிராவல் ஆகி போயிட்டே இருக்கணும்.
1: சரி.

0: இப்போ பொதுவாக சிலம்ப விளையாட்டு மட்டும் இல்லை, மாணவர்கள் வந்து நிறைய விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த மாணவர்கள் இல்லை விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: படிப்பு வந்து ரொம்ப முக்கியம்தான். படிப்பையும் தாண்டி நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் அதை விட ரொம்ப முக்கியம்தான். ரெகுலராக ஏதோ ஃபிசிக்கல் ஹெல்த்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. எஜுகேஷனில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இல்லை வேணான்னு சொல்லலை. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். அது நம்ம பாரம்பரியங்களை சிலம்பமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது போக இப்போ சாப்பிட்றது வந்து மார்னிங் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவ் ஏதாவது பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் இருக்கும் அப்படின்றப்ப வந்து டேட்ஸ் சாப்பிட்றது நல்லது. டேட்ஸோ ஏதாவது ஒரு பாலோ ஏதோ ஒரு சாப்பிட்டுட்டு போய் கிரவுண்டில் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு நல்லதாக இருக்கும். ஏன்னா வெறும் வயிற்றில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு மாதிரி டிசினஸ் ஆயிரும். சத்தான உணவை வந்து எடுத்துக்கிறது நல்லது. பொதுவாக மாணவர்களுக்கு வந்து அவங்களோட பயிற்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்றதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க வந்து திட்டுற மாதிரி உங்களுக்கு தோணும், அந்த மாதிரிலாம் இது கிடையாது. பயிற்சியாளருக்கு பொதுவாக என்ன ஒரு மைண்ட் செட்னா, பயிற்சியாளருக்கு வந்து மாணவர்கள் வந்து ஜெயிக்க வைக்கிறது தான் ஒரு இது. உங்களை ஜெயிக்க வைக்கணுன்ற இதுக்காண்டி தான் உங்களை திட்டுவாங்க. நம்ம மாஸ்டர் நம்மளை அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இல்லை நான் இனிமேல் கிளாஸுக்கு போக மாட்டேன் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இது பண்ணாமல் அவங்க சொல்கிறது உங்களோட நன்மைக்காண்டுதான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏதாவது கிளாஸ் டைமிங் ஒரு 6:00 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 வருவாங்க. நான் ஆக்சுவலாக அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன், நீ 6:00 வந்துடணும், அப்படி வர முடியாது 6:30 வந்துடணும். அந்த டே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறத விட 6:30 லேட்டாலும் பரவாயில்ல வந்துருங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் லேட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வந்து ஒரு 5 நிமிஷம்னாலும் அந்த கிரவுண்டுக்கு சும்மானாலும் வந்துட்டு போயிரு. அந்த கன்சிஸ்டன்சியை வந்து பிரேக் பண்ணிடாமல் அப்படியே சும்மானாலும் கிரவுண்டுக்கு வந்துட்டு போயிரு, அந்த மாதிரி சொல்லிடுவேன்.
0: சரி, இப்போ மாணவர்களுக்கான அந்த அறிவுரைகள்லாம் சொன்னீங்க. மாணவர்கள் விளையாடுறதுக்கு ஆர்வமாக இருந்தால் கூட பெற்றோர்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். விளையாட்டில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோர்கள் எப்படிலாம் உறுதுணையாக இருக்கணும் அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இந்த மாதிரி ஏதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ ஏதோ ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்சாலே போதும். இப்போ உள்ள காலகட்டத்தில் எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதே நேரத்தில் நம்மளோட ஹெல்த்துமே இம்பார்ட்டன்ட் தானே. எஜுகேஷனை தாண்டி ஹெல்த்தும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து அதையுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்களோட பிள்ளைங்க வந்து இல்லை எஜுகேஷனில் இது பண்ணால் போதும் அந்த மாதிரி ரொம்ப எஜுகேஷன் ரொம்ப இது பண்ணாமல் அவங்களோட படிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வச்சுட்டு ஏதோ ஒரு விளையாட்டு அவங்களுக்கு ஏதோ பிடிச்ச விளையாட்டோ அதுலேயுமே கொஞ்சம் அவங்கள விளையாட விடணும். அதையுமே பண்ணோம்னா குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும், அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வகுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெற்றோர்கள் வந்து ஏதோ ஒரு போட்டி அவங்களோட பிள்ளைகள் வர்றாந்தா வந்து காலையில் 6 மணிக்கு அந்த போட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னா காலையில் 6 மணிலேருந்து 20 வரைக்கும் இருப்பாங்க. பிள்ளைங்க மேலே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வந்து சரி ஏதோ நம்ம பிள்ளை ஜெயிக்கதோ தோக்குதோ அவங்க பிள்ளை விளாட்றதை வந்து பார்க்கணுன்றக்காண்டி அவ்வளோ ஈடுபாடோட வந்து இது பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வேலைகள் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்து போட்டிக்கு வந்து அவங்க பிள்ளைகள் வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஒரு சில பெற்றோர்கள் வந்து சென்னைக்கு போகணுமா எப்படி என் பிள்ளை தனியாக போகும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே அவங்க பிள்ளைங்களை வச்சுக்காம கொஞ்சம் அங்கங்கேயும் வெளியூர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் அடுத்து வளர்ந்தவொடனே அவங்களா தனியாக தானே ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இருந்தே கொஞ்சம் அதுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி வெளியூர்னா கேம்ஸுக்கு விடலாம், வெளியே ஸ்டேட்டு வெளியே டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் இந்த சிலம்ப விளையாட்டு, சிலம்ப விளையாட்டு பயிற்சிகள், அதே மாதிரி சிலம்ப விளையாட்டில் என்னென்ன போட்டிகள்லாம் நடக்குது, இந்த சிலம்ப விளையாட்டில் ஈடுபடுறதுனால மாணவர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் சரி அதே மாதிரி மன ரீதியாகவும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஆகாஷ்வாணியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நம்மளுடைய பாரம்பரிய கலையான சிலம்ப விளையாட்டை பற்றி நேயர்களுக்கு சொல்றதுக்காண்டி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதனால நம்ம மதுரை ஆகாஷ்வாணிக்கு மிக்க நன்றி.
0: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஆர் தாரகேஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹலோ, யாருப்பா பேசுறது?
3: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
2: என்ன தாயி தச புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
3: நீங்க செல்லம்மா தானே?
2: நான் தான் செல்லம்மா, என்னவா?
3: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
2: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி?

0: நம்பர்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்போயே கொடுப்பீங்களா, பெட்டியில் கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்கில் போடுவீங்களா, இல்லை நானே நேரில் வரணுமா சொல்லுதாயி?
1: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்குது.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாயை நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி, அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி. 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா, புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம். பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகி பத்மலதா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. உங்களோட சேர்ந்து நானும் இதுல வர ஸ்வீட்டான பாடல்களை கேட்டுட்டு இருக்கேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9 மணி. வீக்கெண்ட் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டா எப்படி இருக்கும்? அதுக்காகவே உங்களுக்காகவே 1 மணி நேரம் நீங்க தேர்ந்தெடுத்த பாடல்கள்லாம் கேட்க வந்தாச்சு இணைய இசை நிகழ்ச்சியில. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இணைய இசையில் ராகதீபம் அப்படின்ற தலைப்பில் நேற்று ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த போஸ்டில் கொடுத்திருந்த கான்செப்ட் ஏற்ற மாதிரி விருப்ப பாடல்கள்லாம் கேட்டிருந்தாங்க நம்ம நேயர்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண பாடல்களெல்லாம் கேட்க போகிறோம். உங்கள் விருப்பம், உங்கள் தேர்வு, உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு இணைய இசையில். இன்னைக்கு இணைய இசையில் ராகதீபம். இணைய இசை நிகழ்ச்சியில் முதல் பாடல் மதுரை அனுப்பநடி குருபரன் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. என்ன படத்துலேருந்து தான் ஊட்டி வரை உறவு திரைப்படத்துலேருந்து ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அப்படின்னு சொல்லி இணைய இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்டலாம். அவங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்காகவும்

நம்ம நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் தான் ஒழிச்சிட்டே இருக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இடங்கனியின் நெடுஞ்செழியன் வந்து அடுத்ததா சின்னவர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கான். அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கா அனைத்து நேயர்களுக்காகவும். இப்போ பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

9:11 முகநூல் வழி நேர் விருப்பாடல் ஒழித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைய ஓசையில் ராகதீபம். அடுத்ததா ஒரு நேயர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ராஜலட்சுமி இருவர் திரைப்படத்திலிருந்து நறுமுகே அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்காகவும்.

இணைய ஓசை நிகழ்ச்சியில நம்ம மதுரை பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல நேயர்கள் கமெண்ட் பண்ணிருக்க பாடல்கள் தான் கேட்டுட்டே இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா மதுரை SS காலனிலிருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து அண்ணாமலை பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டிருக்காங்க. அனைத்து நேயர்களுக்காகவும்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இணைய ஓசை. இன்னைக்கு இணைய ஓசையில ராகதீபம். அடுத்ததா ஒரு நேயர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சிம்மக்கல் சூர்யா மௌனராகம் திரைப்படத்திலிருந்து மன்றமன்ற தென்றலுக்கு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவும், நீங்கள் கேட்டுட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்காகவும்.

உங்கள் விருப்பம், உங்கள் தேர்வு, உங்களுக்கு பிடித்த பாடல்கள். இனிய ஓசை ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. அடுத்ததா ஒரு நேயர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் தான். அவங்க எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெரிய வீட்டு பண்ணைக்காரன் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்காகவும்.

நேர்கள் நீங்க கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒழிச்சுக்கிட்டே இருக்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல. இணைய ஓசை நிகழ்ச்சியில அடுத்த கமெண்ட் அந்தோனி ராஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க பஞ்சதந்திரம் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்காகவும்.

இணைய ஓசையில் முகநூல் வழி நேர் விருப்பு பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததா ஸோ சண்முக சுந்தரம் மதுரையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. செம்பருத்தி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்.

நேரம் 9:46. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இணைய ஓசையில் ராகதீபம். அடுத்த கமெண்ட் யாரு என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இலக்கியா கண்ணதாசன் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்காகவும்

நேரம் 9:50. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ஓசை முகநூல் வழி நேர் விருப்ப பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததா சாரதா ராஜ்குமார் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க அனைத்து நேர்களுக்காகவும்

இணைய யோசை நிகழ்ச்சி கேட்டு நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்த திருமலை ராஜன் அய்யர் பங்களாலேருந்து பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்காகவும்

நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இணைய ஓசை என்ற தலைப்புக்கு கீழே ஒரு கான்செப்டோட ஒரு போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றதை சேர்த்து உங்கள் பேரோட கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் விருப்பம், உங்கள் தீர்வு, உங்களுக்கு பிடித்த பாடல். தினமும் 9 மணிக்கு இணைய ஓசையில் நேர்கள் இதுவரை கேட்டது இணைய ஓசை. ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி.

தென்றல் வீசும் மந்தகாச இரவில் செம்புள நீரில் பூத்திட்ட ஆம்பல் மலரின் வாசம் வரும் பொழுதில் இளவேனில் மறைந்து இளமை பொதும்பும் பொன்னிரவில் உள்ள திசையை எட்டு திசையிலும் ஒலிக்கச் செய்திட காற்றிசையின் மூலம் கண்களை காந்த விசை கொண்டு கவர்ந்தெழுத்திட வான் தேசத்து கார்முகில் தேரேறி பஞ்சு மேகம் கலைந்து பொன் மஞ்சம் வந்து இறங்கி இருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன்

மனதில் வியாபித்திருக்கும் விந்தை கவிஞன் அவன், எண்ணமெல்லாம் நிறைந்திருக்கும் ஆளுமை வினோதன் அவன், கண்களின் வழியே புகுந்திட்ட செல்ல திருடன் அவன்.

உருகும் இரவில் உள்ளத்து ஆசைகளால் ஆலாபனை செய்திட அதரம் ஒன்று அரும்பி நிற்கின்றது. சுவாசிப்பை வசம் செய்திட வஞ்சி ஒன்று நெஞ்ச தாசையுடன் ததும்பி நிற்கின்றது. மனம் என்னும் இரகசிய அறையில் அவனை அடைத்து வைத்திட இவள் மனம் திட்டம் போடுகிறது.

கனவிலும் மனதிலும் அவன் உருவம், எழுத்திலும் எண்ணத்திலும் அவன் பிம்பம், இசையிலும் ஓசையிலும் அவன் ஒளிச்சந்தம், இதய துடிப்பிலும் மூச்சிலும் அவனது சுவாசம், இமைகளை மூடினால் இனியவனின் ஆசை முகம், ஓரப் பார்வையால் கிரங்கடிக்கும் அன்பானவனின் வண்ண முகம் என்று தன் உயிர் வழிதனை உள்ளூர இசைக்கிறாள் இப்பாவை.

உயிர் அமிழ்தின் ஊற்றானவன் அவன், இதய துடிப்பின் ஓசையானவன் அவன், கண்களில் கருவெளியானவன் அவன், கனவுகளை கைப்பற்றும் காரியவாதி அவன், உணர்வு முடிச்சின் அச்சாணியவன், இவளின் உயிருக்கு உயிரானவன் அவன்.

இனிமை சூழ் இரவு பொழுதில் இசை கீற்றால் மனதில் மகிழ் ஒளியை படர விட்டுக் கொண்டிருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன்.

உயிர் சுனை தொட்ட யாதுமானவன் அவன், அதீது அன்பிலே அகர்ஷிப்பவன் அவன், பிழை செய்யா கண்களால் ரசிப்பவன் அவன், அன்பால் தன்பால் ஈர்ப்பவன் அவன், விரல்களின் பிணைப்பால் விரகம் விடுவிப்பவன் அவன், அனலை அணைக்கும் கனலுமானவன் அவன்.

இன்னொரு கிரகம் ஏகிட வேண்டும், ஆளரவமற்ற உலகம் வேண்டும், இரவும் பகலும் இணைந்திருக்க வேண்டும், அன்பின் ஆழம் சென்று பார்த்திட வேண்டும், பற்றாநிலை மறந்து பற்றியிருக்க வேண்டும், இப்பிறவி மட்டுமல்லாது எப்பிறவியிலும் சேர்ந்திருக்க வேண்டும்.

0: இரவின் நாயகனை வர்ணனை செய்கிறாள். அவனை இவள் இமைக்குள் இருத்த பார்க்கிறாள். விடியலை விளங்கிட்டு சிறையில் அடைக்கிறாள். இமைகளை மூடிடு, இதயத்தில் இருப்பதை விவரிக்கின்றேன் என்று கட்டளையிடுகின்றாள்.
1: ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்ல

காற்று குழலில் கானம் தொடுத்து நெஞ்சமிசை பாடல்களை மனமஞ்சத்தில் பதித்து நங்கையின் குரல் தூரிகையில் இசை வண்ணம் தீட்டி ஒலி உலா வந்த கானங்கள் யாவும் நினைவிலும் கனவிலும் ரீங்காரமிடட்டும் என கூறி மீண்டும் கார்முகில் தேரேறி வான் நோக்கி பறந்து செல்கின்றேன். காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

பட்டுச்சிறகு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. ராமேஸ்வர பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சியும் நேரமுமாய். நாளை காலை 4:45 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 20 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 25 2026 அக்டோபர் மாதம் 11 திங்கட்கிழமை குரல் எண் 710 தொடங்கும். காலை 5 பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 செய்திச் சுருக்கம், 6:02 சேவை செய்திகள்.

பத்திற்கு இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஆர். ரீனா அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டகசாலை குறித்து தகவல் வழங்குகிறார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள். 6:45 நச்சினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குபவர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர் குழந்தையின் பெயர் கௌதம். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். அம்பாத்துறை இரட்டையம்மன் கோவில் நவராத்திரி 2 வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் தொடரும். காலை 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடலாக அமையும். 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை காலை 9 செய்திச் சுருக்கம். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்திச் சுருக்கம். 10:02 மெல்ல வரும் பாட்டு. நண்பகல் 11 செய்திச் சுருக்கம். கல்லூரி கலாட்டா தேனி மாவட்டம் கம்மவார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி

பிற்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 ஸ்நேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு அசத்தல் சந்திப்பு, தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியின் அசத்தல் சந்திப்பு. பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 NCERT, 3:32 இருபடப்பாடல்கள், இதில் மாஸ்டர் மற்றும் தள்ளி போகாதே திரைப்படம் அமையும். மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு.

எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல், சூழலின் சூத்திரம். உரை வழங்குகிற மதுரை யாதவர் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள். 9 இணைய ஓசை, 10 பட்டுச்சிறகு, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னை விவேக் பாரதி தமிழ் 102.3 பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இவையாவும் நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சியும் நேரமுமாய்

நேரம் 11:06. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனவு இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இசையால் இதயங்களை இணைக்கும் இனிமையான பாடல்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்கும் நிகழ்ச்சியாய் தேனும் பாலும். முதல் பாடலாக MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில், பி.பி. ஸ்ரீனிவாசனின் குரலில் கொடிமல திரைப்படத்திலிருந்து

பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் வாணியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரலில் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து

பாலம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் கே ஜே ஜெயசுதாஸ் மற்றும் பி சுசீலாவின் குரலில் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து

0: தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், பி சுசீலாவின் குரலில், புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.
1: சிட்டுக்குருவி

நேரம் 11:26. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நம்ம கேட்டுட்ருக்கோம் தேனும் பாலும். அடுத்த பாடலாக கே.வி. மகாதேவனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், டி.எம். சவுந்தரராஜனின் குரலில், இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து இது ஒரு பாடல்.

நேரம் 11:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நம்ம கேட்டுட்டே இருக்கோம் தேனு பாவலம். அடுத்த பாடலாக MS விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் VP ஸ்ரீனிவாஸ் மற்றும் LRS வரியின் குரலில் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:34. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நம்ம கேட்டுட்ருக்கோம் தேனும் பாலும். அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், டி. சுசீலாவின் குரலில், பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:38 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நம்ம கேட்டுட்ருக்கோம் தேனும் பாலும். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் சாந்தி திரைப்படத்திலிருந்து

11 மணி 44 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நம்ம கேட்டுட்ருக்கோம் தேனும் பாலும். அடுத்த பாடலாக வேதாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் பி.சுசிலாவின் குரலில் சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து

நேரம் 11:47. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நம்ம கேட்டுட்ருக்கோம் தேனும் பாலும். அடுத்த பாடலாக தரிசனம் திரைப்படத்தில் இருந்து

11:52 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நம்ம கேட்டுட்ருக்கோம் தேனும் பாலும். அடுத்த பாடலாக கற்பகம் திரைப்படத்தில் இருந்து

உங்களுக்கு விருந்தளித்த நிகழ்ச்சியாய் தேனும் பாலும் கேட்டீங்க. தேனும் பாலும் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. இனி தொடர்வது சென்னை விவித் பாரதி 102.3 நிகழ்ச்சிகளை அதிகாலை மணி 4:45 வரை சென்னை அஞ்சலாக கேட்டு மகிழலாம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகர

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. ஓர் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திற்காக சந்தை அலங்கிரி எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

திரையிசு பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நம சிவாய என சொல்வோமே எனும் பாடலை கேட்கலாம். அகத்தியர் திரைப்படத்திற்காக சிறுகள் எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் குரலில்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் எனும் பாடலை கேட்கலாம். கந்தன் கருணை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, சுலமங்கலம் ராஜலட்சுமி, ரேணுகா குரலில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் காஞ்சி எஸ் சண்முக சுந்தரம் நாகாஸ்வரம், வெள்ளூர் எஸ் எம் எஸ் ஜெகநாதன் தமிழ்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின 20 தேதி, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 25 தேதி, 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 தேதி திங்கட்கிழமை. மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளிலும் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலாவதாக மங்கள இசை.

0: நாளொரு குரல் 413.
1: செவியுணவில் கேள்வி உடையார் அவியுணவில் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து.
2: கேள்வியாகிய உணவை பெறுகின்ற பெருமை உடையவர்கள் இந்த மண்ணுலகில் வாழ்பவர்கள். ஆனாலும் அவர்கள் வேள்வியில் இடப்பெறும் அவி உணவை பெறுகின்ற தேவர்களுக்கு இணையானவர்கள். குறள் 413, அதிகாரம் கேள்வி.
1: செவியுணவில் கேள்வி உடையார் அவியுணவில் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து.
2: கேள்வியாகிய உணவை பெறுகின்ற பெருமை உடையவர்கள் இந்த மண்ணுலகில் வாழ்பவர்கள். ஆனாலும் அவர்கள் வேள்வியில் இடப்பெறும் அவி உணவை பெறுகின்ற தேவர்களுக்கு இணையானவர்கள். குறள் 413, அதிகாரம் கேள்வி.

நேரம் 4:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்து நிகழ்ச்சியும் நேரமுமாய். இதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.

6:15 இருக்கு புதிய காலை, 6:30 இருக்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:35 இருக்கு ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். இதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டக சாலை குறித்து தகவல் வழங்குகிறார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டக சாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள். நற்றிணை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம், வழங்குபவர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர், குழந்தையின் பெயர் கௌதம். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் அம்பாத்துறை இரட்டை அம்மன் கோவில் நவராத்திரி 2, வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். பதற்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி. காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலக. 8:02 பாட்டு வேணுமா, இதில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக அமையும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9 மணிக்கு செய்திச் சுருக்கம். 9:02 ட்ரை டைம் வித் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு

செய்தி சுருக்கம். 10:02 மெல்ல வரும் பாட்டு. 11 மணிக்கு செய்தி சுருக்கம். பதினொன்று 2 கல்லூரி கலாட்டா. தேனி மாவட்டம் கமாவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி. 12 மணிக்கு செய்தி சுருக்கம். 12:02 ஸ்நேகிதியே. 1 மணிக்கு வசந்த கணங்கள். 2 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியின் அசத்தல் சந்திப்பு.

பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 NCERT, 3:32 இருவட பாடல்கள், இதில் மாஸ்டர் மற்றும் தள்ளி போகாதை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் அமையும். 4:00 செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரம், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டியது 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள். அறிவியல் மின்னல் சூழலின் சூத்திரம் உரை வழங்குகிறார் மதுரை யாதவர் கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள். 9:00 இணைய ஓசை, 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரம், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் வரும் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நேரம் காலை 5:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இனி கேட்கலாம் பக்தி மாலை.

நேரம் 5:20 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வீடுகள் தோறும் விளக்கு ஏற்றி இறைவனை பிரார்த்திப்போம். நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பக்தி மாலை.

நேரம் 5:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பக்தி பாடலாய் பக்தி மாலை.

நேரம் 5:26. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பக்தி பாடலாய் பக்தி மாலை தான் கேட்டுட்ருக்கோம். பக்தி மாலையின் நிறைவு பாடலாக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் அதிகாலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இசை அமுதம். வணக்கம் நேர்களை, திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் இசை அமுதம் நிகழ்ச்சியில். முதல் பாடலாக நவக்கிரக நாயகி படத்திற்கான பாடல்.